0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நாளைக்கு என்ன செய்வது என்று கூட அல்ல, இன்று என்ன செய்ய வேண்டும் என்பதையும் யோசிப்பதுதான் சரியான திட்டமிடல். நேற்று போலவே இன்றும் இருந்தால் இன்று எனும் ஒன்று தேவையில்லாததாகவே இருந்துவிடும். நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் இஸ்மா. நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் உலகத்தில் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த தினத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ள கால வரம்பை தழுவிய ஒரு திட்டம் தயாரித்து செயல்படுத்துவது சிறப்பானது. அதாவது ஒரு நாள்ல நாம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, அதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் அப்படின்றத திட்டமிட்டு செயல்படுத்தணும். ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது நமக்கு யாராவது விரோதி இருக்காங்க அப்படின்னா உடனே அவங்களை நண்பரா மாத்திடணும். மத்தவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்படி ஏதாவது செய்யணும் அல்லது ஏதாவது பேசணும். நாம யாருக்காவது தவறு இழைச்சிருக்கோம் அப்படின்னா உடனடியா மன்னிப்பு கேட்கணும். யார் மேலையும் உடனே கோபப்படாம அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். மத்தவங்களை சந்தேகிக்க கூடிய எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் நம்ப ஆரம்பிக்கணும். சங்கீதம், நாட்டியம், ஓவியம், சிற்பம், இந்த மாதிரி நமக்குள்ள ஏதாவது கலைகள் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், அதை ஒவ்வொரு நாளும் மெருகேற்றக்கூடிய முயற்சியில ஈடுபடணும். மத்தவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கறமா, அதை உடனே நிறைவேற்றும்படியா பாத்துக்கணும். மத்தவங்க உங்களை இழிவா பேசினாலும் கூட, அவமானப்படுத்தினாலும் கூட நீங்க உங்களை இழந்துடக் கூடாது. அமைதியாவும் இனிமையாவும் உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லணும். உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சிருக்காங்கன்னா உடனே நன்றிகளை தெரிவிக்கணும். கவலை, பயம், வெறுப்பு, இந்த மாதிரியான உணர்வுகளை நம்ம முகத்துல வெளிக்காட்ட கூடாது. எப்பவுமே ஒரு புன்னகை முகத்துல நிலைச்சு நிற்கும்படி பாத்துக்கணும். மத்தவங்க செய்யக்கூடிய தவறான முயற்சிகளுக்கு ஒரு நாள் ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது. அவைகளை எதிர்த்து போராடவும் தயங்க கூடாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை, பொருட்களை, உங்ககிட்ட இருக்கக்கூடியதுல முடிஞ்சவரை மத்தவங்க கிட்ட பகிர்ந்து வாழ முயற்சி பண்ணணும். யாரையும் ஏமாத்திடாம எல்லார்கிட்டையும் நம்பிக்கையா நடந்துக்கணும். நம்மளுடைய விருப்பங்களை மத்தவங்க மேல திணிக்காம அவங்க சுதந்திரமா செயல்பட உதவி செய்யணும். பயம், கலக்கம், சந்தேகம், சோர்வு, தோல்வி, ஏமாற்றம், அவமானம், இந்த மாதிரியான உணர்வுகளை உருவாக்கக்கூடிய எண்ணங்களை தவிர்த்து விட்டு நம்பிக்கை, வீரம், வெற்றி, இந்த மாதிரியான உணர்வுகளை தரக்கூடிய எண்ணங்களை நினைக்கிறதையே பழக்கமா ஏற்படுத்திக்கணும். தன்னுடைய வளர்ச்சியின் எல்லையை தொட்டுவிட்ட ஒரு நபர் தான் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு ஆணவத்தோட நடந்துக்குவாங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த உலகத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கும் கத்துக்கிறதுக்கும் இன்னும் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. நிறைய நல்ல நூல்களை படிச்சோ, புதிய அனுபவங்களை தேடியோ நம்மளுடைய அறிவையும் செயல் திறமையும் அகலப்படுத்தணும். மனச ஒரு போர்க்களமா வச்சிருக்காம அமைதி நிறைந்த இடமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சு மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொண்ட மனிதர் தான் மனிதர் அப்படின்ற வார்த்தைக்கு இலக்கணமானவர். நீங்களும் சந்தோஷமா வாழ்ந்து மத்தவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும். குறை சொல்றது, பொறாமப்படுறது, வெறுக்கிறது, சபிக்கிறது, வருத்தப்படுறது, இந்த மாதிரியான செயல்களை செஞ்சு மதிப்பு மிக்க நம்மளுடைய நேரத்தை வீணடிச்சிடக் கூடாது. ஒவ்வொரு நாளும் படுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு காரியங்களை செஞ்சே ஆகணும். முதலாவது தூங்குறதுக்கு முன்னாடி, இந்த தினத்தில் என்னுடைய நேரம் முழுவதையும் நல்ல முறையில் பயன்படுத்தி விட்டேனா அல்லது ஏதாவது தவறுகள் உள்ளதா அப்படின்றத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். இந்த பழக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம நேரத்தை முழுக்க நல்ல முறையில பயன்படுத்திக்கவும் மறுபடியும் அதே தவறுகளை தவிர்க்கிறதுக்கு உதவி செய்யும். அடுத்ததா நாளைய தினத்தில் என்னென்ன காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தின ஒரு திட்டம் நமக்கு இருக்கணும். அந்த தினத்தில் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை ஒரு காகிதத்தில் எழுதி வச்சா கூட சரியா இருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடிக்க எவ்வளவு கால நேரம் தேவை அப்படின்ற கால வரம்பை நிர்ணயிக்கணும். ஒரே நேரத்தில் பல காரியங்களை செய்து வரக்கூடிய பழக்கத்தை கொண்ட மனிதர். தன்னுடைய நேரத்தையும் முயற்சியையும் வீணடிக்கக்கூடிய மனிதராக இருப்பாரு. தன்னுடைய முழு கவனத்தையும் தான் செய்யக்கூடிய காரியத்தின் மீது நல்ல முறையிலும் விரைவாகவும் ஒருமுகப்படுத்தி செயல்படணும். இந்த வழிமுறையை பின்பற்றக்கூடிய நபர்கள் நேரத்தை வீணடிக்காமல் நிறைய காரியங்களை செய்து முடித்து மற்றவர்கள் மதிக்கும்படி தங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய நபர்களா மாறிடுவாங்க. அதே போல இரவு நேரத்தில் ஆழ்ந்து நன்கு தூங்கி ஓய்வெடுக்கிறது ரொம்பவே அவசியம். அப்போதான் ஒரு நபர் முதல் நாளில் பல வேலைகளை செய்யும் போது தான் இழந்த சக்தியை மறுபடியும் முழுமையாக பெற்று நிறைய காரியங்களை செய்து முடிக்க முடியும். ஆரோக்கியமான இந்த பழக்க வழக்கங்களை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்றாங்களோ அவங்க தான் ஒவ்வொரு நாள் எழும்போதும் சுறுசுறுப்பா தன்னுடைய காரியங்களை செய்து முடிப்பாங்க. ஆகவே நாமளும் இந்த நாளுக்கான நம்மளுடைய நேரத்தை நம்மளுடைய செயல்பாடுகளை முறையாக திட்டமிடுவோம். வெற்றியை நோக்கி முன்னேறுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு பெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவம் மிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக் BDS FGDS அவர்களின் பெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
2: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி மடியின்மை, அதிகாரம் 61, குறள் எண் 603. மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் முந்து. அளிக்கும் இயல்புடைய சோம்பலை தன்னிடம் கொண்டு நடக்கும் அறிவில்லாதவன் பிறந்த குடி அவனுக்கு முன் அழிந்துவிடும். அறிவும் அக்கறையும் இல்லாத சோம்பேறி பிறந்த குடி அவனுக்கு முன்பே அழிந்து போய்விடும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான ஒரு கதையையும் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு உயிரியல் ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு அன்னைக்கு பாடம் எடுக்கிறதுக்காக ஆய்வகத்துக்கு கூட்டிட்டு போனாராம். அங்க கூட்டிட்டு போனவரு ஒரு பெரிய பாத்திரத்தில் நீர் நிரம்ப எடுத்து ஒரு தவளையும் கொண்டு வந்திருந்தாராம். அந்த தவளைய தண்ணீருக்குள்ள போட்டுட்டு அந்த தண்ணீரை கொதிக்க வைக்க ஆரம்பித்தாராம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணீர் சூடாக ஆரம்பித்தது. கொஞ்ச நேரத்தில் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்தது, தவளை இறந்து போனது. இப்போ மாணவர்கள் கிட்ட கேட்டாராம், இந்த தவளை எதனால் இறந்து போனது அப்படின்னு கேட்டாராம். உடனே ஒவ்வொருத்தரும் சொன்னாங்களாம், தண்ணியோட சூட அதால அதிகமா தாங்க முடியல, அதிகமான அந்த கொதி தண்ணீர் தான் அந்த தவளையை கொன்னுடுச்சு. இந்த மாதிரியா ஒரே மாதிரியான கருத்துக்களை தான் எல்லாருமே சொன்னாங்களாம். அப்போ அந்த ஆசிரியர் சொன்னாரா, இந்த தவளை முதன் முதலில் இந்த பாத்திரத்தில் இருந்து தண்ணீர் மெதுவாக சூடாக ஆரம்பிக்கும் போதே தப்பிக்க முயற்சி செய்திருந்தால் தப்பித்திருக்கலாம். என்ன செஞ்சது அப்படின்னா, லேசா இதமான சூடு வரும்போது அது அந்த தவளைக்கு இதமா இருந்திருக்கும், அதற்கு ஏற்றபடி தன்னுடைய உடல் வெப்பநிலையை மாத்தியிருக்கும். அதிகமான சூடு வரும்போது அதற்கு ஏற்றபடி மாத்தியிருக்கும். இந்த மாதிரி தன்னுடைய முழு சக்தியையும் தன்னுடைய உடலின் வெப்பநிலையை மாற்றுவதற்கு மட்டுமே இந்த தவளை பயன்படுத்தியதால் தான் இந்த தவளை இந்த பாத்திரத்தில் இருந்து போனது. அதற்கு பதிலாக சூடாக ஆரம்பிக்கும் போதே குதித்து வெளியேற முயற்சித்திருந்தால் நிச்சயம் இருந்திருக்காது அப்படின்னு சொன்னாராம். இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நம்ம உடம்புல சக்தி இருக்கும் போதே சோம்பலை தவிர்த்து விட்டு முயற்சி செஞ்சு முன்னேறணும். சோம்பலோட இருக்கும் போது அந்த சோம்பல் நம்மளுடைய முயற்சிகளை மட்டும் இல்லாம நம்மளுடைய முன்னேற்றத்தை மட்டும் இல்லாம நம்மளையே அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது. அததான் இந்த கதையும் இந்த திருக்குறளும் நமக்கு உணர்த்தது. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுய தொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. உலகத்துல இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளோட கனவு கண்டிப்பா எப்படியாவது ஒலிம்பிக் கேம்ஸ்ல தங்க பதக்கம் ஜெயிக்கணுங்கிறதா தான் இருக்கும். ஆனா ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருக்கிற தங்க பதக்கம் முழுசும் தங்கத்தினால செய்யப்பட்டதுதானா? தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலோட வெயிட் 556 கிராம். இதுல 550 கிராம் வெள்ளினாலையும் 6 கிராம் தங்கத்தால முலாம் பூசப்பட்டு கோல்டு மெடல் தயாரிக்கப்படுது. இது மூலமா ஒலிம்பிக் கோல்டு மெடல்ல 2% தங்கம் மட்டும்தான் இருக்கும்.
2: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு நாள் இரண்டு நண்பர்கள் சேர்ந்து பக்கத்து ஊருக்கு போக தீர்மானிச்சாங்க. அவங்க போக வேண்டிய பாதையில் அடர்ந்த காடு இருந்ததால் ரெண்டு பேருமா சேர்ந்துதான் போகணும். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் தனியா போக கூடாதுன்னு முடிவு பண்ணி ஒன்னாவே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கிளம்புறாங்க. காட்டின் மைய பகுதிக்கு வரும்போது ஒரு இடத்தில் பெட்டி ஒன்று தனியாக இருக்கிறத பாக்குறாங்க. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா பெட்டி நிறைய பணம் மட்டும்தான் இருக்குது. பார்த்த ரெண்டு பேருடைய கண்களும் அகல விரியுது. ஆகா, இவ்வளவு பணமா? சரி, இருக்கக்கூடிய பணத்தை இருவரும் பங்கிட்டு கொண்டாலே ஆயுசுக்கும் சிறப்பாக வாழலாம் அப்படின்ற எண்ணம் வந்துடுச்சு. ஆக ரெண்டு பேரும் பங்கீடு செய்யலாம் அப்படின்ற எண்ணம் வந்ததும் அதை பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு ரெண்டு பேரும் காவலுக்கு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இரவு நேரத்துல இந்த பெட்டியை தூக்கிட்டு நம்ம பயணம் செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு பாதுகாப்பானது கிடையாது. ஒருவேளை கொள்ளையர்கள் வரலாம், யாராவது நம்மள தாக்கிடலாம். ஆக இந்த இரவு நேரத்தை இங்கேயே கழிப்போம், பெட்டி ஒரு இடத்துல மறைச்சு வச்சிடுவோம், பகல் நேரத்துல மறுபடியும் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் மறைச்சு வச்சுட்டு ஓய்வு எடுக்கும் போது ரெண்டு பேருக்கும் பயணத்தின் களைப்பு, அதிகமான பசி. அப்போ ரெண்டு பேருக்குள்ள ஒரு முடிவு பண்றாங்க, யாராவது ஒருத்தர் இந்த பெட்டியை பாதுகாப்பா பாத்துக்கலாம், இன்னொருத்தர் போய் உணவு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னதும், நம்ம உணவு வாங்க போற நேரத்துல இவன் இந்த பணப்பெட்டியை தூக்கிட்டு போயிட்டா நம்ம ஏமாளி ஆயிடுவோமே அப்படின்ற எண்ணம் ரெண்டு பேருக்குள்ளயுமே அதிகமா இருக்குது. கடைசியில நீ போறதா நான் போறதான்ற ஒரு முடிவு பண்ணி பூவா தலையா போட்டு பார்த்து ஒருத்தர் கிளம்பிட்டாரு. சரின்னு அவர் பக்கத்தூருக்கு போறாரு, நல்ல வயிறு ஆற சாப்பிடுறாரு, தன்னுடைய நண்பனுக்கும் ஒரு பொட்டலத்தை வாங்கிட்டு வர்றாரு. வர்ற வழியில அவருக்கு ஒரு எண்ணம், நம்ம தானே உணவு கொடுக்க போறோம், இந்த உணவுல விஷம் கலந்துட்டோம் அப்படின்னா மொத்த பணப்பெட்டியும் நமக்கே சொந்தமாயிடுமே அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ள வருது. அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமையல்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இரண்டு நண்பர்கள் காட்டு வழி பாதையில பயணம் பண்றாங்க. வழியில ஒரு மிகப்பெரிய பணப்பெட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பங்கீடு செய்யலாம் முடிவு பண்றாங்க. இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்த்து பகல் நேரத்தில் பயணம் செய்யலாம் முடிவு பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருக்கு பசி வயிற்றை கிள்ளியதால் பூவா தலையா போட்டு பார்த்து ஒருத்தர் பெட்டியை பாதுகாக்கணும், ஒருத்தர் ஊருக்குள்ள போய் உணவு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு நபர் வயிறார சாப்பிட்டுட்டு இன்னொரு நண்பருக்கு உணவு வாங்கிட்டு வர்றாரு. நெருங்கக்கூடிய நேரத்துல அவர் மனசுக்குள்ள பேராசை தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. மொத்த பணத்தையும் நாமளே எடுத்துக்கிட்டா என்ன, நாம கொடுக்க போற உணவு தான் அவன் நிச்சயமா சாப்பிடணும். இந்த உணவுல விஷம் கலந்துட்டா மொத்த பணமும் எனக்கு தான் அப்படின்ற எண்ணத்துல என்ன பண்ணாரு தெரியுமா, மனசாட்சியே இல்லாம அந்த உணவு பொட்டலத்தில் விஷத்தை கலந்து வச்சிட்டாரு. கலந்து கொண்டுட்டு போறாரு. இந்த நபர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பெட்டிய காவல் காக்கக்கூடிய நண்பருக்கும் அதே எண்ணம் தான். இந்த மனிதன் மட்டும் இல்லை அப்படின்னா மொத்த பணத்தை நம்மளே எடுத்துக்கலாம். நாம மட்டும் இல்லாம நம்மளோட தலைமுறை தலைமுறையா எல்லாரும் பணக்காரங்களா இருப்பாங்களே, இவன் தான் அதுக்கு இடையூறா இருக்கான். இவனை வர்ற வழியிலே கொண்டுட்டா நாமளே எடுத்துக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணி அந்த நபரை அடிப்பதற்காக பெரிய கட்டை ஒன்றை தயார் நிலையில வச்சிருக்காரு. உணவு கொண்டு வர்றத தூரத்திலேயே பார்த்துட்டாரு. மறைஞ்சிருந்து அந்த பெட்டி கிட்ட வந்து அவர் தேடும் போது பின்புறமா வந்து அவர் தலையிலே அடிச்சு அவரை கொண்டுடுறாரு. ஆனா இந்த நபருக்கு பசி அதிகமா இருந்ததால கொண்டு வந்த உணவு பொட்டலத்தை பிரிச்சு அவரும் சாப்பிடுறாரு. அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கும், இந்த மனிதருடைய உயிரும் போயிடுச்சு. இந்த கதை கற்பனை கதையா இருந்தாலும் நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன தெரியுமா, பேராசை கொண்ட நபரை தான் அழிக்கும். ஆமா நேயர்களே, மனிதன் ஒரு சுயநலவாதி. எந்த மரத்திடம் கோடாரிக்கு காம்பு பெறுகிறானோ அந்த மரத்தை அதே கோடாரியால் வெட்டி வீழ்த்துகிறான். இந்த சுயநலம் பொறாமை இது எல்லாமே ஒரு மனிதரை முந்த வைக்கும். ஆனால் சில சமயத்தில் முழங்கால்களையே முறித்துவிடும். எச்சரிக்கையோடு செயல்படணும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் செல்வம். ஆனால் நான் அதிகமான ஒரு பாடு பண்புகளை இருந்து பண்பாடு பட்டு கிளம்பி வந்திருக்கேன். அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன். கஷ்டம்னா அப்படி இப்படி கஷ்டம் கிடையாது. எங்கள் அம்மாவோட ரொம்ப நான் தான் தலைமுறை. எங்கள் அம்மாவுக்கு வந்து 10 மக்கள். அந்த சின்ன சிறுசுகளை தூக்கி தொடச்சி வளர்க்குறது என்னுடைய கடமை தான். ஆனால் அம்மாவுக்கு கூட இருந்து உதவி செய்கிறது நான் தான். ஆனால் ஃபஸ்ட்டில் இருந்து வியாபாரத்துக்கு எங்கள் அம்மா கூட போனேன். அப்போது நான் என்ன வயசுக்கு வரப்போ ஆரம்பத்தில் நான் வீட்டில் இருந்துட்டேன். அப்புறமா என்னை கட்டி கொடுத்துட்டாங்க. கட்டி கொடுத்தாலும் நான் வீட்டில் இருந்தே நிறைய தொழில் பார்த்தேன். எப்படி தொழில்னா, மால் மடியல்களுக்கு லாஞ்சிகளுக்கு கொண்டு வீட்டுக்கு கூட கொடுப்பாங்க. அதில் 1 மடி 2 மடிக்குன்னு 3 மடிக்குன்னு இப்படி ஆளுக்கிற தகுதியை தக்குன கொடுப்பாங்க. இதனால் இது வெற்றியோகமாக இது முடித்து கொண்டு நம்மளுக்கு மடியை தந்துடும், இந்த நூலை கொண்டு போய் மடியை ஆக்கி தந்துடும், இந்த பிள்ளைகிட்ட நம்பிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் 2 மால் 3 மால் கொடுத்தாங்கன்னா எனக்கு 3 மடி 2 மடிக்கு மால் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்து முடியவும் எனக்குள்ளேயே அந்த முடிவு இல்லாமல் இருக்கும்போதெல்லாம் கடையை இப்படி பெட்டி கடை மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தேன். என்னை கட்டி கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா. நான் என்ன செஞ்சேன், எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கொஞ்சம் குடியாரு. அப்போ அவங்க கையை நம்ம பார்க்க முடியல. அப்போ நம்ம எப்படி வாழை கற்றுக்கணும்னு நினச்சிக்கிட்டு நானாகவே ஒரு முடிவு எடுத்து ஒரு பெட்டி கடை வச்சேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்து எனக்கு இப்போ 45 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இதுவரையும் நான் அப்பவும் ஒரு பெட்டி கடை தான் வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது அதே கடையை மறுபடியும் வச்சு ஒரு 10 வருஷம் நடத்தினேன். அப்புறமா பிள்ளைகளுக்கு ஆக்கணும் பொங்கணும்னு அந்த கடையோடு கிடந்து தான் ரொம்ப சங்கடப்பட்டேன். அதுக்கு பின்னாடி ஓஞ்சிட்டு ஒரு 10 வருஷம் லீவில் இருந்தேன். அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சேன், நான் எனக்கு தோதான ஒரு தொழில் கிடைக்கல. கடைக்கார போய் கருவாடு வாங்கிட்டு போய் உச்சப்புளி வேதாள மண்டபத்தில் இருந்து பிடிப்பேன். மண்டபம் ஒரு நாளைக்கு போவேன், வேதாளிக்கு ஒரு நாளைக்கு போவேன், உச்சப்புளிக்கு ஒரு நேரம் போவேன், யமனாகுண்டம் ஒரு நேரம் போவேன், இருமையை ஒரு நேரம் போவேன். இப்படி பல ஊர்கள் ராம்நாட்டுக்கு இங்கிட்டு இருந்து நான் போகாத ஊர் கிடையாது. அதில் போய் 2 ரூபா 3 ரூபாய்க்கு செலவு கொண்டு போவேன். அதுக்கு தக்கன எனக்கு ஆதாயம் கிடைக்கும். 500 ரூபா 200 ரூபா கிடைக்கும். 1000 ரூபா கிடைச்சிடும். சில வழியும் போக கொண்டுட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அப்படியே ஒவ்வொரு வாகனங்களும் வந்து போயிட்டு வந்து வர அந்த காட்சிகள், இந்த சத்தங்கள் காலையிலேருந்து கீழே தான் இருக்குது. நல்லபடியாக எல்லாருக்கும் ஒரு மீன்பாடு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிற வாழ்த்துக்களோட அப்படியே இன்றைக்கான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 35 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ். இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். ஒரு சீரான வானிலை தான் வந்து இன்றைக்குமே வந்திருக்கு. இப்போ இந்த வானிலை வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் சைவம் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான ஒரு பாடல், நா முத்துக்குமார் அவங்க வரிகளில், ஜிவி பிரகாஷ் இசையில், ஹரிச்சரன் அவங்க குரலில் ஒரு பாடல். அந்த பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: தெங்காசி
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:21 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பு பாட்டு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா நம்மளுடைய ஊர்ல இருந்து நம்ம ராமேஸ்வரத்துல இருந்து மதுரை வந்து போகக்கூடிய ஒரு ரயில், அந்த ரயிலோட நேரத்தை கொஞ்சம் வந்து மாத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நம்மளோட தண்டவாளத்துல கொஞ்சம் வேலைகள் வந்து இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நம்ம பாமன் மலத்திலையும் கொஞ்சம் பராமரிப்பு பணிகள் வந்து இருக்கு. அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கான அந்த வயர் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கான அந்த வயர் அதெல்லாம் வந்து சரி பண்ணணும், அதனால் கொஞ்சம் பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள்லாம் இருக்குது. அதுக்காக ஏதாச்சும் ஒரு நேரத்தை ஒதுக்கித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எந்த ட்ரெயினில் இப்போ கையை வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து 11:30 வந்து போகக்கூடிய அந்த மதுரை ட்ரெயின். அந்த மதுரை ட்ரெயினில் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தை வந்து மாற்றிருக்காங்க. இப்போ நம்மளுடைய ராமேஸ்வரத்துலேருந்து அந்த ட்ரெயின் வந்து கிளம்பாது, இன்னும் சில நாட்களுக்கு மண்டபத்துலேருந்து தான் வந்து கிளம்பக்கூடும், மண்டபத்துலேருந்து அந்த ட்ரெயின் வந்து இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தென்னக ரயில்வே மதுரை கோட்டம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இங்கே எந்தெந்த நாட்களில் அப்படின்னு பார்த்து பார்க்கும்போது வர்ற 15, 22, 23, 24, 25, 29 இந்த தேதிகளில் ஒரு 6 இந்த மாதத்தில் ராமேஸ்வரத்துலேருந்து மதுரை ட்ரெயின் வந்து போகாது, அந்த 11:30 ட்ரெயின் வந்து போகாது, அது மண்டபத்துலேருந்து தான் இயங்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ட்ரெயின் காலையில் அங்கேருந்து கிளம்புறது மண்டபம் வரைக்கும் மட்டும்தான் வரும், அது ராமேஸ்வரத்துக்குள்ளே வராது இந்த தேதிகளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் யாராவது இந்த 11 ட்ரெயின் இந்த 11:30 ட்ரெயினை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, அடிக்கடி நீ அதில் தான் போகிறீங்க அப்படின்னா, இந்த தேதிகளில் அந்த ட்ரெயின் இருக்காது, அது மண்டபத்துலேருந்து தான் போகும். நீங்கள் பாட்டிலே அன்றைக்கி போய் நின்றுட்டு ட்ரெயினை காணாமல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களோட அந்த பிரச்சனை பண்ணாதீங்க. அன்றைக்கி ட்ரெயினே இருக்காது, அது மண்டபம் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு ஒரு நாள் பேருந்துங்கன்னா பயன்படுத்திங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 7:33 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம நேசக்கரங்க நிகழ்ச்சியில் அந்த கடிதம் எழுதுறதை பற்றின ஒரு நிகழ்ச்சி வந்து போயிட்டுச்சு, அந்த ஒரு தலைப்பில் வந்து போயிட்டுருந்துச்சு. அப்போ அந்த கடிதம் எழுதுறதை பற்றி நிறைய பேர்ட்டு கேட்கும்போது நிறைய பேர் சொன்னது, இந்த கடிதம் எழுதினவங்க எனக்கு இன்னுமே வந்து கடிதம் எழுத ஒரு ஆர்வம் வந்து இருக்குது, இன்னும் ஒரு ஆசை வந்து இருக்க தான் செய்யுது. யாராச்சும் வந்து நம்மளுக்கு கடிதம் எழுத மாட்டாங்களா, இல்லை நம்ம யாருக்காச்சும் கடிதம் எழுத மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் ஃபோன் இருக்கிறதுனால பெருசாக யாரும் பயன்படுத்துறது இல்லை, ஒரு சூழல் வந்து அப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கடிதம் எழுதணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எழுதலாம், தாராளமாக எழுதலாம். அதுக்காக பரிசு தொகையும் வந்து தராங்க. என்ன யாருக்கு எழுதணும் அப்படின்னு கேட்டால், நம்மளோட பூமி தாய்க்கு ஒரு கடிதம் வந்து எழுதணும். என்ன கடிதம், எதை பற்றி எழுதணும் அப்படின்னா, இயற்கையை நான் பாதுகாப்பேன் என்ற வாக்குறுதி அப்படிங்கிறது தான் அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய கருப்புரம். இதில் யார் வேணால் பங்கேற்கலாம், நம்ம இந்தியா முழுக்க வந்து நடைபெறதுக்கு யார் வேணால் வந்து பங்கேற்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 18 கீழே உள்ளவங்களுக்கு ஒரு பிரிவாகவும், 18 மேல் இருக்கவங்களுக்கு ஒரு பிரிவாகவும், 2 பிரிவுகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி, மலையாளம், எந்த மொழியில் வேணால் எழுதலாம். உங்களுக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில் ஒரு கடிதம் எழுதி நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அஞ்சலகங்களில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா அது மூலமாக உங்களுடைய கடிதங்கள் இவங்களுக்கு வந்து போய் சேரும். சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த போட்டிகளை இருக்கீங்களா, அடுத்து மாநில அளவிலான போட்டிக்கு போவீங்களா, அடுத்து தேசிய அளவிலான போட்டிக்கு போவீங்களா அப்படிங்கிறதா தெரியும். முதல்ல உங்களுக்கு கடிதம் எழுத ஒரு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இதை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். A4 அளவு தாளில் அதிகபட்சமாக 1000 வார்த்தைகளுக்குள்ளே வந்து எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கையெழுத்தில் தான் வந்து இருக்கணும், டைப் பண்ணியிருக்கக்கூடாது யாரும், கையெழுத்தில் இதை வந்து எழுதியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய இறுதி கையெழுத்தை உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய தலைமை அஞ்சல் அதிகாரிக்கு தபாலில் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம போஸ்ட்லேருந்து தலைமை அஞ்சலுக்கு நம்ம வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பரிசுகளாக வந்து பார்க்கும் பொழுது தேசிய அளவில் நடந்ததுன்னா முதல் பரிசு 50,000, 2nd பரிசு 25,000, 3rd பரிசு 10,000 வந்து வழங்கப்படும்னு சொல்கிறாங்க. ஒரு வட்டார நிலைன்னு சொல்லும்போது நம்ம மாநிலங்களுக்குள்ள முதல் பரிசாக 25,000, 2nd பரிசாக 10,000, 3rd பரிசு 5,000 அது வழங்கப்படுமாம். அதனால் உங்களுக்கு நீங்கள் சிறப்பான ஒரு கருத்தை வந்து சொல்லணும், நம்மளோட பூமியை வந்து பாதுகாக்கிறத பற்றி அப்படின்னு ஒரு கடித மொழியாக சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக சொல்லுங்கள். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:42 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,675 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,270 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,984 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 114,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுது. இதுதான் இன்றைக்கான விலை நிலவரங்கள். அடுத்ததா இப்போ வந்து என்ன விஷயம் வந்து சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த ஆவணங்கள், நம்மளுடைய டாக்குமெண்ட், இது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக மாற்றித்தர அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஜெமினி இப்போ வந்து முன்னாடி வந்து வந்திருக்காங்க. நீங்கள் படிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை, நீங்கள் வந்து ஒரு புத்தகம் வந்து படிக்கிறீங்க, உங்களோட டாக்குமெண்ட் வந்து படிக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை என்கிட்ட கொடுங்க, நான் அதை மொத்தமாக வந்து வீடியோவாக வந்து மாற்றித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புதிய ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க கூகுள் ஜெமினி. இந்த மாதிரியான நிறைய ஏஐக்கள் இப்போ நம்ம நிறைய வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். நிறைய தரவுகள் வந்து கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு ஒன்று வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னா சரி நம்ம கேட்குறதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றின ரகசியத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட, ஒரு சிஸ்டத்திட்ட வந்து கொடுக்குறோம். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது பாட்டிலே வச்சுருக்கோம், யாருக்காச்சும் வேறு யாராச்சும் அதுக்கு அதை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட எடுத்து கொடுத்துரும். அது நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லாது. இன்னொரு ஒரு ஏஐ கேட்குது, அதாவது இப்போ நான் என்கிட்ட ஒரு ரகசியத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு பொருள் தரேன். நான் அதை வச்சுட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து வேறு யாராச்சும் கேட்டாங்கன்னா நான் சரி இந்தான் இதுதான் அவங்கள பற்றின ரகசியம் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஏஐக்களை இன்னொரு ஏஐக்களுக்கு வந்து உதவி பண்ணுவோம். இந்த ஏஐக்கள் மூலமாக இன்னொரு ஏஐக்களும் நம்மளை பற்றின ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியுமா. சில நேரத்தில் ஹேக் பண்ணி, அதாவது என்னையே மிரட்டி ஹேக் பண்ணி என்கிட்ட இருக்க தகவல்கள்னால் இன்னொரு ஏஐ, யாரோ ஒரு ஏஐ வந்து உருவாக்கிடுமா, அப்புறம் அந்த ஏஐ அதை வச்சு வேறு ஒரு தகவல்கள் வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நம்மளுடைய ரகசியங்கள் எதுவுமே இனிமேல் ரகசியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு தான் அந்த ஏஐக்கள் வந்து சொல்லுது. நம்ம எப்படியுமே இந்த ரகசியத்தை நம்ம வந்து வச்சுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரகசியத்தையும் நம்ம வாயால் நம்ம கையால் டைப் பண்ணி வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். டைப் பண்ணுற கூட இல்லை, இப்போ வாயாலே வாயத்தோடனே எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏஐக்களை தேவைக்கு மட்டும் பயன்படுத்திங்க. அதுவும் நம்ம என்ன கொடுக்குறோம், என்ன தான் அதுக்கு வந்து ஏஐக்கு ஃபீட் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுங்க. ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை பற்றின ரகசியத்தைலாம் வந்து சொல்லிடாதீங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் தெரியுமே நிறைய பல பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு. நம்ம ஒரு ஃபோட்டோ வச்சுமா உடம்பு மட்டும் மறைச்சிட்டு மூஞ்சியை மட்டும் கொடுத்தா கூட திடீர்னு நம்ம உடம்புல எங்கே மச்சருக்கு அப்படிங்கிற அளவுக்குனா காட்டி கண்டுபிடிச்சி கொடுக்குற அளவுக்கு ஏஐக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை பற்றி ஆராய்ந்து வச்சுருக்கோம். அதனால் ஏஐ பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்திங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: அப்பா பாண்டி இங்க வாயே.
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பாத்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்து அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியில் இருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ ஓடிபி ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நேரம் சரியாக 8 மணி 1 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். நம்ம தமிழ்நாட்டோட மிக முக்கியமான விளையாட்டு திருவிழாவான முதல்வர் கோப்பை போட்டிகள் வந்து ஆரம்பிச்சு ரொம்ப சிறப்பாக வந்து போயிட்டுருக்கு. இந்த முதல்வர் கோப்பைக்காக முதல் படி எங்கேருந்து நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய மாவட்டத்துக்குள்ளே வந்து நடக்கும். நம்ம மாவட்டத்துக்குள்ளே வட்டார அளவில் வந்து நிறைய போட்டிகளை வந்து நடத்தி அதில் மாவட்ட அளவிலான போட்டிகளை தொடங்கியிருக்காங்க. நிறைய பேர் வந்து கலந்துருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர்னா நம்ம ராம்நாட்டுக்குள்ளே யோசித்து பாருங்கள், ராம்நாட்டில் மட்டும் 47,098 பேர் வந்து கலந்துருக்காங்களாம். பாருங்கள், 1,000 2,000 கிடையாது, 47,000 பேர் நம்ம ராம்நாட்டிலேருந்து இந்த போட்டியில் வந்து விண்ணப்பித்து கலந்துருக்காங்க. இதில் வந்து பார்க்கும் பொழுது பள்ளி மாணவர்கள் கிட்டத்தட்ட 25,000 பேர் வந்து கலந்துருக்காங்க. கல்லூரி மாணவர்கள் 14,000 பேர், மாற்றுத்திறனாளிகள் 586 பேர், அரசு ஊழியர்கள் 1,712 பேர், பொதுமக்கள் 4,603 பேர், இவ்வளோ பேர் வந்து கலந்துருக்காங்க. போன வருஷம் 2025 எவ்வளோ பேர் கலந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா 23,000 பேர். அதோட டபுள் மடங்கு, அதையும் கூட அதோட ஒரு 1,000 பேர் வந்து அதிகமாக வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் வந்து விளையாட போகிறாங்க, இவ்வளோ பேருக்கு இடம் வசதி இருக்கா, அதனால் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயமா வந்திருக்கும். போட்டிகள் நடந்துகிட்டே இருக்குது, எங்கே நடக்குது நம்ம அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டா, இப்போதைக்கு நடக்கிறது நம்மளுடைய கலெக்டர் ஆஃபீஸ் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மைதானத்தில் வந்து நடந்துகிட்ருக்கு. அப்புறம் சில இடங்களில் மாற்றி வந்து நடத்திட்டுருப்பாங்க. நிறைய இடங்களில் நடக்கிறதுக்கு இங்கே இப்போ போட்டிகள்லாம் வந்து ஆரம்பித்து இதில் ஜெயிக்கிறவங்க அடுத்த கட்ட போட்டிகளுக்கு வந்து போவாங்க, மண்டல விளையாட போட்டிக்கு வந்து போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும் பொழுது அந்த மண்டல விளையாட போட்டிகள் மதுரையிலேருந்து நடக்கும். அதில் யார் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மாநில அளவிலான போட்டிக்கு வந்து போவாங்க. நிறைய பரிசை டன் கணக்கில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஆனால் அவ்வளோ பேர் வந்து கலந்துக்கிறாங்க, அவ்வளோ போட்டிகள் வந்து இருக்கும்போது இப்போ நம்ம வட்டார அளவில், மாவட்ட அளவில், மண்டல அளவில், அதுக்கப்புறம் மாநில அளவிலன்னு அவ்வளோ பரிசுகள் வந்து கொடுக்க போகிறாங்க. எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள், 47,000 பேருக்கும் வாழ்த்து சொல்லுவோம். யார் யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிச்சுட்டு சந்தோஷமாக வந்து வரட்டும். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம்ப்பா, என் பேர் பவானி, எனக்கு வயசு 47. நான் வந்து கடற்கரைக்கு போறேன்னு சொல்றது, நான் 12 வயசுலயே நான் கடற்கரை போயிட்டேன். 12 வயசுக்கு முன்னாலேயே எங்கள் தாத்தா கூட வேலி அடைக்க போகிறது, செத்து அடைக்க போகிறது, இந்த கா ஊசி இதுக்கு கோர்த்து கொடுக்கறது, குத்தூசி இதுகளை கோர்த்து கேட்பாங்க, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 13 வயசுல எங்கள் அப்பா ரத்தம் எடுத்து அப்போ வந்து வளைய தூக்கி போட்டு கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நண்டுகளை கொண்டு போய் கம்பெனியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆன உடனே, ஒரு 15 வயசு இந்த மாதிரி ஆன உடனேலாம் நான் பெரியவள்ளி அவமுனே இருந்தே போவோம். போனப்போ இங்கேருந்து சீனிய பாத்தர்கா போயிடும், ஒருத்தர் வெள்ளம் ஆயிடுச்சு, வேதாலயில் வெள்ளம் போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு ஊராக பிழைக்க போவாங்க, எங்கெங்கே பாடுவோருதோ அந்தந்த இடத்துக்கு போகல, நடுத்தருவு, சீனிய பாத்தர்கா, வேதாலை, இந்த மாதிரி இடங்கள்லாம் வத்த போட்டிருப்பாங்க. வெள்ளம் அப்போ இன்ஜின் வளம் வந்துருச்சு, அது மாதிரி 4 மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, வலை வாங்க, வலை பிடிக்க போகணும்னு சொல்லுவாங்க. நண்டு வலை நல்லா நண்டு வரும், மீன் வரும், அதை வலையை வாங்கணும். வாங்கும்போது கையில் புண்ணாயிரும், ரத்தம் வரும், கீரும், சாப்பிட முடியாது, காந்தும். அம்மா தெரியாத வயசு தானே, என்னமோ கூட்டிகிட்டு போகிறாங்க, ஜாலியாக போகிறேன்னு சொல்லிட்டு போனோம். லீவு நாட்களில் ஃபுல்லாக போவோம். மற்ற மாதிரி வந்து ஸ்கூலுக்கு போகிற நாட்களுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் இந்த லீவ் வர நாள் ஃபுல்லாக கடலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போவேன். அப்புறம் ஒரு நேரம் கடலுக்கு போகும்போது வலை குலுகிருச்சு பத்தாறில். நாங்கள் இங்கேருந்து ஒரு பரப்பாரோடு தாங்கிட்டே போய் தான் வலை விடணும். எங்கள் அண்ணன் தாங்க, நானும் அவன் தான் கடலுக்கு போயிருந்தோம், ரெண்டு பேரும் தான் போனது. அதோட வலை விடுஞ்சோட தாங்கிட்டே போக, நெடுவ தூரத்தில் போக, நண்டு வலை போட சொன்ன இடத்த நான் வலையை போட்டுனாக்க எடுத்து எடுத்து போட, கீழே பத்தாறில் குழி வலை பின்னாலே எடுத்துக்கிட்டு வந்திருக்கு. அதோட தான் 2 பூசையை போட்டு அங்கேயே வச்சு குத்தி தண்ணியில் போட்டு போயிடுவேன். என்ன வலை விடுறேன்னு

0: இங்க கரையை நிற்கிறாலும் வாங்கி கட்டிடுவாங்க. நம்ம அணியத்தில் மேலே மாடைக்கிறணும் பேர். 12 வயசுலேயே போய் ஒரு 4 வருஷத்துக்குள்ளேயே நல்லா கற்றுக்கிட்டேன். 4 வருஷம் போய்கிட்டு பள்ளிக்கூடமும் போனேன், போய் 10th வரை படித்தேன். நான் போகும்போது 3rd standard நான் கடற்கரை போயிட்டேன். அப்படி போய் போய் நான் 10th வரை படித்தேன். நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று உலக ஃபின்டெக் மாநாட்டில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தொழில்நுட்பத்தை மையமாக கொண்டு இந்தியா செயல்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை நிதித்துறையில் செயல்படுத்துவதன் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த மாதத்தில் 2400 கோடிக்கும் அதிகமான UPI பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், நிதி தொழில்நுட்பத்திற்கு முன்னோடியாக UPI விளங்குகிறது என்று கூறினார். பணம் அனுப்பும் பரிவர்த்தனைகளில் உள்ள செலவுகளை குறைக்க நிதி தொழில்நுட்ப அமைப்புகளில் உலகளாவிய ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு நிறைந்த இணையம், நெறிமுறைகளுடன் கூடிய தரவுகள், வலுவான நிதி தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 3 பயணமாக இலங்கை சென்றுள்ள அவர், கொழும்புவில் நேற்று இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு பாலமாக இந்திய வம்சாவளியினர் திகழ்வதாக அவர் கூறினார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். கலாச்சாரம், நம்பிக்கை, பாரம்பரிய வரலாற்றின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகள் பரஸ்பரம் ஒன்றிணைந்துள்ளதாக அவர் கூறினார். அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்தியாவும் இலங்கையும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக திருமதி சரண்யா ஹரியும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக திரு அப்துல் ரஷீகும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக திரு நல்லசிவன் நியமிக்கப்பட்டுள்ளார். உள்துறை, மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை கூடுதல் தலைமை செயலாளராக திரு மோகனும், பள்ளிக் கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளராக திருமதி ஸ்ரேயா சிங்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தாவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய அளவில் காற்றின் தர மதிப்பீட்டு பட்டியலில் சென்னை 35வது இடத்திற்கு தள்ளப்பட்டு இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளால் காற்றின் தரம் நாளுக்கு நாள் அதிக மாசடைந்து வருவதை தாவிக அரசு கவனத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் நுரையீரல் மற்றும் இதய நோய்கள் போன்ற ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதுடன் புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட பருவநிலை மாற்றத்திற்கும் வழிவகுக்கும் என்பதால் மாநில அரசு உடனடியாக தொழிற்சாலைகளில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. மனு தாக்கல் வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறும். மனுக்கள் மீதான பரிசீலனை அடுத்த நாள் 17ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற இம்மாதம் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும். இதனிடையே அஇஅதிமுக நிர்வாகிகள் திரு கே பி முனுசாமி, திரு திண்டுக்கல் சீனிவாசன், திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் சென்னையில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரனை நேற்று சந்தித்து தங்கள் கட்சிக்கு ஆதரவு கோரினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கே பி முனுசாமி, இந்த தொகுதிகளில் ஏற்கனவே அஇஅதிமுக வெற்றி பெற்றதால் மீண்டும் தங்கள் கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களை உருவாக்கும் நோக்கில் மை பாரத்தின் கீழ் இளைஞர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இத்தகைய போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சபரி கிருஷ்ணா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
6: எங்க மை பாரத் ஆர்கனைசேஷன்ல விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் 2027 சொல்லிட்டு நாங்க நடத்துறோம். அதுல வந்து 15 to 29 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்க பல்வேறு போட்டிகள் நடத்திக்கிட்டு இருக்கோங்க. August 17 இருந்து வர September 30 வரைக்கும் வினாடி வினா போட்டி வந்து நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக்ல பங்கு கொள்ளும் போது அவர்களுக்கு 4 வகையான வேல்யூஸும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டி, என்டர்பிரினர்ஷிப், லீடர்ஷிப். அது மட்டும் இல்லாம யூத் பார்லிமெண்ட் என்னும் சொல்லக்கூடிய இளைஞர்கள் பாராளுமன்றம், இந்த நிகழ்வுகளையும் அவங்க கலந்து கொண்டு நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சிக்காக அவங்களோட திட்டங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குங்க. தமிழ்நாட்டில இருந்து மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க 45 இளைஞர்கள், 15 குழுக்களா, குழுக்களுக்கு 3 பேர் வீதம் நாங்க செலக்ட் பண்ணி நாங்க வரக்கூடிய தேசிய இளைஞர் தினம் January 12 அன்னைக்கு வந்து நாங்க புதுடெல்லிக்கு அனுப்புவோம். அப்போது அவங்க வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுவாங்க.
5: சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்க கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் தெற்கு தெலுங்கானா முதல் ராயலசீமா வரையிலான தமிழக பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், நாமக்கல், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றமடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
7: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். அப்போது இங்குள்ள அனைத்து அருவிகளிலும், குறிப்பாக குற்றால மீன் அருவி, 5 அருவி, புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் தார்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். இந்த சூழலில் தற்போது சீசன் முடிவுற்ற நிலையிலும் அருவிகளில் மிதமான தண்ணீர் வரத்து என்பது வந்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்ற சூழலில் தற்போது வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படுவதால் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் மீண்டும் தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்து வருகிறது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சார் செந்தில்.
5: இருவரி செய்திகள். ஐரோப்பிய நாடுகளை ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். மேற்காசிய பகுதிகளில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருப்பதால் அங்கு பதற்றம் நீடிக்கிறது. நேபாளத்தின் முஸ்டா மாகாணத்தில் நேற்றிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இது 5.3 பதிவானது. நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலிய மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். வேலூர் மாவட்டத்தில் தொழில் பூங்காக்களை அமைக்க நிதியுதவி பெற விரும்புவோர் காட்பாடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை அணுகி பயன்பெறலாம் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் தொடங்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திரு ஸ்னேகா நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி மாணவிகள் புத்தக வடிவில் அணிவகுத்து சாதனை படைத்தனர். பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 507 கிலோ போதைப் பொருட்களை விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறையினர் பங்கேற்ற அணிவகுப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் வடவத்தூர் பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 89 ஏக்கர் நிலங்கள் பொது ஏலம் மூலம் குத்தகைக்கு விடப்பட்டு 489,000 ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டது. விளையாட்டுச் செய்தி. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர்கள் இன்று பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை FM 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, இன்னைக்கு ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த கல்வி அது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். எந்த அளவுக்கு கல்விக்கு வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரியும். கல்வி வந்து யாரும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது உலக அளவில் வந்து பார்க்கப்படுற ஒரு முக்கியமான விஷயம்தான். ஏன்னா கல்வி ஒரு இடத்துல கொடுக்கும்போது தான் அந்த மக்கள், அந்த சமூகம், அந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு வந்து போகும். இப்போ போர், சண்டைகள், பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் வந்து இருக்குது. நம்ம இந்த கல்வி வந்து தொடர்ந்து கற்றுக்க முடியாமல் வந்து போகிறதுக்காக இந்த மாதிரியான தாக்குதல்கள் போர் சமயத்தில், சண்டைகள், பிரச்சனைகள் வர சமயத்துலேயும் கல்வியை வந்து தனியாக கொடுத்துட்டு தான் இருக்கணும். என்ன மாதிரியான தாக்குதல் நடந்தாலும் கல்வி படிக்கிறவங்களோட அந்த நிலை வந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக இன்றைக்கி செப்டம்பர் 9 வந்து தாக்குதல்கள்லேருந்து கல்வியை வந்து பாதுகாக்கிறதுக்கான சர்வதேச தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எவ்வளோ பெரிய சண்டை நடந்தாலும், எவ்வளோ பெரிய போர் நடந்தாலும் கல்வி அந்த இடத்துல கொடுக்கப்பட்டு தான் இருக்கணும். ஒருத்தவங்க வந்து ஒரு 2 இடையில் சண்டை வரும்போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிக்காமல் இருக்கக்கூடாது, அவங்களை வந்து பள்ளிக்கூடம் அந்த வசதிகள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐநா வந்து சொல்கிறாங்க. அதுதான் இப்போ பெரிய பெரிய தலைவர்களுக்கிடையே பிரச்சனைனா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எந்த ஒரு சம்மந்தமும் அதில் வந்து படலை. அவங்களோட படிப்பை பார்த்துட்டு அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு வந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினத்தை வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க. அதனால தான் அந்த மாதிரி ஐநாவே சொல்லியிருக்கு, நீங்களும் உங்கள் வீட்டில் பிரச்சனை, ஏரியாவில் பிரச்சனை, நம்ம வாழ்க்கையிலே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கல்வியை விட்டுறாதீங்க, ஒழுங்காக படிங்க. படிப்பு நிச்சயம் ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை வந்து தூக்கிவிடும், கை கொடுக்கும், இல்லை நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையாவது தரும். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அத சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னர், ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்ட கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்பாடு வெளுப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:43 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுப்பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவுப்பகுதியில் இப்போ இன்னைக்கு புதன்கிழமை, நம்ம மீனவர்கள் நிறைய பேர் வந்து கடலுக்கு வந்து போயிட்டு வந்திருக்காங்க. அதுவும் 2-3 நாள் நடுவில் காற்று காற்று அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கே போக முடியாத ஒரு சூழல். அதெல்லாம் தாண்டி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி போயிட்டு வந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மீன்பாடு வந்து கிடைக்கட்டும், நல்ல ஒரு வருமானம் வந்து கிடைக்கட்டும், எல்லோரும் கொஞ்சம் சிறப்பாக இன்றைக்கி நாளை வந்து தொடங்கட்டும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்படின்னேக்கான நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்களும் நேரம் நீந்திருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டும் இல்லைங்க. கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனும் வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ఆలోసే ఎఫ్ఎం 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு அனிருகுமார் திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் சாதனை படைப்பதற்கான சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். நாட்டின் ஆட்டோமொபைல் விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனிருகுமார திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 3 நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்தியாவுடனான நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று கொழும்புவில் இந்திய வம்சாவளியினரிடையே பேசிய திரு ராஜ்நாத் சிங் இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்தியர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு பாலமாக இந்திய வம்சாவளியினர் திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். 9வது தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வாரணாசியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்கிறார். அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், பஞ்சாயத்துகள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து வீடுகளிலும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை இந்த மாதம் முழுவதும் ஏற்படுத்தும் வகையில் இந்த இயக்கம் தொடங்கப்படுகிறது. நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கவுள்ள 503 பேர் கொண்ட இந்திய குழுவினர் புதுதில்லியிலிருந்து நேற்று ஜப்பான் புறப்பட்டு சென்றனர். அவர்களை விமான நிலையத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி உஷா உள்ளிட்டோர் வழியனுப்பி வைத்தனர். முன்னதாக இந்திய அணியினருக்கான அதிகாரப்பூர்வ ஜெர்சி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அப்போது பேசிய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய வீரர் வீராங்கனைகள் வாய்ப்புகளை சாதனைகளாக மாற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலக அளவில் நமது வீரர்கள் போட்டியிட்டு சாதனை படைப்பதற்கு ஏற்ற சூழலை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஏற்படுத்திக் கொடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் விளையாட்டுத் துறையில் இந்திய இளைஞர்களின் திறமை வெளிப்பட்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். இந்த பயணத்தின்போது அந்நாடுகளின் கடற்படை மற்றும் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகளை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். நியூசிலாந்து கடற்படை வீரர்களுடன் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் கலந்துரையாடவுள்ளதாகவும் இந்திய கடற்படை வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாட்டின் ஆட்டோமொபைல் விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. அதன்படி சுமார் 24,23 யூனிட் அளவிலான கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சம்மேளனத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. சிஎன்ஜி மின்சாரம் மூலம் இயங்கும் மாற்று எரிபொருள் வாகனங்களின் விற்பனையும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முதன்முறையாக பெட்ரோல் மூலம் இயங்கும் வாகனங்களை காட்டிலும் மாற்று எரிபொருள் வாகனங்கள் விற்பனை கடந்த மாதத்தில் 42% அதிகரித்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவும் குவைத்தும் பல்வேறு துறைகளில் நல்லுறவுகளை வலுப்படுத்த ஒப்புதல் தெரிவித்துள்ளன. குவைத்தில் நேற்று நடைபெற்ற 8வது இந்திய குவைத்து வெளியுறவு அமைச்சக அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. வெளியுறவுத்துறை கூடுதல் செயலாளர் திரு அசீம் மகாஜன் மற்றும் குவைத்தின் ஆசிய விவகாரங்களுக்கான வெளியுறவு துணை அமைச்சரும் திரு நவாஃப் அப்துல் லத்தீப் அல் அஹமத் ஆகியோர் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். அரசியல் ரீதியிலான உறவுகள், வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐரோப்பிய நாடுகளில் ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு புட்டின் ஐரோப்பிய அதிகாரிகள் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகள் உண்மையல்ல என்று தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்க தூதர்கள் கீவ் நகரில் தம்மை சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுடனான 4.5 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாதகமான அம்சங்களை தெரிவித்ததாக யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். அமெரிக்க அதிபரை விரைவில் தாம் சந்தித்து இது தொடர்பாக அடுத்தகட்ட பேச்சு நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யுக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் பார்வையாளர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அண்மையில் அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினர். தொடர்ந்து அவர்கள் மாஸ்கோ சென்று புட்டினுடனும் ஆலோசனை நடத்தியுள்ளனர். யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மோதலுக்கு அமைதி பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலைப்பாடு ரஷ்யாவின் யுக்தியுடன் ஒருங்கிணைந்திருப்பதாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு முந்தைய காணொலி மூலமான செய்தியாளர்கள் சந்திப்பின்போது கிரெம்லின் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கிடையே ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இருதரப்பு பேச்சுகள் நடத்துவார்கள் என்பதை அவர் உறுதி செய்தார். இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர வாய்ப்புகளை வழங்குவது தொடர்பாக இரு தலைவர்களும் விரிவான ஆலோசனை நடத்துவார்கள் என்றும் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்தார். பாதுகாப்பான 6G நெட்வொர்க்கின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் அமெரிக்க தலைமையிலான உலகளாவிய கூட்டமைப்பில் இந்தியா இணைந்துள்ளது. இதற்கான முன்முயற்சியில் இங்கிலாந்து, ஜெர்மனி மற்றும் ஜப்பான் நாடுகளும் ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க வர்த்தகத்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 2030 5G நெட்வொர்க்கிற்கு பதிலாக 6G தொழில்நுட்பம் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கான உத்திகளை முன்கூட்டியே ஒருங்கிணைக்க இந்த அமைப்பு உதவும் என்று அமெரிக்க வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக வழக்கில் மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த 5 பேருக்கு கான்கர் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. தண்டக்காரண்யா சிறப்பு மண்டல குழுவை சேர்ந்த பிரபாகர் மற்றும் அவரது மனைவி ராஜி ஆகியோருக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மற்ற 3 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப்பதக்கங்களுக்கான ஆட்டங்களில் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்க உள்ளனர். கலப்பு குழு இறுதிப் போட்டியில் பாவ்னா ஹர்விந்தர் சிங் இணை சீன இணையை எதிர்கொள்கிறது. இதேபோல் மகளிர் தனிநபர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஷீதல் தேவி கஜகஸ்தான் நாட்டு வீராங்கனையை எதிர்கொள்கிறார். கலப்பு குழு பிரிவில் ஷீதல் தேவி டோமன் குமார் இணை ஈராக் இணையுடன் மோதுகிறது. மகளிர் பிரிவு வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் ராஜஸ்ரீ ரன்ராஜ் ரத்தோர் பாவ்னாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் சாதனை படைப்பதற்கான சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். நாட்டின் ஆட்டோமொபைல் விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை.

இணைஞ்சிருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. ஒரு காலத்தில் பேப்பரை போட்டு அந்த பேப்பரை வாங்கி அந்த காசை வாங்கி படித்த நம்ம ஒரு தலைவர் வருங்காலத்தில் எந்த பேப்பரை எடுத்தாலும் அவர் படம் தான் சரி அந்தளவுக்கு உழைச்சிருக்காரு நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா. ஆனால் உழைச்சி யாவருக்குன்னு எதுவுமே எடுத்துக்கிறாம எல்லாத்துமே எல்லாத்தையுமே நம்ம மக்களுக்காக சமர்ப்பித்த அவருக்கு ஒரு வாழ்த்துக்களோடு. ஏன்னா நேற்று அவருடைய இதுகள் வரலாறுலாம் நிறையா படித்தேன், எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் இன்றைக்கி அவரை பற்றி ஒரு சில வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிற காண்டி சொன்னேன். நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிகளை போயிடுவோம். உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 7094349999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க, உங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லுங்க. ஆத்தாவுன் கோவிலிலே அந்த படத்தில் இருந்து சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போது மலை மின்னல் நெஞ்சுக்குள்ளே அப்படின்னு ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர் தரங்கம்பாடியிலேருந்து சசிகலா அவங்க கேட்டு எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ராதா அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு ஒரு புது பாடல் அழகான ஒரு மெலடி சாங் ஒன்று கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து வாழ்த்தலாம் வாங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 தாங்க.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: சிவமாளி தாசன், வயசு 70 வயசு ஆச்சு. எப்படின்னா கட்டுமரத்தில் போவோம், பெரிய மரம் சின்ன மரம் இருக்கும், தண்டை எடுத்து தான் மீனை பிடிப்போம். கடலுக்கு போனால் ஓங்கியே எப்பவும் பார்க்கலாம், இந்த கரவழியோட கிடக்கும். கண்டவங்க சுமார் நாலஞ்சாவது கிடங்கு. இந்த மீன் நினச்சிங்கன்னா சிகப்பா, அந்த மீன் சிகப்பா வர்ற லக்கத்தில் தண்ணி ஒசக்க அடிச்சு விட்டுட்டு அப்படியே வாயை பிறந்துடும். அந்த கண்டாவிங்கி பெரிய ராட்சத மீன் அது, அதோட வாயை பிறந்தோட மீன் பூரா உள்ளே போயிடும், அதோட அப்படியே போகும். அது வாழ்ந்த தெரியும் அழகாக போகிறது. என்ன செய்ய கிளம்பும், கிளம்பு பண்ண உடனே தண்ணியை புஷர் விலங்க ஒசக்க அடிங்க, தண்ணி கிளம்பும் ஒசக்க அப்படியே வாயை பிறந்துடும். ஆண் வாயை பிறந்த உடனே அந்த அந்த போதில் தண்ணி அந்த அதில் போகிற மீன் பூரா அப்படியே அது வாய்க்கு போய் அவ்வளோ போயிடும். இதுக்காக தான் அடிக்கும் தண்ணியை மேலே. இந்த மீனுக்குள்ள போன உடனே அது இறை தேடி போதில் அந்த தண்ணி அடிச்சுட்டு வாயை பிறந்துடும். வாயை பிறந்த உடனே அப்படி மீன் பூரா உள்ளது இதுதான் அதுக்கு அதுக்கு வேலை. இறை எப்படி ஓடி பிடிக்கிறாப்பில் இருக்காது, அப்படி அடித்து சிவப்பு மீன் போய் அடிச்சுட்டு தோணிடும். இதோட நாங்கள் பார்த்துட்டு கரையை வந்துடுவோம். இரநிலை காத்து அந்த கட்டுமரத்து வழியே இரநிலை காத்து வர வரும். அந்த மீன் ஒன்றும் செய்யாது, விளம்பரம் நினச்சினா லேசாக அடித்தாலும் போது பன்னெண்டு ரூபாய் ஆள் இருக்காது, எதுவும் இருக்கிற களியாக்கி விட்டுரும். 1 ரூபா வந்துக்கிட்டு எப்படி குறைஞ்ச ஒரு 30 ரெண்டு இருக்கும். இப்போ வலையில் பட்டுச்சுன்னா அடித்து வலை நாசம் அப்படி பிச்சுக்கு போயிடும், சில நேரத்தை சுற்றிட்டு கடந்துடும். அதே நேரத்தில் இப்போ இந்த கொம்புன்னு சொல்கிறது இருக்குது, கொம்பை கொண்டைன்னு சொல்லி இருக்குது, அது வலையில் பட்டுவோம். வலையில் விட்டு கரையை ஒன்று வந்தோம்னா அதில் தூவி வந்துக்கிட்டு நல்ல ரேட்டு போகும். தூவி அதை வெட்டி எடுத்து போயிடுவாங்க. அது என்னைக்கு மீன் கருவாட்டுக்கு மீனுக்கு போயிடும். இதான்
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: குருவி குருவி குருவி ஏ குருவி சிட்டு குருவி.

0: ஏ எவடி, அடியே எவடி, ஏ எவடி அது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இணைஞ்சிருக்கீங்க நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தான். தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியிலேயே எல்லாருமே வந்து வாகனத்தில் போகிறவங்க ஓரளவு சத்தமாக கேட்டுட்ருக்காங்களாம். எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு நேர் ஒன்று லைனில் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம்.
4: வணக்கம், கடலாடி வட்டம் சவரியார் வண்ணத்துலேருந்து ராபர்ட் பேசுகிறேன்ண்ணா.
3: சொல்லுங்கண்ணா, யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்?
4: நேத்து ராமநாதபுரம் மாவட்டத்துல மாவட்ட அளவுல நடந்த டிஎம் டிராஃபி, அதுல வந்து ஹாக்கி இதுல போக்கோ போட்டியில மாவட்ட அளவுல 3வது இடம் பெற்றிருக்காங்க. எங்க ஊரை சார்ந்த சவரியாபட்டினம் ஸ்கூலு குளூனி மேல்நிலைப்பள்ளி, புனித சவேரியார் குளூனி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். அதை பயித்து உடல் கல்வி ஆசிரியர் அவர்களுக்கு சிறந்த வாழ்த்துக்கள். திருமுருகன் ஆசிரியருக்கு சிறந்த வாழ்த்துக்கள்.
3: நன்றி. அவங்க பள்ளி புனித
4: வாழ்த்தி பம்பாய் படத்திலிருந்து குச்சி குச்சி ராக்கமா இந்த பாட்டை ஒளிபரப்பு செய்யவும்.
3: நன்றி அண்ணா.
4: நன்றி நன்றி.
3: கடலாடி வட்டம் சபரியார் பட்டணத்தில் இருந்து புனித மெட்ரிகுலேஷன் பள்ளியிலேருந்து கோகோ விளையாட்டுக்காண்டி தேர்ந்தெடுத்து நம்ம மாவட்ட அளவில் 3வது இடம் பெற்றிருக்காங்களா, அவங்களுக்கு கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் நமது எப்பம் சார்பாகவும் ரசிகர் பெருமக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அடுத்து கோகோவில் அவங்க ஃபஸ்ட் இடம் வர இறைவனை வேண்டிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. நம்ம கடலாடி வட்டத்தில் இருந்து நம்ம சவரியார் பட்டண ராபர்ட் அண்ணா தான் பம்பாய் படத்திலிருந்து. அடுத்து ஜெயா அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு அவங்க அத்தை மாமாவுக்கு இன்னைக்கு வந்து திருமண நாளாம். எனது சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் அவங்க அத்தை மாமா பேர் சொல்லலை, இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான சோகப்பாடல் கேட்டிருக்காங்க. இது நம்ம பூமி அந்த படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒருத்த வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
5: எல்லோருக்கும் அன்பான காலை வணக்கம். நான் சித்தார்கோட்டிலிருந்து தௌஃபிக் ரஹ்மான். எங்கள் அண்ணன் அவர்களுக்கு இன்னைக்கு 56வது பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. நான் அதே போல் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும், அதுபோல் திருமண நிகழ்ச்சியை கொண்டாடும் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களுடன் எனக்காக நாம் மூவர் படத்திலிருந்து பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் நாள் போல் என்றும் தொடங்கும் அந்த பாட்டை போடவும். இந்த நிகழ்ச்சியை வழங்கும் தங்கமான அவர்களுக்கும் இந்த தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்திடம். சித்தார் ஹோட்டலிருந்து தௌஃபிக் ரஹ்மான். எங்க அண்ணனுடைய பேர் வந்து ரிஜா சாஹலவி. சித்தார் ஹோட்டல்
3: சித்தார்கோட்டை ரிசாசா பகுலி அண்ணாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், தௌபிக் ரஹ்மான் அண்ணா அவங்க சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பிறந்தநாள் பாடல் வந்து அப்போ வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் போடும்போது இந்த பாடலை தான் ஒரு முக்கியமாக கொடுத்துருப்பாங்க நம்ம டிஎம் சௌந்தரராஜன் சார். அவங்க குரலில் தோற்றாலும் வரலாறு பேசும் ஒரு 3 வீரர் பற்றி பார்ப்போம். முதல் இடத்துல நம்ம ராவணன் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க தங்கச்சிக்காக போய், சரி இதில் நம்ம தோக்கத்தான் போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு தங்கச்சிக்காக ஒரு போரை தொடர்ந்து அதில் தோல்வியும் கண்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் வரலாறு பேசுது. அடுத்து பார்த்திங்கன்னா கர்ணன் வந்து ஒரு பெரிய வீரர். நம்ம செஞ்சோத்து கடன் தீர்க்கிறதுக்காண்டி நம்மளை அன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தும் போது நம்மளுக்காக ஒரு ராஜ்யத்தையே கொடுத்த துரியோதனம் பக்கம்தான் நம்ம சாகுற வரை இருக்கணும் அப்படின்னு அவ அதை வந்து அவ சிறப்பாக அதை அந்த போரில் வந்து சிறப்பாக பணியாற்றிக்கொண்டு இருக்கும்போது நம்ம கண்ண பரமாத்மா சூழ்ச்சியாலேயே அவங்கள தோக்கடிச்சாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பகர்ணன். இவர் வந்து தான் அண்ணன் ஒருத்தி ஒரு பொண்ணை தொட்டுட்டாப்புல நம்ம கண்டிப்பாக தூக்கத்தான் போகிறோம், இருந்தாலும் நம்ம அண்ணன் பேச்ச மீறக்கூடாது அப்படின்னு போய் போரில் இறந்தாப்புல இன்றைக்கு இவங்க மூவரு பேரை வரலாறு பேசிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை காக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்னி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடிகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கேட்டுட்ருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. முத்தான 3 பாடல்கள் கேட்டு வந்தோம் நம்ம கடல் ஓசை பண்பலையில். அடுத்து தங்கச்சி மடத்தில் இருந்து விஜயலட்சுமி அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு கடலோசைக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவங்க மகன் குமார் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. குமார் அவங்களுக்கு கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவிச்சுட்டு நீங்கள் கேட்டவை அந்த படத்திலிருந்து ஒரு லகான பாடல் கேட்டிருக்காங்க. பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா என்னாலும் நம்மை விட்டு போகாது வசந்தம். அடுத்து டயானா சகோதரி எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. மீனா அவங்க நடித்த படத்தில் பொற்காலம்னு நினைக்கிறேன், அதில் வந்து தன்னானே தாமரப்பூ அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. பெரியண்ணா பெரியண்ணா படத்தில் இருந்து கேட்டிருக்காங்க. இந்த மீனா சகோதரி தென்னிந்தியா சூப்பர் ஸ்டார் நம்ம மம்முட்டியோட ஒரு 3 கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அதாவது தாய், தங்கை, காதலி. இந்த 3 வேடத்தில் நம்ம மம்பட்டியில் இந்த மீனா அவங்க நடிச்சிருக்காங்க. வேறு யாரோடவும் இந்த மாதிரி நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நெசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அமளி அவங்க சகோதரி வந்திருக்காங்க. ஒரு தலைப்போட தலைப்பை கேளுங்க, பதில சொல்லுங்க, பாடலை அள்ளுங்க. மக்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

அந்த தந்தா.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பர் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். எல்லாருக்குமே அழகான காலை வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வராதுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஒருத்தருக்கு குடும்பத்துல பிரச்சனை, இன்னொருத்தருக்கு படிப்புல பிரச்சனை, ஒருத்தருக்கு பண கஷ்டம், இன்னொருத்தருக்கு உறவுகள்ல பிரச்சனை, இன்னும் சில நேரம் நம்மளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு தனிமையான உணர்வு கூட வரலாம். அந்த நேரத்துல தான் மனசு ரொம்ப சோர்ந்து போகும், இனிமே என்ன பண்ண போறோம்னு தோணும். அந்த ஒரு நேரத்துல வர்ற எண்ணம் நம்ம வாழ்க்கையோட நிரந்தரமான முடிவா ஆகிடக்கூடாதுங்கிற இதுல தெளிவா இருக்கணும். இன்னைக்கு நாம சந்திக்கிற பிரச்சனை நாளைக்கு அதே மாதிரி இருக்கும்னு யாருக்கு தெரியும்? காலம் மாறும், சூழ்நிலையும் மாறும், நம்ம வாழ்க்கையில யார் யாரோ வருவாங்க போவாங்க, அதே மாதிரி பிரச்சனைகளும் வரும் போகும். அதனால மனசுக்குள்ள எதையாவது வச்சுக்கிட்டு தனியா போராடாம பேசுங்க. எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அம்மா கிட்ட சொல்லுங்க, இல்ல அப்பா கிட்ட சொல்லுங்க, ஆசிரியர்கள் கிட்ட கூட சொல்லலாம், நம்பிக்கையான நண்பர்கள் கிட்ட கூட சொல்லலாம். யாரும் இல்லைன்னு தோணுனாலும் உதவி கேட்கிற பெரியவங்க இல்லைன்னா மனநல நிபுணர்களும் இருக்காங்க, அவங்க கிட்ட கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம பக்கத்துல இருக்கிற ஒருத்தவங்க அவங்க எப்பவும் இருக்கிற வழக்கத்தை விட அதுக்கு மாறா அமைதியா இருக்காங்கன்னா என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை நம்ம கேட்கலாம். உடனே அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சில நேரம் ஒருத்தவங்க சொல்றத அமைதியா கேட்கறதே ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, தைரியமாயிருன்னு சொல்லி அவங்களோட உணர்வை சின்னதாக்கிட கூடாது. அதுக்கு பதிலா நீ பேசணும்னா நான் கேட்க தயாரா இருக்கேன், நீ என்ன வேணாலும் சொல்லு, உன் மனசுல என்ன இருக்கு அதை தைரியமா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாழ்க்கைனா எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. சில நாட்கள் நம்மளை அழ வைக்கும், சில நாட்கள் நம்மளை சிரிக்க வைக்கும், சில நாட்கள் நம்மையே நாம கேள்வி கேட்கிற மாதிரி எல்லாம் வைக்கும். ஆனா எந்த நாளும் நிரந்தரமானது கிடையாது. அதனால பிரச்சனை வருது இல்ல ஒரு கஷ்டம் வருதுன்னா ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம நின்று யோசிக்கணும், உதவி கேட்கணும். ஏன்னா பிரச்சனைக்கு முடிவு தேடணுமே தவிர வாழ்க்கைக்கு முடிவு தேடவே கூடாதுன்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கை நமக்கு மட்டுமே சொந்தமானது இல்ல, நம்மளை நேசிக்கிறவங்களுக்கும் அது முக்கியம். அதனால நம்மளை நாமளே மதிப்போம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் கவனிப்போம். யாராவது கஷ்டப்பட்டா நான் இருக்கேன்னு சொல்லி அவங்க மனநிலையை மாத்துவோம். நம்ம பேசுற அந்த ஒரு வார்த்தை ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை தர்றதா இருந்தா அதை தாராளமே நம்ம பண்ணலாமே. இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம பேச போறது தற்கொலை அப்படிங்கிறது எவ்வளவு கோழைத்தனமான செயலா நீங்க நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 7094439999. அதுக்கப்புறம் செப்டம்பர் 10ஆம் தேதி தான் உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு காலையில 11 மணிக்கு மனநல ஆலோசகரும் பேராசிரியருமான திருமதி பாரதி ராஜேந்திரன் அவங்களோட சிறப்பு நேர்காணல் இருக்கு. நேயர்கள் எல்லாரும் கலந்துட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா களத்துல இருந்து ராமநாதன் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: வணக்கம். என் பேர் ராமநாதன் விஜயசகன்.
4: ஆனா இப்ப நிறைய ஒரு சூழல்ல நிறைய பேர் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளால ஒரு விஷயம் முடியல, ஒரு தோல்வி வந்து அடைஞ்சிட்டோம், ஒரு மன வேதனை வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்னா தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மரணம் தாராளமா முடிவு கொண்டு போயிடறாங்க. தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் சில பேர் எடுத்துறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு கோழித்தனமான விஷயம் நீங்க நினைக்கிறீங்க?
3: தற்கொலைன்னு சொல்ல போனா கூடிய சீக்கிரங்க வந்து இப்ப இந்த 2K-T-H-தான் அதிகமாயிருச்சு, அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுக்கு முன்னாடின்னு சொல்ல போனா தற்கொலை நூற்றுக்கு 10% அதிசயமாகிச்சு. ஏன்னா அப்போ வந்து மன ரீதியாக வந்து பாதிக்கிறதுக்கு எந்த ஆக்டிவிஷனும் கிடையாது. இயற்கை அப்படியே விளையாட்டு விளையாட்டு அதோட நண்பர்கள் போகிறது வீட்டுக்கு. மேக்சிமம் எங்கள் லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னாவே வந்து ஒரு லீவ் விட்டோம்னா பாட்டி வீடு, அக்கா வீடு, மாமா வீடு இப்படி போன காலங்கள் 2000 முன்னாடி. இப்போ அது கிடையாது, செல்லுக்கும் அடிக்ட் ஆயிடுச்சு. செல்லில் மேக்சிமம் பார்த்தாலும் இந்த தற்கொலைங்கிறது ஒரு பேஷன் ஆயிடுச்சு.
4: இந்த மாதிரி ஒரு தற்கொலை அப்படிங்கிறது நடக்கும்பொழுது அந்த குடும்பமும் அவங்க செஞ்சுக்கிட்டவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்களும் எந்த அளவுக்கு ஒரு வேதனை வந்து அழுகுவாங்க, அவங்களோட வாழ்க்கை வந்து எவ்வளோ பாதிக்கப்படும்.
3: அவங்க தற்கொலை பண்ணிட்டு ஒரு ரெண்டு செகண்டு ரெண்டு நிமிஷத்தில் போயிடுறாப்ல, ஆனால் அதோட ஃபேமிலி வந்து லைஃப் லாங் வரைக்கும் அதை ஒரு ஃபீல் பண்ணி இது பண்ணுறாப்ல. ஒன்று வேணால் ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு பிள்ளையை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் வளர்க்குறாப்பிலன்னா அது பெரிய மிக வேதனையை கொடுக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது அது, ஏன்னா 25 வருஷம் 20 வருஷம் சொல்லும் போது அது பெரிய ஆக்டிவிட்டியாக ஃபேமிலிக்கு ஒரு நைட்டே பார்ப்பேன். அப்படின்னு சொல்லும்போது ஒரு இழப்புங்கிறது வந்து லாஸ்ட் அவங்க உயிரோடு இருக்கிறது வரைக்கும் அது வந்து ஃபீலிங்ஸ் ஏற்படுத்தும்.
4: உங்களுக்கு தெரிஞ்சவங்களை உங்கள் நட்பாட்டகத்தில் உங்களோட ஊர்களில் அதுவும் தற்கொலை சம்பந்தமான விஷயங்களை கேட்டு அந்த தற்கொலைனால உங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்ட பாதிப்பை பார்த்துருக்கீங்களா?
3: நிறையா பாதிப்பு பார்த்துருக்கேன். சின்ன சண்டைனா கூட தற்கொலை, ஒரு பைக் வாங்கி தரலைன்னா தற்கொலை, செல்லு வாங்கி தரலைன்னா தற்கொலை. இதை நாங்கள் இருந்த காலகட்டத்தில் கிடையாது. நாங்கள் இருந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த சந்தோஷமான ஃபேமிலி எங்கேயாவது பூ இதே தான் இருந்துச்சு. இப்போ வந்து தற்கொலைங்கிறது ஒரு பேஷன் ஆகிடுச்சு. ஒரு பொருள் வாங்கி தரலைன்னா தற்கொலை, அதை காட்டி மறப்பது பேரண்ட்ஸுக்கிட்ட இது ரொம்ப இதாகிடுச்சு.
4: உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. ஆனால் உங்களுக்கு என்ன பாடல்னு சொல்லுங்கள்.
3: நன்றி. எனி சாய்ஸ்
2: உண்மைக்குமே நம்ம ராமநாதன் அண்ணன் சொன்ன மாதிரி அந்த நாளையிலாம் தற்கொலை அப்படிங்கிறது விரல் விட்டு என்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் எதுக்கு எடுத்தாலும் தற்கொலை தற்கொலை தற்கொலை. மொபைல் வாங்கி கொடுக்கலையா தற்கொலை, அது வாங்கி கொடுக்கல, பைக் வாங்கி கொடுக்கல, என்ன வாங்கி கொடுக்கலைனாலும் இன்றைய தலைமுறை வந்து எதுக்கு எடுத்தாலும் தற்கொலை தற்கொலை. இது வந்து சரியான முடிவே கிடையாதுன்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக நம்ம வீட்டு சூழ்நிலையை பாருங்கள், இல்லை நம்ம கேட்குறது இது முறையா, இந்த நேரத்தில் நம்ம அப்பா அம்மாட்ட கேட்கலாமா, இல்லை இது இப்போ தேவைதானா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இல்லைன்னா போட்டுக்கிட்டு ஒரு நிமிஷம் வேலை நீங்கள் வந்து அந்த தற்கொலை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்காமல் பண்ணுறதுனால நம்ம குடும்பமே எவ்வளோ பெரிய சூழ்நிலைக்கெல்லாம் போவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தற்கொலைகள் வர்றதை தவிர்ப்போம் அப்படிங்கிறது சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: ஒரு 4 பாட்டு போட்டு வரிசையாங்க.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வாசுபடகாமா, நான் பாமல் இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் சொன்னால், நான் கடலில் தொழில் பார்த்துக்கிருந்தோம். பார்த்துட்டு நம்ம ராமேஸ்வரம் எப்பவும் பிடிக்கிறது தான் வழக்கம். நாங்கள் சேலாவட்டணத்துலேருந்து நேராக தொழில் பார்த்துட்டு சேலாவட்டணம் பிடிப்போம், இல்லைன்னா ராமேஸ்வரம் வருவோம். இவங்க சேலாவட்டணமும் வராமல் ராமேஸ்வரமும் வராமல் நேர நெடுந்தீவை பார்க்க வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்குது. அது மழை டயம் கிடையாது, வெங்காரமான டயம் தான். பொழுதுக்கு கிளம்பி வருது, பொழுதுக்கு நிறைய வெள்ளம் போகுது. பெரிய ஆளுக்கு தான் அப்போ உள்ள நேரங்கள், நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னே இருக்கும். பெரிய ஆளுக்கிட்ட சொல்கிறேன்னா, என்ன வெள்ளம் நெடுந்தீவை பார்க்கறது ஓடுற மாதிரி தெரியுது, வலது திருப்பி நேர எதுக்க ஓடியாங்க, தக்கவாத்து வாங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்க பேச்ச எக்கோல இல்லை, உனக்குலாம் என்னப்பா தெரியும், சும்மா கேப்பா நீ சின்னான்னு சொல்லி என்னை சொல்கிறாங்க. கடைசியில் சொல்லி பார்த்தோம், கேட்கல, மறுபடியும் ஓடி வராங்க. ஓடி வந்தால் நேர நெடுந்தி ஓரத்தில் ஓடிட்டு வளர்த்து திருப்புறாங்க. திருப்பி எதுக்கு எடுத்து ஓடி வரும்போது கத்திரீவை நெருக்கி, கத்திரீவை ஓரத்தில் வரும்பொழுது டீசல் இல்லாமல் ஏறாகி ஏறாகிற அளவுக்கு ஆகிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாப்புல அப்படியே லேசாக வழி விட்டு தீவில் போய் பிடிச்சிட்டேன். அப்படியோ நான் கத்திரீவில் போய் பிடிக்கிறோம், அப்போ கத்திரீவில் பிடிப்போம். கத்திரீவில் பிடிச்சாச்சு. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு வள்ளத்தில் அவங்க அந்த கட்டுமரத்தை வச்சுக்கிட்டு கனவை தூண்டிக்கு வர்றவங்களாக இருந்திருக்காங்க. நம்ம நரிக்குண்டு ராமேஸ்வரம் நரிக்குண்டு பக்கத்தில் தொழில் பார்க்குறவங்க வத்தையே, அவங்க தற்சமையெல்லாம் அங்கே கிடக்காங்க. அங்கே இருந்தால் அங்கே அவங்க சோறாக்கி அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இப்படி கரையை போக முடியாமல் அவங்களும் கிடக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் டீசல் தாரோம், எங்களை இழுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட சரி பண்ணிட்டு அவங்களுடைய சமைச்ச சாப்பாடெலாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 1.5 மணி நேரம் தீவில் இருந்துட்டு அவங்கள கட்டி இழுத்துக்கிட்டு அவங்க டீசல் கொடுத்தாங்க. அதை இழுத்துக்கிட்டு கரையை வந்து சேர்ந்தேன். இந்த அனுபவங்களில் நம்மளுக்கு ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு அனுபவம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஆடை உலகின் அரசன் அய்யூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:45 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். தற்கொலை அப்படிங்கிறது எவ்வளவு கோழைத்தனமான செயல்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. செப்டம்பர் 10 தான் உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு வந்து காலையில 11 மனநல மருத்துவரும் பேராசிரியருமான திருமதி பாரதி ராஜேந்திரன் அவங்களோட சிறப்பு நேர்காணல் இருக்கு. நேர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சாலும் சில நேரம் நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத விதமான பிரச்சனைகளும் வந்துடும். வெளியில இருந்து பார்க்கும்போது நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அப்படிதான் சில நேரம் நம்ம நல்ல நிலைமையில இருக்கிறவங்களுக்கு கூட உயிரை மாச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வருது. அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், இப்படி ஒரு எண்ணம் நமக்கு ஏன் வருது, அதுல இருந்து எப்படி வெளியே வருது? இதுக்கு தான் மனநல மருத்துவர் ராமானுஜம் கோவிந்தன் அவங்க ஒரு அழகான உதாரணம் தர்றாங்க. தற்கொலை அப்படிங்கிறது ஒரு மேகம் மாதிரி. மேகம் சூரியனையோ நிலவையோ மறைக்காது. மறைச்சிட்டா, அப்படி ஒருவேளை மறைச்சிட்டா நம்மளை சுத்தி இருட்டா தெரியும் இல்லையா? அதே மாதிரி மனசுக்குள்ள இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துட்டா நம்ம வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்கள் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடும். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், மேகம் எப்போதுமே வானத்துல இருக்காது, அது கொஞ்ச நேரத்துல கலைஞ்சு போயிடும். அதே மாதிரிதான் நம்ம இப்ப மனசுல இருக்கிற கஷ்டமான எண்ணங்களும் அப்படியே இருக்காது. அந்த நேரத்துல என்ன செய்யணும், தனியா உட்காந்து அந்த எண்ணத்தோட போராடிக்கிட்டு இருக்க கூடாது. நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட பேசணும். அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், ஆசிரியர், நண்பர்கள், யாரா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு வசதிக்கு இவங்க கிட்ட சொன்னா நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்களா நினைச்சீங்க அப்படின்னா உங்க மனசுல உள்ள கஷ்டங்களை அவங்க கிட்ட சொல்லலாம். எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. உதவி கேட்கறது பலவீனம் இல்லை, அது நம்மளை நாமே காப்பாத்திக்கிற ஒரு வழி. பொதுவா இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது 3 விஷயங்கள் முக்கியமா இருக்கலாம். அடுத்ததா வாட்ஸ்அப் வழியா ஒரு நேர்மை கருத்துக்கள் தந்திருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருந்து தந்திருக்காங்க அப்படின்னு கேக்கலாம்.
4: வணக்கம் சகோதரி, இன்னைக்கு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை ஒரு தீர்வாகாது. நம்ம அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் யோசிக்கணும். நம்மளை சுத்தி உள்ளவங்களை முதல்ல யோசிக்கணும். இந்த எதனால நம்மளை சுத்தி உள்ளவங்க எத்தனை பேர் பாதிப்படைகிறாங்க அப்படிங்கறத நம்ம பிறந்தவங்க, நம்ம பெத்த குழந்தைய, நம்ம தாய் தகப்பன், நம்மள சுத்தி உள்ளவங்க எல்லாரும் எவ்வளவு பாதிப்பு அடைகிறாங்கன்னு முதல்ல நம்ம யோசிக்கணும். பழமக்கள்ல நம்ம மனசு கஷ்டமா இருந்தா கோயிலுக்கு போகலாம், நல்லா ப்ரேயர் பண்ணலாம், நம்மளுக்கு பிடிச்ச இடங்கள்ல சுத்தி பார்க்கலாம். அதுவும் முடியலன்னா வீட்டுல அமைதியா இருந்து நம்மளுக்கு பிடிச்ச பாட்டோ ஏதோ கேட்கலாம், மூவிஸோ ஏதோ பார்க்கலாம். தற்கொலை வந்து எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது சகோதரி. தற்கொலை எண்ணத்தை நம்ம மனசுல முதல்ல மைண்டுக்கு கொண்டு வரக்கூடவே கூடாது. நன்றி சகோதரி. எனக்கு வந்து சொந்தக்காரன் படத்துல இருந்து சொந்தக்காரன் யார் சொந்தக்காரன் அந்த பாட்டு போடுங்க சகோதரி.
3: அரசமங்கலத்திலிருந்து நம்ம பிரவீனாக்கா தான் ஒரு அழகான கருத்துக்களையுமே சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு செகண்டில் நம்ம வந்து நம்மளை நாமே மாற்றிக்கிறோம், ஒரு உயிரை நம்மளை எடுத்துக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் வருத்தப்படுவாங்க, நம்மளை சின்ன வயசுலேருந்து நம்ம அம்மா அப்பா எவ்வளவு கண்ணும் கருத்துமா வளர்த்துருப்பாங்க, நம்மளை எப்படி கோயில் கோயிலாக போய் வேண்டி நம்மளை பெற்று எடுத்திருப்பாங்க. அதை வந்து கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. நமக்கு இந்த விஷயம் வேணும், இந்த விஷயம் வேணும் அப்படிங்கிறது அம்மாவுக்கும் தெரியும், ஒரு சில டைமில் நமக்குமே தெரியும். ஆனால் நம்ம மூளை ஒரு பக்கம் வேலை செஞ்சாலும் நம்ம மனசு இல்லை, இது இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ரொம்ப சங்கடத்துக்குள்ளே நம்ம நம்மளே போய் உள்ளே போய் பிரச்சனைகளில் போய் நம்மளே மாட்டிக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் தூரமாக இருந்து யோசிங்க, இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள் இப்படி இருக்கு மாப்பிள்ள நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிங்க. அதுவும் இல்லையா மனநல மருத்துவர்கிட்ட இல்லை ஆலோசர்கிட்ட ஒரு நல்ல கவுன்சிலிங் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக அருள்தாஸ் அவங்க களத்தில் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
5: என் பேர் அருள்தாஸ் ஐயா, நான் பாம்பன் மீனவ குடும்பத்தை சேர்ந்தேன்.
6: ஐயா, இப்ப இந்த காலத்துல நிறைய தற்கொலைகள் அப்படிங்கறது அதிகமாயிட்டே இருக்கு, அதுவும் இளமையிலே தற்கொலை அப்படிங்கறது நிறைய கூடிட்டே இருக்கு. ஒரு தற்கொலை அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு தவறான விஷயம்,
5: அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். தம்பி, இன்னும் ஒரு சில காலங்கள்ல ஒரு 20 வருஷம் ஒரு 25 வருஷத்துக்குள்ள இல்லை பிள்ளைகள் வந்து தாயின் தகப்பனையும் நல்ல ஒரு மதிப்பான ஒரு காலமாக இருந்தது. இப்போ வந்து தகப்பனையும் தாயையுமே சும்மா மேய்ச்சிக்காதான் பண்ணுறாங்க. ஏன்னா சும்மா சப்போஸ் முன்ன உள்ள பிள்ளையும் ரொம்ப உருக்கத்தோடு இருந்துச்சு, இப்போ உள்ள பிள்ளையெல்லாம் உருக்கம்ல எதை கடமைக்கு தாய் கடமைக்கு தகப்பேன் அப்படின்னு சொல்கிறபோது அவங்க என்ன மேய்ச்சல்ல எங்கே போகணும்னு சொல்லி அவங்க புரிய முடியலை. அதனால அது தற்கொலைக்கு தான் ஆகிறதுக்கு வாய்ப்பு.
6: இந்த மாதிரி ஒரு தற்கொலை ஒன்று நடக்குது அப்படின்னா அதனால ஒரு குடும்பம் எந்தளவுக்கு பாதிக்கப்படும்,
5: விஷமான நிலைமைக்கு போயிடும். அந்த தாய் வந்த ஒவ்வொரு நாளும் உணவு தானியத்துக்கு ரொம்ப சிரமப்படுவேன். அது அது வேலைக்கு போய் தான் ஆம்பளை பிள்ளைகள் பெண்ணை பெற்றா கூட ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆம்பளை பிள்ளையை பற்றி ஐயோ பாவம்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த குடும்பங்கள், நம்ம தீவுகளில் ஏகப்பட்ட குடும்பங்கள். நல்ல ஒரு குடும்பத்தில் தகப்பன் பேச்ச எந்த பிள்ளை கேட்குதோ அது பெஸ்டான பிள்ளையாயிருக்கும்.
3: ஹலோ, வணக்கம். வணக்கம்னா எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர்
7: என்னன்னா?
3: சொல்லுங்கண்ணா, உங்க நண்பரோ இல்ல யாரோ இந்த அவங்களே அவசரப்பட்டு அவங்க உயிரையே மாச்சுக்கிற மாதிரி மாச்சிருக்காங்களா? அது தவறான செயல் தானே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப ஏதாவது ஒரு மன கஷ்டம், ஒரு பண கஷ்டம், இல்ல ஒரு சில உறவுகள்னால பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் வருது இல்ல, அதுக்கு வந்து திடீர்னு தன்னோட உயிரையே மாச்சுக்கிறாங்க சில பேரு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது சரியானது தானா? ஒரு நிமிஷம் யோசிக்கலாம், தன்னைத்தானே மாச்சுக்கிறது அப்படிங்கிறது பெற்றோரையோ உறவினர்களையோ கூட பிறந்தவங்களை பத்தி யோசிக்கலாம். இந்த மாதிரி தன்னைத்தானே மாச்சுக்கிறது அப்படிங்கிறது தவறான செயல் அப்படிதானே சொல்றீங்க?
7: ஆமா.
3: ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
7: கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்.
3: கண்டிப்பா தந்துடலாம்ண்ணா. தேங்க்யூண்ணா. உண்மைக்குமேங்க, எந்த செயலுமே செய்யும்போது நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உட்காந்து நல்லா யோசிச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கறது சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: அனைவருக்கும் வணக்கம். நேசக்கரங்கள் நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக நான் லெனின் வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூட இப்போ அடுத்த ஒரு மணி நேரம் யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, மனநல மருத்துவர் டாக்டர் பாரதி ராஜேந்திரன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்றத முந்தின ஒரு மணி நேரத்தில் அமளி அவங்க சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு உலக தற்கொலை தடுப்பு தினம். ஸோ அந்த தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு மனநலத்தை பேணுறது எவ்வளவு முக்கியம் அப்படின்ற ஒரு கருத்தில் தான் நம்மளோட நிகழ்ச்சியும் போய்கிட்டு இருக்குது. ஸோ வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். கடலோசை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம்.
2: ஓகே மேம். மேம், பொதுவாக வந்து உடல் நலம் அப்படின்றது அதை நல்லா நம்ம பார்த்துக்கிறணும் அப்படின்னா வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாகவும் ஆரோக்கியமான சாப்பாடு எடுத்துக்கிறது மூலமாகவும் நம்ம உடல் நலத்தை சிறப்பாக பேணி பாதுகாக்க முடியும். பட் இந்த மனநலம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன மேம்? மனநலத்துக்கு எதுவும் சாப்பாடு இருக்குதா?
3: மனநலம் பற்றி நிறைய நமக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது தான் இதுக்கான காரணமே. ஏன்னா உடல் நலம்ன்ற போது நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கும் சொல்கிறதுக்கும், அதே மாதிரி உடல் நலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே போய் பார்க்கணுங்கிறதுக்கான விழிப்புணர்வும் மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் மனநலம்ங்கிறத பற்றி நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. இப்போ காரணம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மனநலம் இல்லை அப்படின்னா ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டு தீவிர மனநிலை தொந்தரவோடு இருக்கிறவங்க தான் மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. இப்போ மனநலம் நம்ம நல்லா இருக்கோம், நம்ம மனநலம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்மளால் ஒரு அன்றாட நம்மளோட பிரச்சனைகளையோ இல்லை ப்ராப்ளம்ஸையோ நம்மளால் அதை ஃபேஸ் பண்ண முடியுது, இல்லை அதை நம்ம சமாளித்து அதிலிருந்து தீர்வு கண்டுபிடிச்சி நம்மளால் வாழ்க்கையை நல்லபடி கொண்டு போக முடியுது. நம்மளால் நம்மளுடைய உணர்ச்சிகளையும் நம்மளுடைய செயல்களையும் நம்மளுடைய எண்ணங்களையும் நல்ல விதத்தில் பயன்படுத்தி நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கவங்களையோடையும் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியுதுன்னா தான் நம்ம மனநலம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குனாலே நம்ம மனநலத்தில் சில ப்ராப்ளம் இருக்குன்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்.
2: மேம், அப்போ நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா மேம்?
3: அதான் இப்போது நம்மளால் நம்ம சமூகத்துக்கூடையோ இல்லை நம்ம குடும்பத்தோடையோ இல்லை நம்ம கூட வேலை பார்க்குறவங்களோட இல்லை நம்ம குழந்தைகளோட இந்த மாதிரி ஒரு சமூக அமைப்போடையும் நம்மளால வந்து ஒரு சந்தோஷமாவோ இணக்கமாவோ இருக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தாலே நம்ம மனநிலையில ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு அதனால நம்ம நார்மலா இல்லை, நம்ம உடல் நலம் நல்லா இருக்குன்னு நம்ம வந்து இப்போ ஒரு பிபி நல்லா இருக்குன்னா ப்ரெஷர் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம், சுகர் நல்லா இருக்குன்னா சுகர் டெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நல்லா இருக்கா அப்படின்றதுக்கு நம்மளால எல்லாரோடையும் இணக்கமாகவும் சந்தோஷமாகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்ச்சிகளோடையும் நிம்மதியாக இருக்க முடியலனாலே நம்ம மனநலத்தில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றது.
2: நீங்கள் சொல்கிறத பார்த்தா 10 of 9 பேர் அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியுது.
3: இப்போ அந்த சூசைட் ப்ரிவென்ஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது தற்கொலை தடுப்பு அப்படிங்கிறதே இந்த ஒரு காரணத்துக்காக தான், ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் நம்ம மனநிலையில் ரொம்ப சில பாதிப்புகள் எப்போல்லாம்னா, ஒரு தீவிரமான பிரச்சனையோ இல்லை வேறு ஏதாவது மனசுக்கு சங்கடமான விஷயங்கள் நடக்கும்போது நம்மளால் அதை கடந்து இல்லைன்னா அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சி போக முடியலங்கிறதும், அதனால் தற்கொலைங்கிறது ஒரு முடிவாக நிறைய பேர் எடுக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு மொத்தமாக இறப்பு விகிதத்தில் இது 5வது ஒரு காரணமாக இருக்குது தற்கொலை. அதுக்கு மெயின் காரணமே வந்து நம்ம மனநலத்தில் நம்ம இன்னும் விழிப்புணர்வோட அக்கறையோட இல்லைன்றது அர்த்தம்.
2: மேம், இந்த உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் போது நம்ம மனநலமும் பாதிக்கப்படும், எதுவும் ரெண்டுக்கும் தொடர்பு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
3: கண்டிப்பாங்க, உடல் நலமும் மனநலமும் ஒன்றுக்குள்ள ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வண்டி நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, ஸோ வண்டியில் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, அதில் இருக்கிற ஹேண்டில் பாரு, லைட்டு, கியரு, பிரேக்கு, அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம உடல் நலம். ஆனால் மனநலம்ங்கிறது உள்ளே இருக்கிற இன்ஜின் மாதிரி, அது நல்லா இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ் அழகாக வச்சுருந்தாலும் வண்டி ஓடாமல் வீட்டில் நிறுத்தி வைக்கிற மாதிரி தான் ஆகிடும்.
2: சூப்பராக சொன்னீங்கம்மா. இப்போ நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்கிறேன், உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சார், நான் வசந்தி ரங்கநாதன் அரூர்லேருந்து பேசுகிறேன் சார்.
2: எங்கேருந்து மேம்?
4: அரூர், தருமபுரி மாவட்டம்.
2: ஓகே, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா
2: இருக்கோம். இப்ப நம்மளோட நிகழ்ச்சியில மனநல மருத்துவர் பாரதி ராஜேந்திரன் அவங்க இணைஞ்சிருக்காங்க. உங்கள்கிட்ட ஏதாவது கேக்குற கேள்வி இருக்கா மேம் உங்களுக்கு?
4: இருக்கு, அதனாலதான் கால் பண்ணினேன். இப்போ இந்த சூசைட் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க டிப்ரெஷன் அதிகமாகறதுனால செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே வந்து ஒரு சிலர் வந்து அதுல இருந்து மீண்டு வராம தற்கொலைக்கு போறாங்க, அதுக்கு என்ன காரணம்?
3: வணக்கம்மா, உங்க கேள்வி ரொம்ப நியாயமானது, நிறைய பேர் மனசுல இருக்கிற கேள்வியும் கூட. ஏன்னா இப்போ மன அழுத்தத்தினாலதான் தற்கொலை பண்றாங்கிறதுக்கான காரணம் வந்து ஒரு 50% தாம்மா. மீதி 50% தற்கொலைக்கு மன அழுத்தம் மட்டுமே காரணம் இருக்கிறது இல்ல. நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு இமீடியட்டா ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைப்பாங்க. அதாவது இந்த வலி என்னால் தாங்க முடியல, இல்ல இந்த பிரிவு என்னால ஏத்துக்க முடியல, நான் உடனே இதுல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரியான உணர்ச்சி வேகத்துல பண்றதும் நிறைய பேர்கிட்ட இருக்கு. கூடவே கொஞ்சம் இந்த போதை பழக்கம் இந்த மாதிரி இருக்குன்னா அது அவங்கள நார்மலா யோசிக்கிறதுக்கோ இல்ல பிரச்சனையை சமாளிச்சு வெளியே வரலாங்கிற எண்ணத்தையோ தூண்டவே செய்யாது. எப்பவுமே ஒரு தவறான ஒரு யோசனை, இப்படி இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம், அதுதான் பெட்டரான சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரியான தவறான கணிப்புகளை உருவாக்குறதுக்கான அந்த போதை பழக்கம் இதெல்லாமுமே நிறைய காரணங்கள் இருக்குமா? அதே சமயத்துல
4: இன்னொரு கேள்வி என்னன்னா, இது வந்து ஒரு பொண்ணு எங்க ரிலேஷன் இப்போ காலேஜ் முடிச்சு வேலைக்கு போற நேரத்துல இந்த மாதிரி டிப்ரெஷன் காலேஜ்ல கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சொல்லி பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு அப்புறம் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வெளியில எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்க, டூர் எல்லாம் போயிட்டு வந்து அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னாக்க நல்ல குடும்பம் நல்ல பொண்ணு, ஆனா திடீர்னு ஒரு 6 முன்னாடி இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டாப்டி. ட்ரீட்மெண்ட் எடுத்துமே அந்த பலன் இல்ல, வெளியில எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த பொண்ணு நல்லாவே பேசிட்டு பழகிட்டு சொந்தக்காரன் கூட்ட எல்லாருக்கிட்டையும் நல்லாதான் இருந்தது. வீட்டுக்கு வந்து அப்புறம் பாத்தீங்கன்னாக்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாப்டி. அது எதனால எப்படி?
3: சில சமயத்துல அவங்க என்ன காரணத்துக்காக இந்த முடிவுகளை தேர்ந்தெடுக்கிறாங்கிறதையும் நம்ம பார்க்கணுமா. இப்ப ட்ரீட்மெண்ட்னா இதுக்கு ரொம்ப தீவிரமா தனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றத சொல்றதுக்கே நிறைய பேர் மறைச்சிடுவாங்க. அதனால தான் மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே அவங்களோட தீவிரத்தன்மையை தெரியாம இப்ப கூட இருக்கவங்களும் பேரண்ட்ஸும் நல்லா பேசிட்டு இருக்காங்க, வெளியெல்லாம் வராங்க, நம்ம கூட நல்லா தான் இருக்காங்க, அதனால இவங்க சரியாயிட்டாங்கன்னு ஒரு தப்பான அபிப்பிராயத்துக்கு சீக்கிரமா போயிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய தடவை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா தற்கொலை எண்ணங்கள் வந்தால் அதை பற்றி பேசக்கூடாது, பேசினா நம்மளை ரொம்ப தப்பாக நினைப்பாங்க, இல்லைனா இதை பற்றி சொல்கிறதோ இல்லை எதுவோ ஒரு அசிங்கமான ஒரு விஷயங்கிற மாதிரி நினச்சி இதை பற்றி நான் ஒரு வெளிப்படைத்தன்மையாக பேசியிருக்காம போயிருப்பாங்கம்மா. அப்படி ஒருவேளை அவங்க பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான தடுக்கிறதுக்கான முயற்சிகளை மருத்துவர் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க.
4: ரொம்ப ஒரு 2004 வந்து எங்க குடும்பத்திலயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. என் கணவருடைய சொந்த தம்பி, தம்பி வாய்ஸ், பசங்க 2, மொத்தம் 4.
3: ஒரு காரணம் என்னன்னா பொதுவா நம்மளோட ஜீன் சொல்லுவோம் இல்லைங்களா, நம்மளோட ஜெனட்டிக்னு சொல்லுவோம், நம்மளோட ஜெனட்டிக்லயே இதுக்கான ஒரு சார்புத்தன்மை அதிகமா இருக்குங்கிறது இருக்கு. அதனாலதான் குடும்பத்துல நிறைய பேர் இந்த மாதிரி தற்கொலை முயற்சிகள் செய்யறதும் அதிகமா இருக்கு. சில பேருக்கு அந்த மாதிரியான ஜெனட்டிக் பேசிக்கா அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு டக்குன்னு இந்த விஷயங்கள் தான் மனசுல ரொம்ப அதிகமாவே தோணும். ஏன்னா நம்மளோட மூளை செயல்பாடு எப்படி ஆல்ரெடி ஒரு ஜீன்கள் மூலமா வரப்பு வருதோ அதே மாதிரி நம்ம யோசிக்கிற விதம், நம்மளோட எண்ணங்கள், எண்ணங்களோட நம்ம போராடுறது இல்லை சுற்றி இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம ரியாக்ட் பண்ற விதம், இது எல்லாமுமே ஜெனட்டிக்கோட இதுலயும் இருக்குப்பா. அதனாலதான் சில தற்கொலைகள் தடுக்க முடியாமலும் போயிடுது.
4: ரொம்ப நன்றி மேம் உங்க விளக்கத்துக்கு.
3: நன்றிமா, நன்றி.
2: நன்றி.

0: அரூர்ல இருந்து வசந்தி ரொம்ப அருமையா பேசினாங்க மேம். அவங்க சொல்லும் போது அவங்க ஃபேமிலியில் நிறையா நடந்ததாக சொன்னாங்க. இந்த நம்ம பாம்பன் ராமேஸ்வரம் மாதிரி இந்த ஏரியாக்களில் நான் பார்க்குற ஒரு விஷயம் வந்து உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் யாரும் அதை வந்து தப்பாக பார்க்கறது கிடையாது. பட் வந்து மனநல மருத்துவரை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா அதை பார்க்குற பார்வையே மாறியது. அது எவ்வளவு தப்பு ஆக்சுவலாக எல்லாருமே மனநல மருத்துவர் அணுகிறது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க
1: மேம்? இது கண்டிப்பாங்க. இது பாம்பன் பக்கம் இருக்கிற மக்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவான ஒரு பார்வையே அப்படிதான். நீங்க மருத்துவர்கள் கிடையிலேயே கூட இந்த பார்வைகள் வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப மக்களே வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் தெரியும், எனக்கு ஒரு இருதய சிகிச்சை நிபுணரை தெரியும், இல்ல ஒரு நரம்பியல் சிகிச்சை தெரியும் அப்படின்னா ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. ஆனா இதே ஒரு மனநல மருத்துவர் எனக்கு தெரியும்னு சொல்லி இது வரைக்கும் நீங்க யாரையும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா பொதுவாகவே இது முன்னாடி இருந்தே என்ன ஆயிடுச்சுன்னா, மனநல தொந்தரவு ஒரு வீட்டில் வருதுன்னா அந்த வீட்லயே இது ஒரு சாபம், இல்லைன்னா இவங்க பண்ண பாவம், இல்லைன்னா இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரியான சமூக பார்வையினால தான் எல்லாருமே இதுக்கு பயப்படுறாங்க. அதனால தான் ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஒரு சாதாரணமாக ஒரு கவுன்சிலிங் மாதிரி கேட்கறதோ இல்லை ஒரு ஆலோசனை பெறுறதோ ஒரு மருத்துவரை போய் பார்க்கலாங்கிறத கூட வந்து ஒரு அவமானமாவோ இல்லை யாருக்கும் தெரியாம பண்ணணும், இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சா தான் குடும்பத்தையே தப்பா நினைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான பயம் இருக்கு. அதை எல்லாம் உடைக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களை மாதிரி நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் இதை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மக்கள்கிட்ட.
0: கண்டிப்பா, அதாவது உளவியல் சிக்கல் அப்படின்றது நம்மளுக்கு வந்து மனித வாழ்க்கையில் அது ஒரு பகுதி தான். ஏன்னா நம்ம சிந்தனைகள் வந்து ஒரு எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. நம்ம டெய்லி ஒரே ஆக்டிவிட்டியை பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஒரு நாள் நம்ம மூளை வந்து அதே மாதிரி சிந்திக்கிறது கிடையாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அதுக்கான ஒரு ஆள் அணுகிறது வந்து சரியான தீர்வு தான். நிறைய பேர் அதை தப்பாக தான் பார்க்குறாங்க. எதுக்காக நான் இந்த கேள்வி கேட்டேன்னா, சமீபத்தில் என்னோட சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா படித்தவங்க, நல்லா எக்ஸ்போசர் உள்ளவங்க, அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு போயிருந்தாங்க. அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு உடம்பு இந்த சரியில்லாமல் போகிறதுக்கான முக்கியமான பிரச்சனை மனசை

0: கிடக்கிறதோ இல்ல விழுந்து கிடக்கிறதோ இல்ல தான் எங்க இருக்கோம் என்ன எதுன்னு புரியாம இருக்கிற மக்கள் மாதிரி தான் நமக்கும் இருக்குன்னு எல்லாரும் நினைச்சுக்குவாங்கங்கிற பயம் தான் நிறைய பேருக்கு இருக்கே தவிர, ஆனால் இந்த பயத்தை மீறி வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவங்க போய் ஒரு மருத்துவரை பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே அவங்க உடல்நிலையில் நல்ல மாற்றம் வந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனக்கான பிரச்சனை உடலில் தான் நினச்சிக்கிட்டு தன்னோட இப்போது மனசு இயங்கிறது இந்த உடம்புல தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்மளே ஒரு திடீர்னு ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அப்போ தானாக மனசு பதட்டமாகும், உடம்பு பதறும், கை கால் நடுக்க வரும். ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மனசில் இருக்க அப்போ அதை பார்த்த ஒரு அதிர்ச்சி. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி உடல் ரீதியான மாற்றங்கள் வர்றது எல்லாமே உடலில் தான் பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு மருத்துவர்களையா மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் மாற்றி ஒவ்வொரு டாக்டரை மாற்றி ஒவ்வொரு டெஸ்ட்டு மாற்றி இருக்கிற ஸ்கேனு டெஸ்ட்டு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எதுலேயும் பெருசாக இவங்களுக்கு ஒரு பெரிய நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த தொந்தரவுகள் சரியாகவும் ஆகாது. அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாத்துக்கும் காரணம் அதுக்கு பின்னாடி இயங்கிக்கிட்டு இருக்கிற மன உளைச்சலோ இல்லை மன ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம். நிறைய பேருக்கு பதட்டம் நோயாக இருக்கலாம், ஆனால் அது வெளிப்படுற விதம் உடலில் இருக்கும். மன உளைச்சல் இருக்கும், வெளிப்படுறது உடல் ரீதியான தொந்தரவுகளாக இருக்கும். நிறைய பேருக்கு மன அழுத்தம் மட்டும் இல்லை, இந்த போதை மேலே ஒரு அதிகமான ஈடுபாடு வர்றதுக்கான காரணமுமே கூட மன உளைச்சல் இல்லை மனசுக்குள்ளே வரக்கூடிய இந்த மனநலத்தை கரெக்டாக வச்சுக்காமல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு போதையோ இல்லைன்னா இப்போ நம்மளே பார்க்குறோம் இல்லைங்களா, இப்போது சமீப காலமாக இந்த கைபேசியோடையே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் அந்த சின்ன கைபேசிக்குள்ளேயே தான் வாழ்க்கையை முழுசாக முடிக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த அளவுக்கு போதை பழக்கம் ஆகிறதுக்கும் காரணம் மனநலத்தை சரியாக வச்சுக்காம போகிறதும் அதுக்கான விழிப்புணர்வு இல்லை, இல்லை போய் ஒரு கேட்கலாங்கிறதுக்கான ஒரு ஆலோசனை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு தவறு இல்லைங்கிற எண்ணம் மக்களுக்கு கண்டிப்பாக வரணும்.
1: கண்டிப்பாக மேம், எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சி முடியும் போது கேட்டுட்ருக்கு எல்லாருக்குமே தோணணும் எப்படி நம்மளுக்கு வந்து பசி எடுக்கும்போது ஹோட்டலுக்கு போகிறோமோ அந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோமோ அதே மாதிரி நமக்கு நம்ம மனசில் ஏதாவது சின்ன நம்ம சரியாக சிந்திக்க முடியலை நம்ம சரியாக செயல்படுக்க மாட்டுக்கோம் அப்படின்னு தோணுதோ கண்டிப்பாக மனநல மருத்துவர் அணுகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்னு நினைக்கிறேன். நேர்களே, நீங்களும் நம்மளோட மருத்துவர் திருமதி பாரதி ராஜேந்திரன் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுத்து கால் பண்ணலாம். 709-443-9999 இந்த எண்களுக்கு கால் மட்டும்ல வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது கடலோ சேஃபம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது நான் லெனின்.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்றுவிட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: 11:19 ஆயிடுச்சு. நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான், லெனின். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரா மனநல மருத்துவர் பாரதி ராஜேந்திரன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. நாளைக்கு உலக தற்கொலை தடுப்பு தினம். ஸோ அதனால இன்னைக்கு நம்மளோட கடலோசை FM-ல இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்குது. மேம்கிட்ட அடுத்ததாக எதை பற்றி கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் நம்ம வந்து மனநலத்தை பற்றி அதிகமாக பேசுகிறோம், பட் அந்த மனநலத்தை பேணி பாதுகாக்கணும் அப்படின்னா நம்மளோட தினசரி அன்றாட வாழ்க்கையில் எந்த மாதிரி செயல்பாடுகளை எல்லாருமே செஞ்சால் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க மேம்?
6: கண்டிப்பாங்க. நம்ம உடல் நலத்துக்கு எப்படி நம்ம அக்கறை காட்டுறோமோ அதே மாதிரி நம்ம மனநலத்துக்கும் கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டாலே பெரிய மனநல பிரச்சனை, மன அழுத்தம், தீவிரமான இந்த அளவுக்கு தற்கொலை எண்ணங்கள் இந்த மாதிரி வர்றதை தடுக்க முடியும். இப்போ ஒரு சராசரியாக 6-7 மணி நேரம் தூக்கம், அதிகமான தூக்கமும் நல்லதில்லை, ரொம்ப குறைவான தூக்கமும் நல்லதில்லை. அதே சமயத்தில் ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷமாவது ஏதாவது சிம்பிளான ஒரு உடற்பயிற்சிகள் எதையாவது செய்யலாம். இப்போ பொதுவாகவே வந்து நடைப்பயிற்சி பண்ணுறதோ இல்லை சின்னதாக சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு உடற்பயிற்சி பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு உடல் ரீதியான சில மாற்றங்கள் நம்ம பண்ணுறது நம்ம மனசுக்கும் சேர்த்து உதவி பண்ணோம். அதே சமயத்தில் ஒரு மனம் திறந்து பேசுகிற மாதிரி ஒரு சில நட்புகளையோ இல்லை உறவுகளையோ வாது நம்ம வச்சிருக்கிறதுக்கு பழகணும். எல்லாத்தையுமே ரொம்ப மறைச்சி வைக்கிறதோ, ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், முன்னாடியெல்லாம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து வீட்டில் போய் ஒரு சக்கரை ஒரு கடன் கேட்கறதோ இல்லை ஒரு காஃபித்தூள் கேட்கறதோ ஒரு பெரிய அவமானமாவோ அசிங்கமாவோ யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க.
5: குழம்பே வந்து வாங்கிக்கலாம்.
6: கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பக்கம்ன்ற அக்கம் பக்கம்ன்றது நம்ம அதுக்காக சொல்றது, ஒரு உறவுகளா எல்லாரையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அன்யோன்யமா இருக்கிறது. ஆனா இப்ப எந்த அளவுக்கு நம்ம இருக்கோம்னு பாருங்களேன், ஒரு அறைக்குள்ளேயே 2 பேர் 2 கைபேசியோட உட்கார்ந்துகிட்டு அவங்கவுங்க தனி உலகத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது சொல்லப்போனால் அவங்களோட மனநிலையுமே ரொம்பவே மாற்றங்களை கொண்டு வந்துடும். ஏன் இந்த உறவுகள் அவசியம்னா, நம்மளும் வந்து ஒரு சமூக விலங்கு சொல்லப்போனால், நம்ம அப்படிதான் பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்துருக்கோம். நம்மளால தனியாக ஒரே ஒருத்தராக இருக்கிறதுங்கிறது நடக்கவே நடக்காது, அப்படி யாரும் இருக்கவும் முடியாது. அப்படி இருக்கோம்னாலே கண்டிப்பாக நம்ம எல்லாத்த விட்டு விலகி இருக்கோங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ தனிமைப்படுத்தப்படுதலே தான் இந்த தற்கொலைக்கும் ஒரு காரணமாகவும் போயிடுது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கூட சேர்ந்து நம்ம உறவுகளை பலப்படுத்துகிறோம், ஒரு விட்டு கொடுக்கறது, மன்னிக்கிறது, மனசுக்குள்ளே வரக்கூடிய அந்த எதிர்மறையான உணர்ச்சிகள் அதாவது கோபம், வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி, அப்புறம் பழிவாங்கும் உணர்ச்சி, இந்த மாதிரி உணர்ச்சிகள் எல்லாம் மாற்றி ஒரு அன்பு, ஒரு அந்யோன்யம், ஒரு சந்தோஷம், நானும் சந்தோஷமாக இருக்கேன், என் கூட இருக்க நீங்களும் சந்தோஷமாக இருங்கிற மாதிரி ஒரு மற்றவங்களை பார்க்கும்போது ஒரு புன்னகைக்கிறது, அது ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு நகையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு புன்னகைச்சு ஒருத்தர்கிட்ட பேசுறது, மற்றவங்க மனசை புண்படாத மாதிரி நம்ம பேசுகிறோமான்னு பார்க்க ஆரம்பித்தோம்னாலே நம்ம மனசை காயப்படுத்துறதுக்கு மற்றவங்களும் யோசிப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை நம்ம கரெக்ட் பண்ண ஆரம்பித்தோம்னாலே நம்ம மனநலமும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நல்ல பொழுதுபோக்குகளையும் கண்டிப்பாக வளர்த்துக்கணும். அதாவது புத்தகங்கள் படிக்கிறதா இருக்கலாம், இப்போ இந்த மாதிரி இசை கேட்கறதா இருக்கலாம், நல்ல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருக்கலாம், தினமுமே ஏதாவது ஒரு புது விஷயங்களை கற்றுக்குறோமா, ஏதாவது ஒன்று நம்ம புதுசு புதுசாக கேட்டுக்கிறோமா, தெரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறது. இது ஏன்னா நம்ம இந்த மாதிரி புது விஷயங்கள் நம்ம மூளையிலையும் சில ரசாயனங்களை அதிகப்படுத்தும். உதாரணத்துக்கு செரட்டோனின், டோபமின் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரசாயனங்கள் நம்ம மூளையில் சுரக்கும். அந்த ரசாயனங்கள் எல்லாமே நம்ம மூளையோட வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை, நம்மளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் நம்ம மனநிலையை ஒரு நேர்மறையான எண்ணங்களோட வாழ வைக்கிறதுக்கு உதவி பண்ணும். இப்போ எதிர்மறையான உணர்ச்சிகளை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அதை எப்படி மாற்றிக்கிறதுங்கிறதெல்லாமும் நம்ம போக போக கற்றுக்க ஆரம்பிச்சிருவோம். எப்போ நம்மளும் மகிழ்ச்சியாக இருந்து நம்ம கூட இருக்கிறதும் கூட இருக்கிறவங்களே மகிழ்ச்சியாக வைக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போ தானாகவே நமக்கு மகிழ்ச்சியான எண்ணமும் நேர்மறையான சிந்தனைகளும் வர ஆரம்பிச்சிடும். முக்கியமாக அதுவும் இங்கே நம்ம கடலோசை நேயர்களுக்கு என்னோட தாழ்வான வேண்டுகோள் என்னென்னா, நாங்கள் வந்து தொழிலே வந்து கடல் தொழில் அந்த மாதிரி இல்லை, நாங்கள் ஃபிஷர்மேனாக இருக்கோம், கடலுக்கு போகிறோம், அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு போதைப் பொருள் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் பயன்படுத்துகிற போதைப் பொருள் உங்களோட மனநிலையை மட்டும் இல்லை, உங்கள் உடல்நிலையும் சேர்த்து பாதிக்கும். சொல்லப்போனால் நீங்கள் நல்ல பெரிய கடின உழைப்பாளிகள், உங்கள் உடம்புல நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும், ஆனால் அது எல்லாத்தையுமே இந்த போதைப் பொருள் கண்டிப்பாக ஏதோ ஒரு டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது உங்களோட வாழ்க்கையோட வாழ வேண்டிய நாட்களையே, சொல்லப்போனால் வாழ வேண்டிய வருஷங்களையே ரொம்ப குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இப்போ சமீபத்தில் வந்து ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த போதைப் பொருள் பயன்படுத்துறதுனால அடுத்தடுத்த தலைமுறைக்கும் சீக்கிரமாக அந்த போதைப் பொருளோட பழக்கத்தை சீக்கிரம் வரணுன்ற எண்ணமும் தூண்டிட்டு அதனால் வரக்கூடிய பாதிப்புகளும் ரொம்ப சீக்கிரமாக வர மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம சேர்த்து வைக்கிறது இந்த போதைப் பொருள் பழக்கத்தையா இல்லை அடுத்தடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயங்களையான்றதையும் நான் இந்த நேயர்களுக்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு சொல்லணும்னு விருப்பப்படுறேன்.
5: கண்டிப்பாக மேம், நான் சமீபத்தில் கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நம்ம அதிகமாக போதைப் பொருள் எடுத்துக்கிறதுனால நம்ம அடுத்த தலைமுறையிலக்கான அந்த டிஎன்ஏலையே மாற்றம் வருது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிறணும், நம்மளோட வாழ்க்கை வந்து என்ன சொல்கிறது, ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல எண்ணங்கள் வரணும்னா நம்ம மனம் வந்து நலமாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியும். நீங்களும் உங்களோட சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 709-4-4-3-9-9-9 இந்த எண்களுக்கு தாராளமாக கால் பண்ணி மருத்துவர் பாரதி ராஜேந்திரன் அவங்கள்ட்ட உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். மேம், பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கும்போது ஆண்கள் வீட்டை விட்டு அதிக நேரம் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொன்ன சில பல ஆக்டிவிட்டீஸில் அவங்க ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அவங்களோட மனம் வந்து இலகுவாகிறதுக்கான வாய்ப்புகளும் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்குது. பட் பெண்கள் அப்படி கிடையாது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் ஒரு பெண் வந்து கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அவங்க கன்சீவ் ஆனதுலேருந்து அடுத்த அந்த குழந்தை வந்து 2 வயசு ஆகிற வரை அவங்களுக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் தூக்கம் அப்படின்றதே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட் வந்து முதல்ல சொன்னதே வந்து சரியான தூக்கம் வேணும். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அவங்களோட மனம் வந்து கண்டிப்பாக சரியான வகையில் சிந்திக்காது, அவங்களால முழுமையாக செயல்படவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அந்த பெண் எப்படி இருக்கணும், சுற்றி உள்ளவங்க அவங்களை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க மேம்?
6: அதுதான், அதாவது இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண் சரியான தூக்கம் இல்லாத போது ரொம்ப சீக்கிரமாக கோவப்படுறாங்க, இல்லை ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப பதட்டப்படுறாங்க, இல்லை எரிச்சல் அடைகிறாங்க, இல்லை அவங்களோட குணமே கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குது, ரொம்ப அழுக இந்த மாதிரி எல்லாம் வருதுன்னா இதெல்லாம் தான் முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய சிம்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா உடனடியாக அவங்களுக்கு தேவை ஒரு ஆலோசனை, இல்லை மனநல மருத்துவரோட அறிவுறுத்தல். சில சமயத்தில் சீக்கிரமாக வரும்போது வெறும் ஆலோசனை மட்டுமே கூட போதுமானதாக இருக்கும், கண்டிப்பாக மாத்திரைகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இதில் இப்போ கூட இருக்கிறவங்க அந்த அப்போல்லாம் அதுக்காக தான் ஒரு குழந்தை பிறந்தா கூட வந்து அவங்களோட அம்மா வீட்டில் இருக்க சொல்கிறது, இது எல்லாமே எதுக்காகனா அவங்களுக்கு மனநிலையில் பெருசாக ஒரு பொறுப்புகள் நிறைய கிடையாது, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொண்டு வரதுக்காக தான். பட் இப்போ நம்மளோட பொருளாதார சூழ்நிலை, கண்டிப்பாக ரெண்டு பேருமே வேலைக்கு போகணும், இல்லைனா கண்டிப்பாக ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருந்தால் தான் நம்ம இன்னொருத்தர் வந்து இது பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்கும்போது அந்தளவுக்கு ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு நிறைய இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக தங்களோட வேலைகளையும் தன்னோட மனநிலையையும் குடும்பத்தையும் கரெக்டானபடி ஒரு எல்லைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். வேலையோட பலுவை வீட்டு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு புலம்புறதோ தேவையில்லை. அதே மாதிரி எவ்வளோ நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம முயற்சி பண்ணணும், அதை மட்டும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிட்ட ஒரு வாழ்க்கையாக கொண்டு வர்றது இன்னும் நல்லது. ஏன்னா நிறைய தடவை பார்த்தா நம்ம ஆசைகள் நிறைய இருக்குது, அந்த ஆசைக்காக நிறைய விஷயத்தில் அவசரப்பட்டு முயற்சி பண்ணி அதில் ஒரு தோல்வி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு போக வேண்டாம். அதனால் நமக்கு எவ்வளோ வரும், நம்மளால் இப்போ எவ்வளோ முடியும், இந்த மாதிரி சொல்லப்போனால் மனநலம் நல்லா இருக்குன்னா தன்னோட தாங்கிட்ட இருக்கிற குறைகளையும் தெரிஞ்சிருக்கணும், தாங்கிட்ட இருக்கிற நிறைகளையும் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் உண்மையிலே தன்னை பத்தின ஒரு புரிதலோட இருக்கிறது தான் உண்மையான மனநலமும் கூட.
5: உண்மையா மேம், ஒரு முத்து போன்ற கருத்தை சொன்னீங்க. தன்னிலை அறிதல் அப்படின்றது வந்து மனநலத்துல ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இந்த நேரத்துல வந்து சின்ன சின்ன பசங்களும் அதிகமாக வந்து இந்த தவறான முடிவை எடுத்துடுறாங்க மேம். ஸோ நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவு இந்த தற்கொலை அப்படின்றது வந்து எந்த மாதிரி விகிதத்தில் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்?
6: ராம்நாட்டில் வந்து இப்போது இங்கே நான் மருத்துவக் கல்லூரியாக ஆனதுக்கப்புறம் வந்து நான் இங்கே பணியில் இருக்கேன்.
5: ஓகே மேம்.
6: நாங்கள் பொதுவாக மனநலத்துறையில் எல்லா தற்கொலை முயற்சி பண்ணுறவங்களையும் கண்டிப்பாக நாங்கள் பார்த்து அவங்களுக்கான ஆலோசனையும் கொடுத்து அவங்கள வந்து தொடர் சிகிச்சைக்கு வர சொல்லியோ இல்லை தொடர்ந்து மாத்திரைகள் தேவைப்படுற அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு மாத்திரைகளும் கொடுத்து அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் ஆலோசனைகளை கொடுத்து அனுப்பிட்டு தான் இருக்கோம். இப்போ நான் வந்தபோது இருந்ததை விட இப்போ நீங்கள் சமீப காலமாக கொஞ்சம் கூடுதலாகவே தான் தற்கொலை முயற்சி பண்ணுறவங்க வராங்க. அதாவது நம்ம டேட்டா படி பார்த்தீங்கன்னா ஒரு தற்கொலை ஆனது அப்படிங்கிறவங்களுக்கு பின்னாடி 20 பேர் தற்கொலை முயற்சிகளில் இருக்காங்கங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ ஒரு தற்கொலை நடந்திருக்கு ஒரு இடத்துல அப்படின்னா அந்த இடத்துல 20 பேர் ஆல்ரெடி தற்கொலை முயற்சியில் இருந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு விகிதங்கள் இருக்குது. பொதுவாக வந்து பெண்கள் தற்கொலை முயற்சிகள் அதிகம் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப சீக்கிரமாக உணர்ச்சி வசப்பட்டு உடனே இப்போ ஒரு வீட்டுக்காரர் ஒன்று சொல்லிட்டாரு இல்லை மாமியார்
5: சில பேர் வந்து மிரட்டுறதுக்காக
6: அதுவும் செய்வாங்க. ஆனால் அந்த மிரட்டுறதுக்காகனு பண்ணுறதுல தான் ஒரு ரிஸ்க் என்னென்னா எல்லா தடவையுமே நம்மளை யாரோ வந்து காப்பாற்றிடுவாங்க, இல்லை அது நம்ம பயமுறுத்துறதுக்காக பண்ணோம் அதனால் அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குன்ற அர்த்தம் இல்லை. சில சமயத்தில் ஆக்சிடென்டலாக அது ஒரு உயிரையே கொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு தீவிரத்தன்மைக்கு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பயமுறுத்துறதுக்காகனு சொல்லி தற்கொலை முயற்சி பண்ணுறது அந்த அளவுக்கு நல்லதும் இல்லை. அதனால் கிடைக்கக்கூடிய பலன் ரொம்ப நாளைக்கு இருக்கவும் இருக்காது. ஏன்னா இப்போ ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறமா எதிரில் இருக்கிறவங்களும் வந்து
5: என்ன
6: இப்படிதான் சொல்லிகிட்டே இருப்பா எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து நாளைக்கு முன்னாடி அதுவே அவங்கள தூண்டுறதாகவும் மாறிடக்கூடாது. இதில் பெண்கள் வந்து உணர்ச்சி வசப்படுறதுனால சீக்கிரமாக தற்கொலை முயற்சிகளில் ஈடுபடுவாங்க, ஆனால் ஆண்கள் தற்கொலையை முழுசாக முடிக்கிறதுல ஜாஸ்தி இருக்குது. ஸோ இப்போது அதே தற்கொலை முயற்சி ஒரு ஆண் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தற்கொலையாகவே போய் முடிஞ்சிடும். அதுதான் அதில் ப்ராப்ளம். ஸோ ஆண்கள் முயற்சி பண்ணுறதுனாவே முடிகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஆனால் சமீப காலமாக ஆண்களும் பெண்கள் ரெண்டுமே ஈக்குவலாகவே வந்து தற்கொலை முயற்சி வந்துட்டுருக்கு.
5: எப்போ மேம் நம்ம அந்த மனம் வந்து அதை நோக்கி போகுது, அதாவது அந்த அந்த எண்டு பாயிண்ட் ஓகே போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த கேசஸ் பார்க்கும்போது?
6: அந்த பொதுவாக எல்லாரோட இது என்னென்னா என்னால் இதுக்கு மேலே தாங்கிக்க முடியாது, இது என்னோட எண்ட் பாயிண்ட் வந்துருச்சு, என்னால் இதுக்கு மேலே இந்த வலியையோ இல்லை இந்த இழப்பையோ இல்லை இந்த அவமானத்தையோ என்னால் தாங்கிக்க முடியாது. இன்னொன்று எனக்கு யாருமே இல்லை, எனக்காகன்ட்டு இருக்கிறவங்க யாரும் கிடையாது, அப்போ நான் ஏன் இருக்கணும்? அதாவது தன்மை தனக்குன்ட்டு யாருமே இல்லை, தனக்குன்னு உதவி பண்ணுறதுக்கும் யாருமே இல்லை அப்படின்னு தன்னுடைய சுற்றி இருக்கிறவங்க மேலே ஒரு எதிர்மறையான ஒரு முடிவுக்கு வரும்போதும் இந்த எண்ணங்கள் வரும்,
5: தன்னம்பிக்கை குறைவு.
6: அதே சமயத்தில் தனக்கும் நான் என்னால் இதுக்கு மேலே எதுவுமே முடியாது அப்படின்னு தான் மேலேயே தான் நம்பிக்கை வைக்காமல் போகும்போதும் இந்த முடிவுகள் வரும். நிறைய தடவை என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி முடிவுகள் பண்ணுறவங்க தன்னுடைய ஃப்யூச்சரை பற்றியுமே ஒரு எதிர்மறையான முடிவுக்கு வந்துடுவாங்க. உதாரணத்துக்கு நாளைக்கு பின்னாடி இந்த நாள் இப்படி தான் இருக்க போகுது, இனிமேல் காலம் முழுக்க நான் இந்த வழியோட தான் இருக்க போகிறேன், இல்லை இந்த கஷ்டத்தோட தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எதிர்காலத்து மேலேயும் ஒரு எதிர்மறையான முடிவுகள் எடுக்கிறதுனாலையும் இந்த தற்கொலை எண்ணங்கள் அதிகமாகிற மாதிரி இருக்கும்.
5: மேம் அந்த கேசஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது மேம். நான் சமீபத்தில் ஒரு இடத்துக்கு டூர் போயிருந்தேன் மேம். அந்த இடத்துல ஒரு குழந்தைய பார்த்தேன், அந்த குழந்தை வந்து 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்குது, அப்பா கிடையாது, அம்மா வந்து வாய் பேச முடியாது, அந்த பொண்ணு தான் அந்த கடையில் உட்காந்து வியாபாரம் பார்த்துட்ருக்கு டூரிஸ்ட் பிளேஸில். ஸோ அந்த பொண்ணை பேசும்போது ஃபேமிலி பற்றி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லிச்சு, எனக்கு ஒரு அண்ணன் இருந்தாங்க, என்னோடய ஒரு வயசு தான் கூட, கோவிட் டைமில் வந்து எல்லாத்துமே அந்த ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் மொபைல் வாங்கி வீட்டில் ஒரு மொபைல் இருந்திருக்குது, அந்த பையன் வந்து எனக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, மொபைல் வாங்கி கொடுக்கல, அந்த பையன் சூசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த சின்ன பசங்க சடனாக இந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்ற போது, அப்போ நம்ம சின்ன பசங்களை எந்த மாதிரிலாம் கவனிக்கணும் அவன் நடத்தையில்? ஏன்னா கண்டிப்பாக அவன் திடீர்னு ஒரு செகண்டில் எடுத்த முடிவாக இருக்காது, அதுக்கு முன்னாடி நிறையா அது அவன் காமிச்சிருக்கலாம் அறிகுறிகள். ஸோ இந்த மாதிரி எதாவது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? இவன் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கவனத்தில் கொள்ள வேண்டிய குழந்தையாக இருக்கிறான் அப்படின்னு எதாவது அறிகுறிகள் இருக்குதா?
6: அதுங்க இப்போ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கும் வாழ்க்கையில் சில வெற்றி தோல்வி இருக்கும், அது எல்லாத்தையுமே கடந்து வர்றது அவசியம்ங்கிறத சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுக்கணும். அது எப்படின்னா, குழந்தை ஒன்று கேட்டதுன்னா உடனே அதை செஞ்சு கொடுக்கணும். இது தன்னை மீறிய செயலாக இருக்குன்னாலும் நான் செஞ்சு கொடுத்துருவேன், என் குழந்தை கேட்டால் அவ்வளோதான். நிறைய பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இது எனக்கு அப்போ கிடைக்கல, நான் இழந்ததெல்லாம் என் குழந்தைக்கு கிடைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது பாசம் கரெக்டு தான், ஆனால் அந்த பாசமே சில சமயத்தில் தவறான ஒரு வழி நடத்துதலில் கொண்டு போயிடக்கூடாது. அதனால் சின்ன வயசுலேருந்தும் இப்போ நீ உனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு நீ கேட்குறியா, நீ இன்னென்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகளை கொண்டு வா, அப்புறம் நான் உனக்கு இதை கிஃப்டாக கொடுக்குறேன், இல்லை அதுக்கப்புறமா இது கிடைக்கும் அப்படின்னு. இதுக்கு தான் ஒரு கதையும் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு குழந்தைகிட்ட வந்து ரெண்டு குரூப் ஆஃப் குழந்தைங்க, அந்த ஒரு குரூப் குழந்தைங்கக்கிட்ட வந்து இப்போ நீங்கள் 5 minutes 5 நிமிஷம் வந்து நீங்கள் அமைதியாக இந்த மாதிரி ஒரு வேலைகள் செஞ்சுட்டு வந்தால் ஒரு ஆப்பிள் கொடுப்போம். ஒரு குரூப்பில் வந்து அந்த மாதிரி அமைதியாக செஞ்சுட்டு வெயிட் பண்ணி வரிசையில் வந்து அந்த பழங்கள் வாங்கின பசங்க எல்லாருமே ரொம்ப பொறுமையான முடிவு எடுக்கிற திறமை அதிகமாகவும், வாழ்க்கையில் வர மேடு பள்ளங்களை சரி பண்ணிக்கக்கூடியவங்களாகவும், அதை ஓவர் கம் பண்ணிக்கக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. யார் தன்னால் வெயிட் அந்த ஒரு க்யூவில் கூட நின்று போக முடியாது, எனக்கு இப்பன்னா இப்போவே வேணும் அப்படிங்கிற மாதிரியான பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி ஒன்று, எனக்கு அது கிடைக்கலையா உடனே நான் இருக்க மாட்டேன். ஏன்னா இந்த நமக்கே தெரியும், ஒரு செல்ஃபோன் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு செய்யணுங்கிறது கிடையாது. இப்போ இங்கேயுமே நாங்கள் சில பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம், அவங்க வந்து வண்டி கேட்டிருப்பாங்க, கேடிஎம் பைக் வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருப்பாங்க, அவங்க காலேஜுக்கு ஃபீஸே வந்து தான் ரொம்ப கடன் எல்லாம் வாங்கி தான் கட்டியிருக்கோம், இப்போ எங்களால் முடியாதுன்னு சொன்ன உடனே இவர் வந்து என்ன, நான் அப்படின்னா எனக்கு பைக் இல்லைன்னா நான் நாளைக்கு எப்படி என் காலேஜில் போய் நான் போகிறது, எனக்கு அவங்க எல்லாரும் முன்னாடியும் அவமானமாக போயிடும்,
5: எடுத்துக்காட்டணும்.
6: இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் உயிரை வந்து விடுறது ஒரு பெரியது, தான் உயிரை விட இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பெருசுன்னு நினைக்கிற மாதிரி இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை குழந்தைங்களாக இருக்கும் போதே இந்த மாதிரி சில இழப்புகளையோ இல்லை சில தோல்விகள், அதுக்காக தான் என்ன சொல்லுவாங்கன்னா விளையாட்டுல அதிகமாக ஈடுபட சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு விளையாடும் போது எல்லா தடவையும் ஜெயிக்க முடியாது, ஸோ தோல்விகள் பழக்கமாகும். தோல்விகள் பழக்கமானாலும் அதை ஜெயிச்சு வர்றது அடுத்த எஃபர்ட் அடுத்த ஒரு முயற்சியில் இருக்குங்கிறது தான் நம்ம பழக வைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் ஒரு பொழுதுபோக்கோ இல்லை ஒரு விளையாட்டோ இல்லை ஏதாவது ஒரு இசை கருவிகள் கற்றுக்கிறதோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பயிற்சி பண்ணணும்.
5: கண்டிப்பாக மேம், பெண்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், ஒரு ஒருத்தரும் மனநலம் பயின்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேர்களை நீங்களும் உங்களோட கருத்துக்களை டாக்டர் அவர்களிடம் கேட்க 709-443-9999 இந்த எண்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அடுத்ததாக பாடல் வந்துட்டு இருக்குது, நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் லெனின்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியா 11:40 ஆயிருச்சு. செப்டம்பர் 10 நாளைக்கு உலக தற்கொலை தடுப்பு தினம். அதை முன்னிட்டு இன்னைக்கு நம்மளோட நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நம்ம ராமநாதபுரம் மாவட்ட மனநல மருத்துவர் பாரதி ராஜேந்திரன் இணைந்து இந்த தற்கொலை எண்ணங்கள் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம மனசை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ற நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்களோட பேசிட்டு இருக்கிறது கூடவே நான் லெனின். ஸோ நீங்களும் உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுத்து 709-4-4-3-9-9-9 இந்த எண்களை கலைக்கலாம். இப்போ நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்கிறாங்க, உங்கள்ட்ட பேசலாம் மேம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: எப்படி இருக்கீங்க சந்திரசேகர்?
4: நல்லா இருக்கிறேன் சார், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
3: ரொம்ப நல்லா இருக்கிறோம். நம்ம கூட மனநல மருத்துவர் இணைஞ்சிருக்கிறாங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம்.
4: கண்டிப்பா. எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி, இந்த தற்கொலை எண்ணங்கள் அப்படிங்கறது பெரும்பாலும் தனிமையில தான் வருது அப்படிங்கிறாங்க. ஒருவர் தனிமையில இல்லாம மக்களோட இருந்தாவே அவங்க மேக்சிமம் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் தனிமையில அதிகமான தற்கொலைகள் அல்லது தற்கொலை எண்ணங்கள் வருது? அது முதல் கேள்வி. ரெண்டாவது, டிப்ரெஷன், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? நாளடைவுல தீவிரமான டிப்ரெஷன் தான் தற்கொலைக்கே காரணமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இது என்ன கூற்று? எதனால டிப்ரெஷன் வந்து தற்கொலை எண்ணங்களை தூண்டுபவையா இருக்கு? இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
3: நன்றி. ஆமா, சொல்லுவாங்க.
4: நன்றி.
5: உங்களோட முதல் கேள்வி வந்து, ஏன் தனிமைப்படும் போது தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக தோணுதுன்னு கேட்குறீங்க. அதாவது, அதான் நான் முன்னையே சொன்ன மாதிரி, நம்ம மனுஷங்க எல்லாருமே ஒரு சமூக விலங்குதாம்மா. நம்மளால் மற்றவங்களோட இணக்கமாக இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. எப்போ நம்ம ரொம்ப தனிமைப்படுத்திக்கிறோமோ அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா,

0: நமக்கான ஒரு சூழ்நிலை எதுவுமே இல்லை, நமக்குன்னு யாரும் கிடையாது, நான் மட்டும்தானே, எனக்கு நான் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை, அப்போ என்னோடய வாழ்க்கையோட காரணம் என்ன, நான் ஏன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் நம்ம மனசுக்கு தேவைப்படும். இப்போ நான் இருக்கிறதுனால என்னால் இந்த வேலை நடக்குது, இல்லை என்னால் மற்றவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது, இல்லை என்னால் எனக்கு நானே சந்தோஷமாக இருக்க வச்சுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணங்கள் தேவைப்படுது. எப்போ நம்ம தனிமைப்படுத்தி ரொம்ப நம்மளை சுருக்கிக்கிறோமோ அப்போ என்ன ஆகிடும்னா, இந்த என்னால் மற்றவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறதுக்கான ஒரு காரணத்துக்கு பதில் சொல்ல முடியாமல் போயிடுறோம். அப்போ என்ன ஆகிடும்னா, அப்போ நான் எதுக்குமே உபயோகம் இல்லாத ஒருத்தரோ, அப்போ நான் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, நான் இல்லைன்னா இந்த என்ன ஆகிட போகுது, யாருமே இதை பற்றி கவலைப்பட போகிறது இல்லை அப்படிங்கிற எண்ணம் தானாக வர ஆரம்பிக்கும். அதனால தான் தனிமைப்படுத்துதல் ஆர் தனிமையை விரும்புறதுங்கிறதும் தனிமையாக ரொம்ப இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்கிறோம். அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கவங்களோடவாது ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. உங்களுக்கு அப்படி ரொம்ப தனிமையாக இருக்கணும்னு தோணுதுன்னா அதை பற்றி தாராளமாக மற்றவங்ககிட்ட பேசுங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்களோ, உங்கள் மனசை திறந்து பேசுகிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகளும் கிடைக்கும். அந்த தனிமையிலிருந்து வெளியே வர்றதுக்கான எல்லா முயற்சிகளும் எல்லாருமே செய்ய ஆரம்பிப்பாங்க.
1: நம்ம டைவர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது
0: கண்டிப்பாக
1: எண்ணங்கள்ல இருந்து. ஸோ அடுத்தது அவங்க வந்து ஓவர் டிப்ரெஷன் தவிர்க்கிறதுக்கு என்ன வழி?
0: அதான் மன அழுத்தம் ஏன் வந்து தற்கொலையை தூண்டுதுன்னு கேட்குறாங்க. இப்போ மன அழுத்தமே எதனால் வருதுன்னா, ஒன்று தாமேலையும் தனக்கு நம்பிக்கை இல்லை, அதே சமயத்தில் தன்னால் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான குற்ற உணர்ச்சி இருக்கும். இப்போ ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு நான் தான் காரணம், இல்லை இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ ஒரு ரொம்ப கூட இருக்கிற ஒருத்தரோட இழப்புன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த இழப்பு நான் வந்து அந்த அன்னைக்கு கரெக்டாக போயிருந்தேன்னா அவங்கள காப்பாற்றியிருப்பேன், இல்லை நான் வந்து நான் மட்டும் என்னோடய முயற்சி பண்ணியிருந்தேன்னா நான் அவங்கள உயிரோடு இப்போ வச்சுருந்துருப்பேன், நான் தான் அவங்கள கொண்டுட்டேனோ, இல்லை நான் தான் இந்த இழப்புக்கு காரணமாயிட்டேனோ அப்படிங்கிற மாதிரியான அதிகப்படியான குற்ற உணர்ச்சி. அதே சமயத்தில் சில பேருக்கு அதிகமான இந்த ஒரு அவமானமாக எல்லாத்தையும் நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மன அழுத்தத்தை அதிகமாக்கும். மன அழுத்தம் அதிகமாகும் போது நம்ம மனசில் மட்டும் இல்லை, நம்ம மூளையிலையும் ரசாயன மாற்றங்கள் வரும். அது என்ன ஆகும்னா, நம்ம உடலோட இயக்கத்தையும் சேர்த்து குறைக்கும். அதனால தான் மன அழுத்தத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சரியாக பேச மாட்டாங்க, ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, சாப்பாடே இருந்தால் கூட எனக்கு பசிக்கல, இல்லை தூக்கம் சுத்தமாக வரல, இல்லை தூங்கிறது ரொம்ப அதிகமான தூக்கம், எப்போவுமே படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, எதை செய்யறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னால் எதையும் செய்ய முடியல, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வேலைகள் பார்க்கறதுக்கு தோண மாட்டேங்குது. அதே சமயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கூட இப்போ பிடிக்க மாட்டேங்குது. இப்போ சில பேருக்கெல்லாம் பாடல் கேட்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவங்க மன அழுத்தத்தில் இருக்கும்போது என்ன ஆகிடும்னா, அவங்களுக்கு அந்த பாடலே பிடிக்கல, எனக்கு இசையே கேட்க பிடிக்கல, ஆஃப் பண்ணு இதை ஏன் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தனக்கு முன்னாடி சந்தோஷம் கொடுத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் கூட இப்போ அந்த சந்தோஷம் இல்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் கூடும்போது என்ன ஆகிடும்னா, படிப்படியாக தீவிர மன அழுத்தம் வரும்போது நான் இருக்கிறதும் அவசியம் இல்லை, ஏன்னா என்னால் இந்த எல்லா கஷ்டத்தையும் தாங்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சிடும். இது மன அழுத்தம் தீவிரமாக இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே இந்த மாதிரி எண்ணங்கள் தோண ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக மருத்துவரோட ஆலோசனை பெற்று அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழியை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி வந்துடணும்.
1: ஓகே மேம், கண்டிப்பாக மேம். அடுத்த நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்கிறாங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் அன்பு சகோதரருக்கு, வணக்கம சிறப்பு விருந்தரம்மா, உங்களுக்கும் வணக்கம்மா. சிறப்பு அருமையான வழிகாட்டுதலம்மா, உண்மையிலே அப்படியே மெய் மறந்து எங்களை கேட்க வச்சுட்டு இருக்கிறீங்க.
0: நன்றி ஐயா.
2: ஏன்னா அதில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற யாரும் இல்லை, என்னுடைய மகன் வந்து இந்த ஆன்லைன் ரம்மி இருக்கு இல்லைங்களா,
0: கண்டிப்பா
2: அதில் கொஞ்சம் பணத்தை விட்டுட்டு மறுபடியும் அவனை மீட்கறதுக்குள்ள நாங்கள் படாத பாடுபட்டோம். ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாதிரி ஆள்களோட அவன் போக சேரக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் தானே அவனுக்கு அது வருது.
1: எந்த மாதிரி
2: ஆன்லைன் சூதாட்டம், ஏகப்பட்ட பணம், கிட்டத்தட்ட ஒரு 58 லட்சம் ரூபாய்
1: அழிச்சிட்டான்.
2: அதுல பாத்தீங்கன்னா அவனை மீட் எடுத்துக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு மீட் எடுத்துட்டோம். ஏன்னா தற்கொலை பண்ணிக்கு போனா அவனை கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்து மறுபடியும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனா மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த ஆட்களோட சேரும் போது அந்த எண்ணங்கள் அவனுக்கு தானே உருவாகுது. இதுக்கு அம்மா வந்து அவனை மாற்றுவதற்கு ஏதாவது வழி சொன்னீங்கன்னா நான் அதை கேட்டுக்கிறேம்மா, கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த ஆலோசனையும் நாங்க சொல்றோம்.
1: கண்டிப்பா
0: ஐயா, அவர் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு, அதான் நாம் நினைக்கிறோம் இல்லையா, போதைப் பொருள் மட்டும்தான் போதை கிடையாது. இந்த மாதிரி ஆன்லைன் கேமிங், இந்த ரம்மி, இது எல்லாமே வந்து நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க

0: இது என்னன்னா, அந்த மாதிரி ஓபன் பண்ற எந்த கம்பெனிக்காரனும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் இல்ல நம்ம பணக்காரன் ஆகணுங்கிற எண்ணம் கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தருக்கு தெரிஞ்சவங்களுக்கு பணம் கொடுக்குறோம்னாலே என்ன காரணம், இவங்க நமக்கு தெரியும், நாளைக்கு பின்னாடி இவங்க நமக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுவாங்கங்கிறத எதிர்பார்த்து நம்ம செய்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளை முன்பின் தெரியாத ஒரு கம்பெனிக்காரன் எதுக்காக நம்மளை பணக்காரனாக ஆக்க வைக்க போகிறோம், அது கிடையவே கிடையாது இல்லைங்களா. ஸோ ஒரு போதை பழக்கத்துக்கு எப்படி ஒருத்தர் அடிமையாகிறாரோ அதே மாதிரி இந்த மாதிரி ஆன்லைன் ரம்மி கேம்ஸு, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி நிறைய கேமிங்க்கு அடிக்ட் ஆவாங்க. ஏன்னா இந்த கேம் உருவாக்குறவங்களோட கான்செப்டே இதை பார்க்குறவங்க தொடர்ந்து இதிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கணும் இல்லை இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு தான் இருப்பாங்க. அவரை கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்டர்நெட் அடிக்ஷன், அப்புறம் வந்து இந்த கைபேசிக்கு பழக்கமானவங்க, மொபைல் அடிக்ஷன், கேமிங் அடிக்ஷன், இது எல்லாத்துக்குமே ஆலோசனைகள் ரொம்ப முக்கியங்க ஐயா.
1: தொடர்
0: ஆலோசனை கண்டிப்பாக முக்கியம்.
2: அருமையான வழிகாட்டுதலுமா நாங்கள் அதை கடைபிடிக்கிறோம்.
0: அதே சமயத்தில் இதுக்கு சில மாத்திரைகளும் இருக்குங்க ஐயா. அவங்களால உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் திருப்பி திருப்பி அதுக்கு போகிறாங்கனாலும், கொஞ்சம் அல்ல ஒரு சில சமயத்தில் மன அழுத்தம் உள்ளே இருந்துட்டுருக்கு அப்படின்னாலும் அது எல்லாத்தையுமும் கண்டுபிடிச்சி சரி பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன்லேருந்து கொண்டு வரலாங்க ஐயா.
2: மிக மிக அருமை மசரப்பான வழிகாட்டுதல்மா.
1: நன்றி அண்ணா. நன்றி மேம். கென்னடி அவங்க வந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க நம்மள்ட்ட, என்னென்னா வந்து சின்ன வயசில் பசங்களை வந்து அந்த மோஷன் போகும்போது சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லி திட்டுறது மூலமாகவே அவங்க மன அழுத்தத்துக்கு உண்டாகி அடுத்தடுத்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன மேம்?
0: அதாவது இந்த மாதிரி ஒரு சில பழக்கங்களுக்கு மட்டும் ஃபோர்ஸ் பண்ணுறதை மட்டும் வச்சு ஒருத்தர் மன அழுத்தத்துக்கு போயிடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது ஒரு சில நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பேரண்டிங் ஸ்டைல்னு சொல்லுவோம், அதாவது பெற்றோர் வளர்ப்பு முறை, குழந்தைகளை வளர்க்கும் முறை, அதில் ஒரு 5 வயசு வரைக்கும் அதிகப்படியான கண்டிப்புகள் அவசியம் இல்லை. ஏன்னா அது 5 வயசு 7 வரைக்குமோ அவங்களுக்கான அந்த குழந்தைங்க குழந்தைங்களா தான் இருப்பாங்க.
1: குழந்தைங்களோட உலகம் தானே மகிழ்ச்சியான ஒரு
0: அந்த அவங்க அப்போதைக்கு அவங்களால வந்து ஒரு நாளைக்கு பின்னாடி இப்படி நடக்கும், அதுக்காக இப்போ இப்படி மாற்றிக்கணுங்கிற மாதிரியான புரிதல் இருக்காது. அது எல்லாமே ஒரு 7 வயசுக்கு அப்புறம் வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாமே மூளையிலையுமே டெவலப் ஆகும். ஸோ 5 வயசு வரைக்கும் குழந்தைங்களை குழந்தைங்களாக நடத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். பெற்றோர் இதில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு கண்டிப்போட வளர்த்துனா நாளைக்கு பின்னாடி குழந்தைங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற பெற்றோரும் இருப்பாங்க. சில பேர் என்ன அப்படி தான் கண்டித்து வளர்த்துட்டாங்க, அதனால நான் எதையுமே கேட்க மாட்டேன், குழந்தை எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் எல்லாத்துக்கும் சரி சரின்னு இருப்பேன், அந்த மாதிரி இருக்கிறதும் நல்லதில்லை. அதாவது தேவைப்படுற நேரத்தில் இப்போ ஒரு ஆபத்தான விஷயம் செய்கிறாங்க அப்படிங்கிற நேரத்தில் கண்டிப்பும், அவசியம் இல்லாத விஷயத்துக்கு தேவையில்லாத கண்டிப்பு காட்டுறதும் பார்த்து நம்ம பெற்றோர்கள் இது பண்ணணும். இதில் நிறைய பேர் வந்து இப்படி இருக்கிறதா ரைட்டு அப்படி இருக்கிறதா ரைட்டுன்னு நினைப்பாங்க, பட் அப்படி இல்லை. அந்தந்த சூழ்நிலை, அவங்க வளர்ந்த சூழ்நிலை, அவங்களுக்கு இருக்க கிடைக்கக்கூடிய மீதி உறவுகளாகட்டும் இல்லை அந்த அமைப்பாகட்டும் குடும்ப அமைப்பு, இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமும் சேர்ந்து தான் குழந்தையோட மனநிலையை மாற்றுது. அதில் ஒரு சில விஷயம் மட்டுமே காரணம்னு இல்லை, பட் இது எல்லாமும் சேர்ந்துருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மோஷன் போகிறதுக்காகவே கண்டிப்பாக இருக்கிறவங்க மீது எல்லா விஷயத்திலும் கண்டிப்பாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைக்கும் வந்து கொஞ்சம் மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா குழந்தைங்க இந்த மாதிரி எல்லாம் மன அழுத்தத்துக்கு போகமாட்டாங்கன்னு நினைப்பாங்க.
1: பட் அதிகமாக வந்து குழந்தைகளோட உலகத்தில் குழந்தைகள் நம்ம ஸ்கூலில் போய் சின்ன பசங்கள்ட்ட பார்க்கும்போது குழந்தைகளை அணுகிறதே ரொம்ப குறைவாக இருக்குது மேம்.
0: நிறைய தடவை வந்து குழந்தைங்க வந்து மன அழுத்தத்துக்கு போக மாட்டாங்க, இல்லை மன உளைச்சல் என்ன, அவங்க என்ன, அவன் என்ன சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் குழந்தைகளும் மன உளைச்சலுக்குள்ளே கண்டிப்பாக போவாங்க, அவங்களும் இந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்களை நினைப்பாங்க. இதில் இன்னொன்று வந்து தற்கொலை பற்றி பேசுறதுனால ஒருத்தர் தற்கொலை பண்ணிப்பாங்கன்னு நினைப்பாங்க, அது கிடையவே கிடையாது. யாராவது உங்களுக்கு கூட இருக்கிறவங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க, அவங்க முன்னளவுக்கு ஒரு கலகலப்பாவோ ஒரு உற்சாகமாகவோ தெரியல அப்படின்னா கூட இருக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி ஏதாவது என்ன ஓடுதான்னு கேட்கலாம். ஏன்னா நிறைய தடவை அந்த மாதிரி கேட்டதுனால தான் நிறைய பேர் அதுலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அதுவும் இந்த உலக சர்வதேச தற்கொலை தடுப்பு தினத்தோட முக்கியமான கரு என்னன்னா இதை பத்தி பேசுறதுங்கிறது ஒரு தவறு இல்லை, பேசுறதுனால தான் ஒருத்தருக்கு உதவிகள் பண்ண முடியுங்கிறது தான் சொல்ல விரும்புகிறேன்.
1: எஸ் மேம். அடுத்ததான் நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்கிறாங்க. ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: என்னோட பேரு ரேவதி, நான் பாம்பன்ல இருந்து.

0: ஓகே, இப்போ நம்ம கூட மனநல மருத்துவர் பாரதி ராஜேந்திரன் அவங்க இருக்கிறாங்க. ஸோ உங்களோட சந்தேகம் எதுவும் இருக்குதா?
1: ஆமா, ரெண்டு சந்தேகம் இருக்கு, அவங்க கிட்ட பேசணும். மேடம், இப்ப வந்து எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் ஆச்சு. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆக்சுவலா எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி சண்டை வந்து ரொம்ப பிரிஞ்சிட்டோம். ஃபேமிலியில ரொம்ப பெரிய பிரச்சனை. பிரிஞ்சுட்டு இப்ப வந்து மறுபடியும் நாங்க சேர்ந்து வாழ்றோம். ஆனா எங்களுக்குள்ள ஒரு ஈடுபாடு இல்ல, அன்பு கிடையாது. அவர் எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணாலும், ஆசைப்பட்டு பண்ணாலும், அதனால என்னால ஏத்துக்கிற முடியல. அவர் மேல இருக்கிற அந்த வெறுப்பு இன்னுமே இருக்குது. அவர் எது சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்கிற ஒரு தன்மை கிடையாது. அதே மாதிரி குழந்தைங்கள்கிட்டயும், குழந்தைங்களுமே 2 வருஷம் 3 வருஷமா பிரிஞ்சிருந்தனால அவங்க கூடயும் என்னால பிள்ளைங்களை கேர் பண்றதோ பாக்குறதோ இந்த மாதிரி என்னால அதை தாங்கிக்கிற ஒரு இது கிடையாது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நிறைய மறதி ஜாஸ்தியா இருக்கு. இந்த விஷயம் நடந்ததுல இருந்து எனக்கு சின்ன ஒரு பொருள்ல எங்க வச்சேன் அப்படின்றதுக்கு கூட தேடுறதுக்கு நிறைய ஜாஸ்தியா இருக்கு. இது ரெண்டு விஷயமுமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு?
2: அம்மா, இதில் முதல் விஷயம், நீங்கள் உங்கள் கணவரை வெறுத்து பிரிஞ்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க, பிரிஞ்சிங்க இல்லைங்களா? அந்த விஷயத்த இன்னும் உங்கள் மனசு அதை கடந்து வரலம்மா. அதனால தான் ஆக்சுவலாக உங்களுக்கு அதனோட தொடர்பு இருக்கிற எந்த விஷயத்து மேலேயும் இன்னும் உங்களுக்கு ஈடுபாடு வரல. அது உங்களோட குழந்தைகளாகவே இருந்தால் கூட உங்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு ஈடுபாடு வர மாட்டேங்குதுன்னா, இன்னும் நீங்கள் அந்த நடந்த சம்பவங்களையோ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க மனதளவில். ஸோ அது இன்னும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஆலோசனைகளுக்கு வந்தால் பரவாயில்ல. ஏன்னா அது என்ன மாதிரி ப்ராப்ளம்ங்கிறத நீங்கள் கொஞ்சம் மனம் விட்டு ஃப்ரீயாக பேசலாம். உங்களுக்கு எங்கே உங்களுக்கு வசதியாக இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு மனநல ஆலோசகரை பார்க்கலாம். பார்த்துட்டு மனநல மருத்துவரை பார்த்து உங்களால் மனம் விட்டு அந்த பிரச்சனை பற்றியும் நீங்கள் பேசுங்க. கூடவே உங்கள் கணவரையும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குடும்ப ஆலோசனை கொடுப்போமா. கணவரும் சில விஷயங்களை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறனும், அதே சமயத்தில் நீங்களும் சில விஷயங்களை மாற்றிக்கிறதுக்கும் உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு மறதி வருதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதுவும் இந்த மன அழுத்தத்தில் இந்த மன உளைச்சலில் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா அந்த மன உளைச்சல் இருக்கும்போது உங்களால் ஒரு விஷயத்தில் எதையும் கவனம் கொடுத்து பண்ண முடியாது. எப்போ நீங்கள் உங்கள் மனசு முழு ஈடுபாடோட ஒரு வேலை செய்யலையோ, அப்போ கண்டிப்பாக அந்த விஷயத்தை பற்றின கவனமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் மறதியும், என்ன செஞ்சோம், அதை எப்படி செஞ்சுட்டு இருந்தோம், என்ன யோசிச்சுட்டு இருந்தோம், அந்த மாதிரியான குழப்பங்களும் வரும். அப்போ தானாகவே மறதி இருக்க மாதிரி ஒரு தோற்றம் உருவாயிடுமா?
1: நீங்கள்
2: உங்க கணவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும்னா அவரையும் அழைச்சிட்டு வந்து மனநல ஆலோசனை பெறுறது ரொம்ப நல்லது. இது தீர்க்க முடியாததும் இல்லப்பா, முதல்ல அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்க சரியே பண்ண முடியாது, என் வாழ்நாள் முழுக்க இந்த மாதிரியே போயிடுமோ அப்படிங்கிற மாதிரியே கிடையாது. இது கண்டிப்பா தீர்வுகள் இருக்கு, அதுவும் சிம்பிளான தீர்வுகள் தான் இருக்கும். சில சில மாற்றங்கள் பண்ணாலே நம்ம நிறைய விஷயங்களை சரி பண்ணிக்கலாம்.
1: அதாவது ரொம்ப வெறுப்பா இருக்கு மேடம். அதாவது குடும்பத்துல ஒரு ஈடுபாடு இல்லாம ஏதோ ஒரு கடமைக்கு வர்றோம், கடமைக்கு போறோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் மனசுல ரொம்ப தோணுது. ஏன் உயிரோட இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்
2: தோணுதுதான். இந்த மாதிரி எதிர்மறையான உணர்ச்சிகள் மாத்துறது நேர்மறையான உணர்ச்சிகள் மூலயமா தான் நம்ம மாத்த முடியும். அது ஓவர் கம் பண்றதுக்காக தான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க தொடர் ஆலோசனைக்கு வாங்க.
1: நன்றி மேடம்.
0: நன்றி இறைவதி. நான் உண்மையாகவே ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நிறையா பேர் இந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் இருக்காங்க. அதுவும் குடும்ப பெண்கள் அப்படின்றபோது குடும்பத்தை மட்டும்தான் பார்த்துக்கிறது அப்படின்றது முழுமையான பொறுப்பாக பார்க்குறாங்க. பட் வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிறணும். இன்ஃபேக்ட் ஒரு மாமியாராக இருக்கிற பெண் கூட மருமகள் வந்து இங்கே லோக்கலில் வேலைக்கு போகிறத அலோவ் பண்ணுறது கிடையாது. வீட்டுக்குள்ளே காலையிலேருந்து சாயங்காலம் வர எல்லா வேலையும் பார்க்கணும். பட் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு டிப்ரெஷன்றது அதிகமாக தான் ஆகும். ஸோ இதை கடந்து வரணும் அப்படின்னா வந்து இந்த மாமியார் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு நீங்கள் என்னமோ சொல்ல விரும்புகிறீங்க.
2: அதுதாங்க, இதில் மாமியார் வந்து பொதுவான ஒரு அபிப்பிராயம் எப்படின்னா, மாமியார் வந்து தன்னோட மகனோட ஒரு பாரத்தை இந்த பொண்ணு வந்து எடுத்துக்கிட்டாங்க, இல்லைன்னா தனக்குன்னு இருக்கிற இடத்த இந்த பொண்ணுனால நான் இழக்க வேண்டியதாக இருந்துருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மருமக மேலே அவங்களையும் மீறி ஒரு வெறுப்பான ஒரு இதையோ இல்லை குறை கண்டுபிடிக்கிறதையோ வர மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதே நிலைமையை தான் நம்மளும் கடந்து வந்திருக்கோம். நம்மளோட மாமியார்கிட்ட இருந்த அந்த பையனை தான் நம்மளும் எடுத்திருக்கோங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று, இந்த தன்னோட பசங்க தனக்கே தான் உரியவங்கன்ற மாதிரியான அந்த பிடிப்பை வந்து கொஞ்சம் தளர்த்திக்கணும். அவங்களும் அதுக்கப்புறமா வாழ வேண்டியவங்க, அவங்களுக்குன்னு இருக்கிற இடம் எல்லைகளுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்யோன்யத்துக்குள்ளேயோ இல்லை அவங்களுக்கு இடையில் இருக்கிற அபிப்பிராய வித்தியாசங்களையும் நம்ம ரொம்ப போய் தலையிடக்கூடாது. அதுலேயுமே நிறைய என்ன ஆகிடும்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட பையனோட கன்சர்ன்ஸ் இல்லோட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் பையனுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், இந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அந்த பையனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் அன்புன்னு நிறைய பேர் நினச்சிக்குவாங்க. ஆனால் அது கிடையாது. இப்போது புதுசாக நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, அப்போ அவங்க தான் இருக்கிறதுலையே ரொம்ப. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு செடியை ஒன்று கொண்டு வந்து உங்கள் வீட்டில் நட்டு வச்சிங்கன்னா அந்த செடியை தான் நல்லா பாதுகாப்பீங்க. ஆல்ரெடி வீட்லேயே ஒரு மரமாட்டம் இருக்கிற ஒன்றத்துக்கு பெருசாக தண்ணி ஊற்ற மாட்டோம்ல. அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு முதல்ல மாமியாருங்கிறவங்க வரணும். அதே சமயத்தில் மருமகள்ன்றவங்களும், இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், அவங்களுக்குன்னு இருக்கிற சில விஷயங்கள் இருக்கும், அவங்க என்னென்ன விஷயங்களை ரொம்ப முக்கியமாக நினைக்கிறாங்க, அந்த விஷயங்களுக்கு நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போக முடியுமா? ஏன்னா இவங்க மாமியாருங்கிறவங்க ஒரு என்ன இருந்தாலும் தன்னுடைய கணவனை வளர்த்தவங்க இல்லையா, அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தோடு அணுக ஆரம்பித்தாங்கனாலும் அந்த வெறுப்புகள் இடையில், அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற வெறுப்புகள் கொஞ்சம் குறையும். சில நாங்கள் அதுவும் என்ன சொல்லுவோம்னா, அப்படி ரெண்டு பேரும் ஒத்து வராமல் இருக்கீங்களா, ரெண்டு பேருமா சேர்ந்தே ஒரு நடைப்பயிற்சிக்கு போயிட்டு வாங்க, ஆனால் பேசிக்கிட்டு போங்க, ஆனால் பேசுகிற விஷயம் எதுவும் உங்கள் குடும்ப விஷயமாக இருக்கக்கூடாது, நாட்டு நடப்பு விஷயமாக இருக்கணும், இல்லைன்னா பொதுவான விஷயங்கள்
0: புரணி பேசுங்க.
2: முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக வீட்டில் இருக்கிறலே பெண்கள் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அப்போ மறதி நோயும் கம்மியாக இருந்தது, ஏன்னா பழைய விஷயங்கள் பற்றி பேசுறது. அதே சமயத்தில் தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் எல்லாம் பேசும்போது ஒவ்வொருத்தர் ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க, சரி வீடுப்பா அந்த பொண்ணு அப்படித்தான் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க, இல்லைனா ஏய் அவளே அப்படித்தான் இருந்தான்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. பட் இப்போ அந்த மாதிரியான ஒரு பேசுறதுக்கான
0: கலந்துரையாடல்
2: யாரும் கிடைக்காம போகவும் என்ன ஆயிடுது, இவங்களுக்குள்ளேயே அது போராட்டமாக மாறிடுது.
0: கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். ஸோ இந்த ஒரு நாளில் எங்களுக்காக வந்து கடந்த ஒரு மணி நேரமாக நேயர்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, அதுக்கு கடலோசி எஃப்எம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் மேம்.
2: கடலோசை நேயர்களுக்கும் உங்கள் அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: தேங்க்யூ,
2: மீண்டும் சந்திப்போம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. தானங்கள்லயே சிறந்த தானம் எதுன்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும், அன்னதானம் தான். ஏன்னா உணவு இல்லாம பசியோட வாழ்றத விட ஒரு பெரிய கொடுமை இருக்கவே முடியாதுங்க. நம்மளும் சமூக ஊடகங்கள்ல நிறைய இடங்கள்ல பாத்திருப்போம், உணவு இல்லாம குழந்தைங்களும் பெரியவங்களும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி யாராச்சும் எங்கிட்ட காசு இல்ல, நான் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டா பரவாயில்ல சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு தன்னால முடிஞ்ச அளவுக்கு சில மக்களுக்கு உணவுகளை இலவசமாவும் ஒரு சிலருக்கு 50% டிஸ்கவுண்டும் வச்சு உணவுகளை கொடுத்துட்டு வர்ற சென்னை சாலிகிராமத்தை சேர்ந்த ராஜேஸ்வரி பத்தி தான் இன்னைக்கான நெய்தல் பண்ணை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை பூர்வீகமா கொண்டவங்க தான் ராஜேஸ்வரி. ஆனா இவங்க படிச்சது வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். இவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கேட்டரிங் துறையில நல்ல அனுபவம் இருந்ததால பெரிய அளவுல கேட்டரிங் சர்வீஸ் எடுத்து செஞ்சுட்டும் வந்திருக்காங்க. ஆனா இவங்க மட்டும் நல்ல வீட்டு சாப்பாடா கொடுக்கணும்னு சின்னதா ஒரு மெஸ் ஆரம்பிச்சு 10 பேர் சாப்பிடுற மாதிரி தொடங்கி இப்போ தினமும் 600 பேர் வந்து சாப்பிடுற அளவுக்கு, அதாவது ஒரு நாளைக்கு 600 பேரோட பசியாத்திர அளவுக்கு பெருசா வளர்ந்துருக்காங்க. இதுக்கு காரணம் அவங்க கூட வேலை செஞ்ச பெண்கள் தான். அதாவது ஆரம்பத்துல இவங்க கடை தொடங்கும் போது இவங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பெண்களை வேலைக்கு வச்சு சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் பெண்களை மட்டுமே வச்சுதான் இந்த கடையை நடத்திட்டு வர்றாங்க. 2020 கொரோனா ஊரடங்கு வந்துச்சுல, அப்படி வந்தப்போ நிறைய உணவு கடைகள்லாம் மூடிட்டாங்க. அந்த நேரத்துல இவங்களோட கடையில வேலை செய்யற பெண்களுக்கு சம்பளம் கொடுக்க போதுமான வருமானம் இல்லாததால அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களோட வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடும் கொடுத்துருக்காங்க. இவங்களோட மெஸ்ல மதிய சாப்பாடு எப்பவுமே 11 மணிக்கு தான் செய்வாங்களாம். ஆனா ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிறதுக்காக 8 மணிக்கே சமைச்சு அதுலயும் தினம் தினம் ஒரு வெரைட்டி ரைஸும் வச்சு அதுக்கு பொரியலும் செஞ்சு கொடுக்கறாங்க. இவங்க கடைக்கு வர்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவுகளை இலவசமாகவும் தூய்மை பணி செய்வாங்கல்ல அவங்களுக்கு 50% தள்ளுபடியும் செஞ்சு கொடுக்கறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இப்பெல்லாம் நம்ம நிறைய வீட்டுல பார்த்தோம்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கே சாப்பாடு கொடுக்க யோசிக்கிறாங்க. ஆனா ராஜேஸ்வரி தன்னால முடிஞ்ச வரைக்கும் 10 பெண்களுக்கு வேலையும் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடும் கொடுத்து நிறைய பேருக்கு இலவசமாகவும் உணவுகளை கொடுத்து தினம் தினம் அவங்களோட பசிய போக்கிட்டும் வர்றாங்க. எல்லாராலையும் இந்த செயலை செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இவங்களுக்கு கொடுத்தோம்னா சோம்பேறி ஆகிருவாங்க, உழைக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இல்லாமலே போயிருன்னு சொல்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவோ வீணாக்குறோம், அதுல நம்மளால முடிஞ்சத தேவைப்படுறவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவலாம். இப்பெல்லாம் நம்ம ஊர்களிலுமே சுப நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா அங்க மீதி போற உணவுப் பொருட்களை இல்லாத மக்களுக்கு கொடுத்து உதவிட்டு வர்றாங்க. இதுவும் ஒரு நல்ல செயல்னே சொல்லலாம். மக்களோட பசியை அறிஞ்சி அவங்களுக்கு இலவசமா உணவு கொடுத்துட்டு வர ராஜேஸ்வரிக்கு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாமே. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், நன்றிகள். என் பேர் பிள்ளா பாலமுருகன். நாங்கள் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக கடலுக்கு தீவுக்காக சென்றோம். இப்போ செல்லையில் நாங்கள் போன டைம் நல்லா காற்று இதுகள்லாம் இல்லை. இந்த கனத்த நாள் பௌர்ணமி இந்த அம்மாசை இதுகளில் வந்து இருந்தாப்புல கடல் ஓட்டெடுக்கும், கடல் ஓட்டெடுக்கும், காற்று கிளம்பும். இந்த மாதிரி டைம்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு 1 தடக்கம் 2 தடக்கம் எப்படியும் ஏதாச்சும் எடுத்தணும். அதனால் அதோட சரி மறுநாளும் சரி இப்படியே கிடந்தோம்டா நம்ம ஒன்றும் டீசல் கூட பிடிச்சி போக முடியாது, சாப்பாடு கூட நட்டத்தில் போவோம். சரி காற்றை பார்க்காம கொண்டு இழக்கும் நாங்களும் கடல் ஓட்டினான்ட்டு காற்று இல்லாமல் இருந்துச்சு. அப்போ வலையை கொண்டு இழக்கிட்டோம். ஒரு 6:30 இழக்கி முடிச்சாச்சு. 7:30 நாங்கள் வலை கிளப்பணும். கிளப்பணும்னு பார்த்தா 6:30 வலை இழக்கி முடியும் எடுத்து கிளம்பிடுச்சு காற்று. காற்று போயெல்லாம் கிளம்புனா நாங்கள் அது புது வலை வேறு வலையை பிடிச்சி தான் ஆகணும். இப்படியும் அதுக்கு தீவு பக்கத்தில் இருக்கிறனாட்டி எங்களுக்கு கொஞ்சம் தைரியங்கள் இருந்துச்சு. நாங்கள் தாண்டாலும் இப்படி நீஞ்சி தீவை கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுகள் இருந்துச்சு. அதனால சரி வலையை கிளப்பியே ஆகணும்னு சொல்லிட்டு மலையை கிளப்பிக்கிட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். கிளப்பிக்கிட்டு போயிட்டுருக்கையில் அங்கனாங்கன்னா இடையில கடல் விரிஞ்சு விரிஞ்சு வருது. அப்போ எல்லா கடலையும் சமாளித்து போகிறோம். இருந்தாப்புல ஒரு கடல் தான் வந்துச்சு. வந்தோடனே மூடிடுச்சு கடல். ஆட்கள்லாம் உழுவுற மாதிரி போய் போட்டு பிறல்ற மாதிரி ஆகி அதோட அப்படி இப்படி அதனால் ஒன்றும் செய்யாது ஒரு ஆதரவு சொல்லி அதோட வலையெல்லாம் பிடிச்சா கல்லும் கரட்டியும் போட்டு ஏற முடியல. ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக ஏறிடுச்சு. பாசி கல் போட்டால் அமைஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் எங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டரில் கரை இருக்குது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் தைரியம். இதே ஆழ்கடல் இதுலலாம் இருந்து இந்த மாதிரி ஒரு இதுகள் விபத்து வந்துச்சுன்னா அதில் தப்புறதுக்கு சான்ஸ் இல்லை. தீவு இருக்கிற நாட்டி எங்களுக்கு

0: தைரியங்கள் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால அதோட வலையை பிடிச்சான், பாசிங்கள்லேருந்து அடிச்சிருந்துச்சு, ஒரு ஒரு வட்டி மீன் இருந்துச்சு. எங்களுக்கு எதாவது அந்த ஐஸ் காசுக்கு சாப்பாடு செலவுக்கு அது போகும். அதோட அளவை ஏற்றிக்கிட்டு அதோட உயிர் வளர்ச்சி போனோம்னு சொல்லி அதோட கரை வந்து சேர்ந்தோம். நாங்கள் கடலில் ஒரு 3 மணி நேரம் அந்த இதுக்குள்ள இருந்தோம். அதில் வலை பிடிக்கிறதுக்கு மட்டும் அந்த டைம் ஆயிடுச்சு. கல் அடித்ததுனாட்டி எங்களாண்டு வலையை கிளப்ப முடியல, கிளப்ப முடியாமல் புல்லாங்கினாங்கன்னு ஏத்திரம் போட்டு போட்டு தானே, பெரிய வெள்ளங்கள் இல்லை. ஏற்றி கீத்தி அதோட வந்து அந்த தீவில் கொஞ்சம் அணைச்சிட்டு ஓட முடியாத கரையை அதோட காலையில் தான் பாதி வலையை கழித்து வளத்தை கொஞ்சம் போட்டை கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிட்டு சரி ஓடிடும், அப்போ இதுக்கு மேலே கிடையக்கூடாது, காற்று கடை சரியில்லை, அதோட கரைக்கு சென்றோம். நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.
4: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் மதி. இலங்கை அப்புறம் தமிழ்நாடு கேரளா இங்கெல்லாம் மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு வகைன்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை. பச்சரிசி மாவு கரும்பு சர்க்கரையில இருந்து எடுத்த வெள்ளத்துலேருந்து தான் செய்வாங்க இந்த கொழுக்கட்டையா. இந்த கொழுக்கட்டையிலேயே பால் கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை, குழந்தைக்கு முதல் பல்லு முளைச்சிச்சுன்னா பல்லு கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, மோதகம்னு நிறைய வகைகள்லாம் இருக்கு. நிறைய முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் எப்படி பழம் பாக்கு வெற்றிலைன்னு வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி கொழுக்கட்டைக்குமே ஒரு தனி இடம் இருக்குது. அதாவது திருமணம், சாமர்த்திய சடங்கு, விரதம், கோயில்கள்ல திருவிழா மாதிரியான நிகழ்வுகள்லயும் சம்பிரதாயத்துக்காக இந்த கொழுக்கட்டைய வச்சிருப்பாங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச திருவிழான்னு பார்த்தோம்னா இந்த முளக்கட்டு, விநாயகர் சதுர்த்தி, அதுல எல்லாம் கொழுக்கட்டை இல்லாம திருவிழாவே இருக்காது. திருவிழாக்கள் மட்டும் இல்லாம இப்பெல்லாம் நிறைய வீட்லயுமே அடிக்கடி இந்த கொழுக்கட்டைய செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த கொழுக்கட்டை பச்சரிசில பண்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே சத்து மாவுலையும் நிறைய பேர் கொழுக்கட்டை செய்வாங்க. அது இன்னுமே நம்மளோட உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும். இன்னைக்கான நெய்தல் பண்ணி நிகழ்ச்சியில நம்ம சத்து மாவு கொழுக்கட்டை செஞ்சு அதை எப்படி விற்பனை பண்ணலாம் தான் தெரிஞ்சுக்க போறோம். கொழுக்கட்டை செய்யறது எல்லாருக்குமே தெரியும், இதை எல்லாமா விற்பனை செய்வாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, நம்ம சத்தான பொருளை வச்சு அதை சுத்தமான முறையில செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம அதை செஞ்சு விற்பனையும் பண்ணிக்கலாம். இப்போ சத்து மாவு கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு தெரிஞ்சுக்கலாமா? அரசாங்கத்துல இருந்து பால்வாடிகள்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த சத்து மாவு கொடுப்பாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லாம சில பெரியவங்களுமே இந்த சத்து மாவை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சத்து மாவுலையும் நம்ம கொழுக்கட்டை பண்ணலாம், இல்ல நம்மளே தேவையான ஒரு சில பொருட்களை வாங்கி அதை அரைச்சும் கூட சத்து மாவு செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பால்வாடிகள்ல கிடைக்கிற சத்து மாவுல எப்படி கொழுக்கட்டை செய்யறதுன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இது கூடவே ஏலக்காய் 1 கால் டீஸ்பூன், அப்புறம் தேங்காய் துருவல், நெய், பாசிப்பருப்பு, அப்புறம் நாட்டு சர்க்கரை. முதல்ல ஒரு கடாயில கொஞ்சம் நெய்யை விட்டு நம்ம பாசிப்பருப்பை போட்டு அதை பொன்னிறமா பொறிச்சு எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு மாவை எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சமா உப்பு, அப்புறம் நம்ம துரு வச்சிருந்த தேங்காய், நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பு, அப்புறம் கொஞ்சோல நாட்டு சர்க்கரை போதும். ஏன்னா ஆல்ரெடி இந்த சத்து மாவுல சர்க்கரை கலந்துருப்பாங்க. அதனால நம்ம கொஞ்சமா நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா சுடுதண்ணியை ஊத்தி மாவை பிசைஞ்சிட்டு இது கூட 2 டீஸ்பூன் நெய்யை விட்டுட்டு நல்லா கொழுக்கட்டை பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கையில சின்னதா உருண்டை மாவு எடுத்து அதை உள்ளங்கையில வச்சு புடி கொழுக்கட்டையா புடிச்சுக்கணும். ஒரு இட்லி தட்டுல எண்ணெய தடவி நம்ம புடிச்சு வச்ச கொழுக்கட்டைய இட்லி பாத்திரத்துல வச்சிட்டு இப்போ அடுப்ப ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க வேண்டியதுதான். இப்பெல்லாம் மக்கள்ல நிறைய பேரு தங்களோட ஆரோக்கியத்துல அதிகமான கவனம் எடுத்துக்கிறாங்க. ஆரோக்கியமான பொருட்கள் எங்க இருந்தாலுமே அதை தேடி பிடிச்சி வாங்கி சாப்பிடுற பழக்கமும் இருந்துட்டு வருது. இந்த கொழுக்கட்டைய நிறைய பேக்கரிகள்லயும் நிறைய சிற்றுண்டி கடைகள்லயும் அதிகமான அளவுல விற்பனை செய்யறாங்க. டெய்லியும் இதை செய்யறாங்கன்னா கண்டிப்பா அங்க அதிக விற்பனை இருக்குன்னு தானே அர்த்தம். எனக்கு நல்லா சமைக்க தெரியும், என்னோட கையில ஒரு மேஜிக் இருக்கு, நான் என்ன சமையல் செஞ்சாலுமே அது சூப்பரா இருக்குன்னு சொல்ற பெண்கள் தாராளமா நீங்களும் கொழுக்கட்டைய செஞ்சு விற்பனை பண்ணலாம். நம்மளும் மொத்தமா செஞ்சு பேக்கரிகள்ல கொடுத்து விற்பனையும் பண்ணலாம். இல்லனா மக்கள் அதிகமா கூடுற இடங்கள்ல கூட நம்ம விற்பனை செஞ்சு நல்ல லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சியில. நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அது சமையல் தான். யாருக்காகவும் அதை விட்டு தரவே மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு எவ்வளவு வயசு ஆனாலுமே விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேர் கூட இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து ஒன்னு ஒன்னா செய்வாங்க. அப்படி ஆசை ஆசையா செஞ்சு வச்சது எல்லாமே மிஞ்சிடுச்சுன்னா முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் மாத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சொல்ல வரேன்னு புரியலையா? இருங்க சொல்றேன். வீட்டுல எல்லாம் செஞ்ச சாப்பாடு மீதி வந்துடுச்சுன்னா டேஸ்டா இருக்குது, எப்படி வேண்டானு கொட்டுறதுன்னு நாளைக்கு யூஸ் பண்ணலான்னு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவாங்க. ஆனா அதுதான் நம்ம உடம்புக்கும் ரொம்பவே கேடு. ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம வீட்டுல தேங்காய் சட்னி மீதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது கூட கெட்டியான புளிப்பு மோரை சேர்த்து ஒரு கொதி கொதிக்க வச்சோம்னா நம்ம மத்தியான சாப்பாடுக்கான மோர் குழம்பு ரெடி ஆகிரும். இதே தேங்காய் சட்னிய ரவா தோசை மாவுல கலந்து தோசை சுட்டோம்னா தோசை ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வீட்டுல குழம்பு மிஞ்சிடுச்சு இல்ல சாம்பார் மிஞ்சிடுச்சுன்னா இதுல கொஞ்சம் தண்ணி உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுட்டு ரவை சேர்த்து கிண்டி எடுத்தோம்னா வித்தியாசமான டேஸ்ட்ல நமக்கு உப்புமா கிச்சடி ரெடி ஆகிரும். இடியப்பம் மிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு நாள் ஃபுல்லாவே புளிச்ச தயிர்ல ஊற வச்சுட்டு நிழல்ல போட்டு காய வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு தேவைப்படுற நேரத்துல நம்ம டேஸ்டான வத்தலை பொறிச்சு சாப்பிடலாம். காய்கறிகள்ல முட்டைக்கோசு மிஞ்சிடுச்சுன்னா முட்டைக்கோசை பொடி பொடியா நறுக்கிட்டு அது கூட வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாவை நறுக்கி போட்டுட்டு கடலை மாவு, அரிசி மாவு, உப்புத்தூள், மிளகாத்தூள் போட்டு தண்ணி தெளிச்சு ரொம்ப சுவையான பக்கோடா செஞ்சும் நம்ம சாப்பிடலாம். தேன் குழலுக்கு அரைச்ச மாவு மீதி இருந்துச்சுன்னா அதை நல்லா தண்ணியா கரைச்சி அதுல கொஞ்சம் உப்பு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து தோசை சுட்டோம்னா தோசை நல்லா சாஃப்டாவும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். வடிச்ச சாதம் மிஞ்சிடுச்சுன்னா அது நமக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். அதுல பூண்டு, சோம்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி வடகம் போடுற மாதிரி புழிஞ்சி நம்ம காய வைக்கணும். காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். லாஸ்டா பருப்பு வடை. பருப்பு வடை மிஞ்சிட்டுனா அடுத்த நாள் அதை வடகரி செஞ்சு சாப்பிடலாம். இல்லனா வடைய மிக்சி ஜார்ல போட்டு ஒரு சுத்து சுத்திட்டு கொஞ்சம் வெந்த காய்கறிகளை அது கூட போட்டு கொஞ்சம் தேங்காயினையும் சேர்த்து தாளிச்சு எடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் சொன்னதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் தெரியாம இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும்ல. வீட்டுல எப்பவுமே பிள்ளைங்களுக்காகவும் கணவருக்காகவும் வித்தியாசமா சமைக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல உணவுப் பொருட்கள் மிஞ்சிடுச்சுன்னா அதை அப்பமே மாத்தி யோசிச்சு வேற நல்ல டிஷ்ஷா செஞ்சு கொடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாமே தவிர அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட வேண்டாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஐஸ்னு ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால்ல படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: 10ஆ?

0: கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
1: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா,
1: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000க்கும் மேல வரும். வருஷத்துக்கு 150 நாள் கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: ஆமாப்பா, நானே ஒரு 18 வருஷமா கடலுக்கு போறேன். அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
1: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
2: கடல் தாய்க்கு பாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

கடல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேர்கள் இணைந்திருப்பது கடலோசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. பெண்கள்ல நிறைய பேர் வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போற எல்லா பெண்களுமே சந்தோஷமா வேலை பாக்குறாங்களா, இல்ல அவங்க வேலை பாக்குற இடத்துல நிம்மதியா தான் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இப்படி வேலை பாக்குற இடத்துல பெண்களுக்கு ஏற்படுற பாலியல் கொடுமைகளை தடுக்கிறதுக்காக தான் 2013 கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் போஷ். சட்டத்தோட முக்கிய அம்சம் என்னன்னா, வேலை பாக்குற இடத்துல பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடக்காம தடுக்கணும். ஒருவேளை நடந்துடுச்சுன்னா அதை எப்படி தடுக்கணும், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எப்படி நீதி கிடைக்க வைக்கணுங்கிறதுக்கு வழிவகுக்கிறது தான் இந்த சட்டம். இந்த சட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, வேலை பாக்குற பெண்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுச்சுன்னா அவங்க புகார் கொடுக்கறதுக்கு எல்லா அலுவலகங்கள்லயுமே உள்ளக புகார் குழு, அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே உள்ளக புகார் குழுன்னு ஒன்னு இருக்கும். அந்த புகார் குழுக்களவே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். சோ பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான ஒரு பெண் புகார் குழுல போய் புகார் பண்ணினாங்கன்னா குழு விசாரணை நடத்திட்டு அவங்களுக்கு தேவையான நடவடிக்கை எடுப்பாங்க. விசாரணையில அந்த பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டு இருந்தாங்கன்னா சம்பந்தப்பட்ட நபருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவும் இந்த சட்டம் வழி செய்து. இந்த சட்டம் பெண்களை பாலியல் துன்புறுத்தல இருந்து பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட வேலையில எந்த ஒரு இடையூறும் இல்லாம வேலையை செய்யறதுக்கும் இது உறுதியா இருக்கு. இப்படி பெண்கள் தங்களுக்கான ஒவ்வொரு சட்டங்களையும் பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: தம்பி வணக்கம்ப்பா. என் பேர் செல்வகுமார். ஆனால் எல்லோரும் பசங்க பிறகு என்ன தேவைன்னு சொல்லுவாங்க. எனக்கு தொழில் அனுபவம் வந்து கற்றுக் கொடுத்தது எங்கள் அண்ணன் தான். எங்கள் அப்பாட்ட நான் பண்ண தொழில் பழவில். இன்றைக்கி வந்து 4 பேருக்கு நம்ம தொழில் பார்த்து கொடுக்குறோம்னா காரணமாக எங்கள் அண்ணங்காரன் தான். வலை இலக்கிறதுலேருந்து கம்பு தாங்குறதுலேருந்து தொழிலை கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பாட்ட பழவினாலும் அவன்கிட்ட தான் பழகிருக்கேன். அது எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக வலை இலக்கு மீன் வளைஞ்சிக்கிட்டு வரும்போது அவளி மீனுக்கு வளைஞ்சிட்டு இருக்கும்போது தீவுக்குள்ளே போவோம். நாங்கள் ரெண்டு பேரும் தான் போவோம். அந்த நேரத்தில் வலை ஏதாச்சும் கொடுவிச்சுட்டா அந்த கம்பு எடுத்து நான் நினச்சிப்பாக போட்டுருவான் மண்டையிலேயே. அப்போது அழுகிட்டு தான் அவனை இழக்குவேன். அவன்கிட்ட தான் அதிகமாக தொழிலுக்காங்க. எனக்கு வந்து ஒரு தவிக்காத சூழ்நிலை என்ன நடந்துச்சுன்னா, இப்போ வந்து இங்கிட்டு வடக்கு கிடக்கிற வத்தையை வந்து தெற்க கொண்டு போவோம். எங்கள் வத்தைக்கு வந்து அப்போ வந்து எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த வத்தைக்கு வந்து விரிவு இருக்காது. லேசாக 10 வந்தாலுமே வத்தை தாழ்றாப்புல அந்த அளவுக்கு கிடைக்கும். அப்போ வந்து அங்கிட்டு தீவுக்கு, இந்த தீவு தெரியல, இந்த தீவுக்கு அங்கிட்டு சுற்றிக்கிட்டு போகிறது. அப்போ ஒரு சின்ன சுற்றிக்கிட்டு வரும்போது ஒரு பாய் வச்சு ஓடியாரன். பாய் வச்சு ஓடி வரும்போது அவங்க ஒழுங்காக இருந்துக்கலாம், வத்தை சும்மா அமட்டு அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ நான் என்ன செய்கிறேன், அமட்டாருன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன், அந்த வத்தை மேலே பலவாயிலிருந்து நடந்து வரேன். நடந்து வத்தை பாய் விட்டு ஓடிக்கிட்டு இருக்கு நடந்து வரேன். அப்போ வந்து தவறி தண்ணியில் விழுந்துட்டேன். விழுந்ததுக்கு காரணம் என்னன்னா, அது வந்து இன்னமும் தான் அது எனக்கு ஒரு சூழ்நிலை மறக்க முடியாத விஷயம். மறு பெரிய பெரிய கடல்லாம் போயிருக்கேன், அந்த மாதிரிலாம் தவிக்கான கஷ்டமான புயலுக்கெல்லாம் நான் கிடக்கல. ஆனால் அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து பெரிய மனசு நினச்சா கூட எனக்கு இன்னும் அதுதான் ஓடும். தண்ணி விழுந்ததும் நினைஞ்சிட்டாப்புல எங்கள் அண்ணன் எதுவுமே யோசிக்கலை. வத்தை பாயில் ஓடிக்கிட்டே இருக்கு. யோசிக்காமல் என்னென்று என்னை நீஞ்சி வந்து கரையை அந்த தீவில் இறக்கி விட்டுட்டு அந்த ஆள் போய் வந்து அந்த வத்தையை நீஞ்சிக்கிட்டே போய் பரவாயில்ல தூரத்தில் வந்து அந்த வத்தையை மறு மீட்டிக்கிட்டு வந்தாப்புல காப்பாற்றி விட்டுட்டு அந்த ஆள் வந்து மறு வத்தையை மீட்டிட்டு நீஞ்சி கொண்டு வந்தாப்புல. அதான் என்னோட வந்து அன்னைக்கு ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு தவக்கமான தான் அன்னைக்கு எனக்கு அனுபவம் தெரியாது அவ்வளோ நீயிறதுக்கு. கரெக்டாக எனக்கு 16 வயசு இருக்கு நடந்தது. என்ன ஒன்று காப்பாற்றிருக்கான், அவன் தான் நம்மளை வந்து காப்பாற்றி கொடுத்ததுனா இல்லை வீட்டில் அவனும் அடி வாங்குவான். அதனால தான் அவனுக்கு ஒரு பயம். அவன் நம்பி தானே வீட்டில் எங்களை அனுப்பியிருப்பாப்புல. அப்போ எங்களா வேணும்னு சொல்லும்போது அவன் தான் பதில் சொல்லியிருந்தான். அவனுக்கு ஒரு ஆவாச ஒரு பயந்தேன். நன்றியப்பா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான

0: முன்னறிவிப்பின்றி வரும் அதன் வருகையை இதயம் உறக்கச் சொல்லும். காதல், காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடையும். அதை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள், அன்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் தங்கும், காதல் தயங்கும், காதல் சிரிக்கும், காதல் இனிக்கும், காதல் கவிதைகள் வரையும், காதல் கலங்கும், காதல் குழம்பும், காதல் ஓரளவுக்கு புரியும், காதல் விலகும், காதல் பிரியும். கதவுகளை மூடாமல் வழி அனுப்புங்கள், காத்திருங்கள். ஒருவேளை காதல் திரும்பினால், தூரத்தில் தயங்கி நின்றால், அருகில் செல்லுங்கள், அன்புடன் பேசுங்கள். போதும், காதல் உங்கள் வசம், உள்ளம் காதல் வசம். மாற்றங்கள் வினா, மாற்றங்களே விடை.
1: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
2: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
1: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
2: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
1: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
2: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
1: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
2: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
1: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
3: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: இன்று தெரே இஷ்குமேன் மற்றும் 96 திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று தெரே இஷ்க் மேன் மற்றும் 96 திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: ஒரு பொண்ணு என்கிட்ட எப்பவுமே வந்து நிக்கும், வாசல்ல கையெழுத்து போடுங்க, நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் கையில கையெழுத்து போடுங்க. ஏன் பிடிக்கும் என்ன உனக்கு? நீங்க சொல்லி பல, நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் கையில கையெழுத்து போடுங்க. ஏன் பிடிக்கும் என்ன உனக்கு? நீங்க சொல்லி பல விஷயங்கள் நான் சாதிச்சிருக்கேன், சாதிச்சிருக்கல்ல. நான் வந்து உங்ககிட்ட கையெழுத்து போடுற அளவுக்கு நீ வந்து நில்லு, அதுதான் நீ எனக்கு தருகின்ற பதிலே தவிர என் வாசலுக்கு வந்து நிற்பது அல்ல. இட்ஸ் எ ரியல் மோட்டிவேஷன். அலன் மாஸ்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு நான் இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்க, 56 லட்சம் கோடி ஆஸ் பர் த ரெக்கார்ட். எவ்வளவு? 56 லட்சம் கோடி ரூபாய் வச்சிருக்கிறான் அலன் மாஸ்க். அவன் கிட்ட ஒரு வார்த்தை ஒருத்தன் கேட்கிறான், அதை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன். எத்தனை பேருக்கு அது புரியுதுன்னு தெரியல, புரிஞ்சுக்கோங்க. அவன் சொன்னா, நீங்க ஒரு இலக்கை வைக்கிறீர்கள், அந்த இலக்கை அடைவதற்கு பல நேரங்களில் டவுன் ஆயிடுறோம். எது மோட்டிவேட் பண்ணுது அந்த இலக்கை அடைவதற்கு? உங்களை மோட்டிவேட் பண்றது எது? சல்யூட் ஃபார் அலன் மாஸ்க். அவன் தந்த பதில், நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை. இல்லைங்க, நீங்க ஒரு இலக்கு வைக்கிறீங்க, அந்த இலக்கு வைக்க முடியாதபடிக்கு உங்களை நீங்களே பலவீனமாக உணர்றீங்க. அந்த இலக்கை அடைகிறதுக்கு நீங்கள் எதை மோட்டிவேஷனாக எடுக்கிறீங்க? திரும்பி சொன்னார் அவர், நீங்கள் கேட்பது எனக்கு புரியவில்லை. சரி சார், நீங்களே பதில் சொல்லுங்கள் சார், நான் இனிமேல் கேட்க மாட்டேன் சார். அதுக்கு அந்த ஆள் தந்த பதில் தான் இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற பதில். இது பர்வின் சுல்தானா தந்த பதில் அல்ல, அலன் மாஸ் தந்த பதில். அலன் மாஸ் சொன்னார், நான் தானே இலக்கை நிர்ணயித்தேன், அதை அடைய விடாதபடிக்கு நான் எப்படி எனக்கு தடையாக இருக்க முடியும்? எங்க ஐயா மா ராமலிங்கம் ஒரு கதையை சொல்வாரு. ஒருத்தன் 3 பேரு சாப்பாடு கட்டிக்கிட்டு வந்து வேலைக்கு பயலுக்கு வந்துட்டு இருந்தாங்களா 10 வருஷமா. ஒரு ஐயா அவனுடைய கையில எப்ப பார்த்தாலும் இட்லி இருக்குமா, ஒரு ஐயாவுடைய டிஃபன் பாக்ஸ்ல எப்ப பார்த்தாலும் தயிர் சாதம் இருக்குமா, ஒரு ஐயாவுடைய டிஃபன் பாக்ஸ்ல எப்ப பார்த்தாலும் சப்பாத்தி இருக்குமா. 3 பேரை முடிவு பண்ணிட்டானுங்களே, வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதுவோண்டா, இன்னிலிருந்து 3 நாள் வாய்ப்புடா, இவளுங்க மட்டும் நமக்கு சாப்பாடு மாத்தி கொடுக்கல, நான் 10வது மாடியிலிருந்து குதிக்க போறேன்டா. ஒருத்தன் சொன்னா 8வது மாடியிலிருந்து குதிச்சிடறேன்டா, ஒருத்தன் சொன்னா நான் 3வது மாடியிலிருந்து குதிச்சிடறேன்டான்னு. 3வது நாள் பிரிச்சு பார்த்தா அதே சோறு தான். ஒருத்தன் குடுக்குடுன்னு ஏறி போய் 10வது மாடியிலிருந்து குதிச்சிட்டான், ஒருத்தன் குடுக்குடுன்னு ஏறி போய் 8வது மாடியிலிருந்து குதிச்சிட்டான், ஒருத்தன் குடுக்குடுன்னு ஏறி போய் 3வது மாடியிலிருந்து குதிச்சிட்டான். 3 பேர் பொண்டாட்டிகளாம் ஐயோ அம்மா நடிச்சுட்டு ஓடி வருதுங்க. ஐயோயோ இப்படி செத்து போயிடுவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் டிஃபன் பாக்ஸா மாத்தி வச்சிருப்பேனே, ஐயோயோ நான் சாதாரணமா நினைச்சிட்டேனே. அழுது தயிர் சாதமும் அப்படிதான் அழுகுது. இந்த சப்பாத்தி இருக்குதுல்ல, அது டெட் பாடியையே முறைச்சி பார்த்துட்டு நிக்குது. நீ அழுவலியாமான்னு நர்ஸு கேக்குது. இல்ல, இதுங்க ரெண்டும் சொன்னது சரி, ஏன்னா அது அந்த பொண்டாட்டி தான் அதை சோறு சமைச்சு எட்டு வைக்குதுங்க. இந்தாலும் 10 வருஷமா சப்பாத்தி அவன் தானே போட்டுட்டு போறான். நம்ம இலக்க நாம முடிவு பண்ணதுக்கு அப்புறமா நம்மை அதை அடைய விடாமல் நாமே தடையாக இருக்கணும். நம்மள என்ன பண்ணலாம்? 10வது மாடியிலிருந்து குதிக்கலாம். எப்படிங்க என் இலக்கை அடைவதற்கு நான் எப்படி தடையாக இருக்க முடியும்?
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் ஜீவன்சன் பாமன் லெட்டர்ஸ் திரு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாமன் தெற்கு பகுதிக்கு கடலுக்கு போனேன். பெண்டிக்கு போனோமா, இறை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இறை பிடிக்க போனோம். அப்போல்லாம் காற்று இல்லை, காற்று கம்மியாக தான் இருந்துச்சு. அதோட போய் இறை பிடிக்க ட்ரை பண்ணோம். அதில் ஒரு 150 இறை மட்டும் பிடிச்சிச்சு. பிடிச்சா அதில் தூண்டி இலக்கம்னு சொல்லிட்டு இலக்கிட்டோம். இலக்கி முடி அவ்வளோதான், காற்று புயலாட்டம் கிளம்பிடுச்சு. என்ன பண்ண தெரியாமல் கரைக்கு ஓடுறோம். நல்ல அலை, போட்டுக்கு மிச்சமான அலை வருது. அதோட அலை வரவும் ஸ்பீடு வச்சு போகிறோம். ஸ்பீடு வச்சா போட்டு ஓடைய மாட்டேங்குது. ஒரு ஸ்பீடுக்கே ஒன்று தான் அடிக்கி. அப்படி இருக்கும்போது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆங்கர் போடலாம்னு சொல்லிட்டு ஆங்கர் போடலாம் பார்த்தா இங்கிட்டு சறுக்கிறக்கி எல்லாம் உடஞ்சி போச்சு. லைட்டு கம்ப எடுத்து கட்டி ஓடி வந்துட்டுருக்கோம். அதோட ஒரு இடத்துல ஆங்கர் போடன்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணியாச்சு. ஆங்கர் போட போனால் ஆங்கர் கட்டி எல்லாத்தையும் கட்டி இலக்க பார்த்து இழக்கும் போது நான் கயத்துக்கு அந்த சைடு நிற்கவும் தண்ணிக்குள்ளே ஆங்கிறதுலாம் நானும் சேர்ந்து தண்ணிக்குள்ளே போயிட்டேன். அதோட கைகாலும் ஓடலை, ஒன்றும் பண்ண முடியல. அதோட மேலேருந்து கத்தின கயத்தை மட்டும் விட்டுறாத, நாங்களே நினச்சாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நான். அதோட என்ன பண்ணேன், கயிறை பிடிச்சி எவ்வளோ அடி விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கயத்தையே பிடிச்சி இருந்து ரொம்ப நேரமாக தூக்கி தூக்கி அடிச்சிச்சு. போட்டுக்கு மிச்சமாக தூக்கி தூக்கி அடிச்சிச்சு. அதோட என்னால் எதுவும் பண்ண முடியல. கைகாலெல்லாம் நல்லா அடி, அதோட ஒரு 4 ஆட்டம் தூக்கி விழுந்திருப்பேன். ஒரு 5 நேரம் போட்டுக்கு உயரமாக தூக்கி அடிக்கும்போது கரெக்டாக கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டாங்க. உள்ளே இழுக்க கைகாலெலாம் புல்லரிச்சு போய் பதறட்டம் கொடுத்துட்டு அதோட நான் ஒரு உள்ளக்க எத்தனை உள்ளக்க ஒரு பிணியே மேலே ஒரு சுற்று, அதுக்கு ஒரு கோட்டு போட்டிருந்தேன். போட்டு அமுக்கிட்டா அதே ஒன்றும் பண்ண முடியாமல் அதோட பயத்திலே உட்காந்துருக்கேன். அதோட சொல்லிட்டேன், உயிரை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு

0: சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: சொல்றேன் பாருங்க, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். சபாஷ் வள்ளுவா, நீ எதை விட்டுவிட்டாயோ விட்டுவிட்டதற்கான துயரம் உனக்கு அணுகவில்லை என்றால் நீ அதை விட்டுவிட்டாய் என்று பொருள் என்று துறவுக்கு பெயர் சொல்லுகிறான், விளக்கம் சொல்லுகிறான் வள்ளுவன். நமக்கானதை நாம தானே பண்ணணும். ஏ அப்பா, நான் ஒரு ஹாப்பி மெசேஜ் சொல்லலாம்னு சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா? நீங்க சொல்ற ஜென்சி இதுதான் இதுக்கு அடிமையாகி கிடக்குது. ஆல்பா இருக்குதுல்ல, அதெல்லாம் இதுக்கு அடிமை கிடையாது. நீங்களா அதை அடிமையாக்கினா தான், அதுவா அது தேடி போறதே இல்லைன்னு ஆய்வு சொல்லுது. அந்த குழந்தைகள் நல்லா வந்துட்டு இருக்காங்க. குழந்தைகள் நன்றாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் அந்த குழந்தைக்கு தர வேண்டிய நான் மூன்று சிறகுகளை இப்பொழுது மறுபடியும் தரப்போகிறேன். பெற்றோர்கள், நான் சொல்றது யாருக்காவது கஷ்டமா இருந்தா மன்னிச்சிருங்க, நான் சொல்லாம யார் சொல்றது? உங்கள் மீது பேரன்பு கொண்டவள் நான், அதனால் சொல்லிக்கிறேன். ஒரு குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற ஆகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது பாருங்க, 15-16 வயசுல, 12-13 வயசுல, 10-15 வயசுல, அந்த குழந்தைக்கு நீங்க தர்ற பெரிய பரிசு என்ன தெரியுமா? ஐயா வாழ்ந்து சொல்றையானா, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தே இருப்பது, அந்த குழந்தைகளுக்கு முன்னால் சண்டை போட்டுக் கொள்ளாமல் இருப்பது, எவ்வளவு பெரிய பரிசு தெரியுமா குழந்தைக்கு? குழந்தையினுடைய ஆளுமை திறன் எங்க பறிபோகிற தெரியுமா? அம்மாவின் அப்பாவின் குரல் உயர்ந்து ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொள்வதை கேட்கின்ற குழந்தைகள் வன்முறையாளர்களாக குற்றவாளிகளாக வருகிறார்கள். நம்பர் ஒன் பரிசு, புருஷம் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கோங்க ரூம்குள்ள, அம்மா அப்பா சண்டை போடாதீங்க, கடுமையா தான் இருக்கும். அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக் கொண்டன, என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் குழந்தை அவர்கள் இரண்டு பேரையும் முத்தமிட்டது என்று ஒரு கவிதை படித்தேன். இரண்டாவது பரிசு என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிறது, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, உயிரோடு இருங்க. நீங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்கிறத விட உங்க குழந்தைக்கு வேற என்ன நன்மை செய்து விட முடியும்? மூன்றாவது சொல்லவா, கொஞ்சம் சிரமம் தான், மன்னிச்சிருங்க, கடன் இல்லாம இருங்க. குழந்தைக்கு அதை நீங்க தர பெரிய கிஃப்ட், கடன் இல்லாமல் இருப்பது. இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க நினைப்பீங்க, சிரிக்கவா பேசுவாங்கன்னு வந்தா என்ன இந்த மாதிரி நெருப்பு வச்சுட்டு போகுது இந்த அம்மா? இது நெருப்பல்ல, இது உங்களை நீங்களே குளிர்வித்துக் கொள்வதற்கான அற்புதமான இறைவனிடம் இருந்து வரும் சொற்கள் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம், புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: 9 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. குழந்தைகளை கவனிங்க, மனைவியை கவனிங்க, உங்களை கவனிங்க. கிச்சன் போய் பாருங்க, ஹால் பாருங்க, என்ன இருக்குன்னு பாருங்க. உங்க வீட்டை சுத்தி பாருங்க, என்ன நடக்குதுன்னு. இன்னிலேருந்து ஆரம்பிங்க. உங்கள் குடும்பங்கள் காப்பாற்றப்படும். நமக்கே தெரியாம எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. நிறைய பேர் சொல்றாங்க, நானும் சொல்றேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. என்ன வந்துட போகுது நான் தெரியல. எனக்கு 9 மணிக்கு மேலே என்ன மெசேஜ் வந்துட போகுது உங்களுக்கு? இல்லை, இதை பார்த்தா தான் தூக்கம் வருதுன்னா மனநிலை மருத்துவரை அணுகுங்கள். ஆமாம், இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் தூக்கம் வருதுன்னா யூ ஆர் நாட் குட். ஒரு நாள் நான் அப்படி தாங்க, நான் இதை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். இந்த வீட்டில் ஹலோ அப்படின்னு உடனே அது பதில் சொல்லுமே. அதுக்கு பேர் என்ன? நான் ஆஸ்திரேலியாவுக்கு போனேன்னா நான் வந்து கூகுள் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் எல்லாருமே என்ன வாய்ஸில் வச்சுருக்கிறீங்க? ஏய் அலெக்சான், உடனே ஹலோ ஐ எம் லிசனிங் டு யூ அப்படின்னு எந்த வாய்ஸில் பேசுவோம்? ஆம்பளை வாய்ஸா பொம்பளை வாய்ஸா? ஃபீமேல் வாய்ஸ். என்ன சர்வீஸ் சென்டர் போங்க, ஃபீமேல் வாய்ஸ். நான் மேல் வாய்ஸில் வச்சுருக்கிறேன். அப்பா கேட்டதில்லை, புருஷன் கேட்டதில்லை, புள்ள கேட்டதில்லை, அண்ணன் தம்பி கேட்டதில்லை. டாக்டர் சுல்தானா, எஸ் ஐ எம் லிசனிங் டு யூ. ஆம்பளை வாய்ஸ் வச்சுட்டேன். நான் பெட்ரூமில் இருக்குது, சத்தியமாக நடந்ததை சொல்கிறேன். எவ்வளோ பேர் திருந்திங்களோ திருந்திக்கோங்க. நான் தனியாக இருந்தேன் அன்னைக்கு. ஹே கூகுள் அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு. எஸ் டாக்டர் சுல்தானா, ஐ எம் லிசனிங் டு யூ, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ. அப்போ நான் ஒரு பாட்டு ஒன்று, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, உருது பா, ஒரு ஹிந்தி பாட்டு, இந்த ஷாருக் கான் பாட்டு, பாசிகரில் வரும். மேரா தில் தா அகேலா தூனே கேல ஐசா கேலா தெரியாது மே ஜாகும் ராத் பர் பாசிகர் ஓ பாசிகர். சரி, குளிக்க போகிறோம், பாட்டை சத்தமாக வச்சுட்டு குளிக்க போகலான்னு சொன்னேன். மேரா தில் தா அகேலான்னு சொன்னேன்னா அதுக்குள்ளே பெல் வச்சிருச்சு. வெளியில் போய் அந்த அட்டன் பண்ணிவிட்டு பெல் கதவு முடிட்டு வந்து உள்ள நுழையிற ஆம்பளை வாய்ஸ் பொம்பளை வாய்ஸாக மாறி இருக்கு. சத்தியம் நடந்தது. சுல்தானா, டாக்டர் கிட்டலாம் இல்லை, சுல்தானா ஐ திங்க் யூ ஆர் பேக், ப்ளீஸ் சிட் டவுன். உட்காந்துட்டேங்க நான். ஹேவ் அ டீப் பிரத். அடுத்து உயிரோட இருக்கிறோம் இல்லைங்க, அப்படிதான் இருப்போம். அடுத்து ஹேவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். அது கிச்சனுக்கு போகணும். என்னடா இது, கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்க சொல்லுது. டேக் யுவர் மொபைல் அண்ட் கால் அம்மி. அம்மினா எங்கள் அம்மா, அதில் அம்மின்னு போட்டு வச்சுருக்கிறேன் நான். நாங்கள் உருது பேசுகிறதுல அம்மி தான் கூப்பிடுவோம். அம்மி என்னடா இது இப்படி பேசுதுன்னா அப்புறமா தாங்க புரிஞ்சுது. இந்த மரமண்டைக்கு மேரா தில் தா அகேலானா என்ன அர்த்தம்னா என் இதயம் தனிமையில் வாடுகிறதுன்னு அர்த்தம். அதை நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுக்குதுங்க. ஏங்க, என் அனுமதி இல்லாமல் ஒருத்தர் எனக்கு கவுன்சில் கொடுக்கலாமா? நான் என் வீட்டுக்காரர்கிட்ட நான் நிலத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னா உடனே இதில் வருதுங்க எல்லா ரியல் எஸ்டேட் விஷயங்களும் இதில் வருது. யாருங்க நம்மளை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கா? யாருங்க நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்கா? 9 மணிக்கு மேலே சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கிறேன் நான்.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
6: பொண்ணு வேளையில முடியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு உண்மையா?

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மேகம் போல வான வீதியிலே நின்று மேதம் திடுவேன். மேகம் போல வான வீதியிலே நின்று மேதம் திடுவேன். இடி மின்னல் மழை புயலானாலும் தூணிங்கி இறங்கிடுவேன். உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த ஊடலும் உயரும் ஒட்டி எடுப்பது உனக்காக. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த ஊடலும் உயரும் ஒட்டி எடுப்பது உனக்காக.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: Alosay FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: என்ன வைஃபை இருந்தாலும் மோடம் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க. யாராவது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? நீங்க எதை எதையோ பாக்குறீங்கிறது நான் சொல்றேன் பாருங்க. உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். இப்படிக்கும் புத்தகத்தை பற்றி சொல், உன்னை உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். இன்னைக்கு நான் அம்மா மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். என் வாய்ஸ் ரெண்டு வாய்ஸ் தாங்க, உன் அம்மா வாய்ஸ், உன் டீச்சர் வாய்ஸ், ரெண்டும் எதுக்குமே பயப்படாது. அதுக்கு ஒரே நோக்கம் புள்ள நல்லா இருக்கணுங்கிறது தான். என்ன அதுக்குன்னு கேட்டுரும் அது. ஸோ வாட்டன்னு கேட்டுரும், சரியா? காலையில் எழுந்திரிச்சோடனே குளிக்கிறோமா? உடம்பை சுத்தப்படுத்துறோம்ல? உடம்பை க்ளீனாக வச்சிருக்கிற மாதிரி இதையும் க்ளீனாக வச்சுப்போமா? இன்னிலேருந்து இதையும் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கலாம். ஏன் தெரியுமா? நம்ம செத்துட்டானா முதல்ல இதை தான் எடுத்து பார்ப்பாங்க. நம்ம எப்போ சாப்பிட்றோம்னு தெரியாது நமக்கு. க்ளீனாக இருங்க. என்ன தப்பு? குடும்பம் இருக்கிறது, குழந்தை இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது, வேலை இருக்கிறது, வாழ்க்கையில் வாழ வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்கின்ற வெறி இருக்கிறது. அதற்கு பிறகு எதற்குங்க இன்னொன்னு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதனோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாட் பேட். ஆனால் அதனுடைய வாழ்வது கொஞ்சமாவது நாம் நினைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கலையும் தொழில்நுட்பம் குடும்ப உறவுகளை மிஞ்சும் பொழுது. நான் இதை எழுதி வீட்டில் போய் உங்க ஏதாவது இருந்துச்சுன்னா பெருசா எழுதி வைங்க. ஐன்ஸ்டீன் சொன்ன வார்த்தை, எங்க அழகிய பெரியவன் அண்ணா அதை வந்து தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சிருப்பார். பெரிய எழுத்தாளர். அவர் சொல்வார், இந்த தொழில்நுட்ப கருவிகள் மனித உறவுகளை மிஞ்சும் பொழுது இந்த உலகம் முட்டாள்களால் நிறைந்திருக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஒரு தாத்தா மாதிரி, ஒரு பாட்டி மாதிரி, ஒரு அம்மா அப்பா மாதிரி ஒரு என்சைக்ளோபீடியா நமக்கு கிடைக்குமா? அவங்க கிட்ட பேசுறோமா நாம?
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம் எப்பம் நேயர்களுக்கு, நான் இறுதிராஜ் பேசுறேன். நான் வந்து 72 கடலுக்கு போயிட்டேன். சின்ன வயசுல என்னை விராண்டி படத்துக்கு கூட்டிட்டு போய் கடலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அதில் தொழில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 3 மாதம் கழித்து பாம்பன் வருவோம். பாம்பன் வந்து ஒரு 3 மாதம் கிடந்துட்டு திருப்பி கரைக்காத்து வந்தோன்னே கோடியாக்கரை சேதாப்பட்டினம் இப்படி தொழில் பண்ண போயிடுவோம். அங்கேருந்து அனுபவப்பட்டு அப்படியே கொஞ்சம் அதில் ஒரு 3 மாதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாம்பன் வருவோம். அப்புறம் இதில் ஒரு 3 மாதம் ஈஸ்டர் டேத்தில் ஊரில் இருப்போம். இதெல்லாம் தொழில் கொஞ்சம் சுருங்கும், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போகும். அதில் கொஞ்சம் தப்பிச்சு பழச்சி கொஞ்சம் வீராண்டி பட்டினம் போனால் கொஞ்சம் கொஞ்சம் தொழில் பார்த்து அதில் கொஞ்சம் நிறைய மக்கள் கொஞ்சம் பசியாயிருவாங்க. அதிலிருந்து மீண்டு வந்தவங்க தான் அதிக பேர் உள்ளவங்க. அது சீசனுக்கு ஒரு டைம் ஒன்று மாதக்கணக்கு ஒதுங்கும். அந்த கச்சாண்டயத்தில் நாங்கள் தொழில் பண்ண போகும்போது வீராண்டி பட்டினம் கொஞ்சம் கச்சாண்டயத்தில் கொஞ்சம் 6, 7, 8, 9, 9 வரைக்கும் கொஞ்சம் தொழில் பண்ணுவோம். அப்புறம் 9 மாதம் முடிஞ்சிட்டுனா ஊரை பார்க்க வந்துடுவோம். அதுக்கப்புறம் 2 மாதம் 3 மாதம் பாமல்ல தொழில் பண்ணுவோம். அதுவும் சரியாக இல்லைன்னா சேதாப்பட்டினம், அதையும் கொஞ்சம் தொழில் கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் இருந்துச்சுன்னா கோடியாக்கரை போயிடுவோம். அதிலிருந்து மீண்டும் தொழில் பண்ணி அப்படியே தான் எங்களுடைய பொழப்பு வாழ்வாதாரங்கள் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணி ஓடிச்சு. அப்புறம் வந்து திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது, அதோட தொழில்கள் எல்லாருமே ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க. வீராண்டிப்பட்டத்தில் வந்து வீடு எங்களுக்கு பொசுக்கு பிள்ளைங்களோட ஒரு வியாபாரி வீடு கட்டி கொடுத்துருவாங்க, எல்லா மக்களுக்கும் வீடு கட்டி கொடுத்துருவாங்க. அதில் நாங்கள் இருப்போம், 3-4 மாதத்துக்கு அங்கே இருப்போம். கோடியாக்கரை சேதாப்பட்டினம் போனால் அது வந்து வள்ளத்திலே தான் தொழில் பண்ணுவோம் அதிகமாக.

0: வட்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
1: ஆடை உலகின் அரசன் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடியெல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும்.

0: சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க. அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
1: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: எங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு சென்டென்ஸ் எழுத தெரியலங்க. நாமெல்லாம் கட்டுற கட்டுறையா படிப்போம்ல, நான் டீடைல்ஸ் எப்படி படிப்போம்? லாங்குவேஜ், மேத்தமெட்டிக்ஸ் படிக்க தெரியல குழந்தைகளுக்கு. இப்ப மேத்தமெட்டிக்ஸ் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல 95-98 வாங்கினா கூட பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கிடைக்காது. இன்னைக்கு 40-45 பிள்ளை வாங்கின பிள்ளைங்க தான் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து சேருதுங்க. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. என்னன்னா இது கிரைண்ட் பண்ணல. நான் சொல்றேன் பாருங்க, சாப்பிட்ற இடத்துல பிள்ளைகளோடு உட்கார்ந்து நீங்கள் சில விஷயங்களை பேசுங்க. நான் இப்படி சொல்றேன், முக்கியமான 2-3 தகவல்கள் கொடுத்துட்டு போறேன். நான் கல்கட்டா போயிருந்தேன். கல்கட்டால நீங்க சாமிக்கு பலி கொடுப்பீங்களா? ஐயா பலி கொடுப்பீங்களா? இப்ப எலுமிச்சப்பழம் இருக்குல்ல, அதை வெட்டி பலி கொடுத்து அதுல குங்குமத்தை ஒட்டுவாங்க. சில இடங்கள்ல கோழி ஆடு மாதிரி உயிரினங்களை பலி கொடுப்பாங்க. நரபலி எல்லாம் வந்து பழங்குடிகள் செய்தது, அது நம் நாகரிகத்தில் இல்லை. நாம் உயிரை பலி கொடுப்போம், அல்லது காய் தேங்காய் அந்த எலுமிச்சப்பழம் பலி கொடுப்போம். அதுக்கு ஒரு ஒரு சயின்ஸ் இருக்கு, ஒரு சூட்சுமம் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, காளி கோயிலுக்கு போனேன். நான் சொல்றது வந்து பெரும் தகவல், வாங்கி வச்சுக்கோங்க. காளி கோயில என்ன பலி கொடுக்கறாங்க தெரியுமா? ஆடு வெட்டி எல்லாம் பலி கொடுக்கறாங்க, அது இல்ல. உண்மையான பலி என்ன தெரியுமா? அந்த மாடத்துல முன்னால காளியினுடைய சின்ன படம் இருக்கு, அதுக்கு முன்னால ஒரு யூ வடிவத்துல ஒரு கல் இருக்குங்க. அந்த கல்லுக்கு கீழே அவங்க முட்டி போட்டு உட்கார்றதுக்கு ஒரு சின்ன கல் இருக்கு. அந்த கல்லுல முட்டி போட்டு உட்காந்தீங்கன்னா, சாஞ்சிங்கன்னா, இந்த கழுத்து அந்த யூல வந்து உட்காரும். ஒவ்வொரு சக்தி உபாசகனும் காளி கோயிலுக்கு வருகின்ற பொழுது வருடத்திற்கு ஒரு முறை நேரா வந்து தன்னுடைய தலையை அந்த பலிபீடத்தில் வைக்கிறார். வச்சு இப்படி குனிறான், குனிஞ்சு சொல்றான் மந்திரம் என்னன்னா, ஹே காளி, மா காளி, உனக்கு நான் இன்று எல்லா பிழைகளையும் செய்து கொண்டு அறியாமையில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய உயிரை தாங்கிய இந்த உடலை பலியிடுகிறேன். நான் உனக்கு முழுமையாக பலியிட்டு விட்டேன். என் உயிரை உன் காலடியில் போட்டு விட்டேன். இனி இந்த உடலில் வந்து சேர்வது நீ தந்த உயிர். இந்த உடல் உன்னால் புனிதப்படுத்தப்பட்ட உயிர். இந்த உடலையும் உயிரையும் பாவங்களில் இருந்து நான் நீக்கிக் கொள்கிறேன் சொல்லி தன்னைத்தானே பலி கொடுக்கிறான் கல்கட்டாவில் காளி உபாசகன்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆளு இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நம்மை நாமே சீர்

0: செய்து கொள்ளாமல் எங்கிருந்தோ ஒரு மிராக்கல் வராது. நம்மை சீர் செய்து கொள்வது எப்படி? இந்த உலகம் அவ்வளவு சுலபமாக நம்மளை ஜெயிக்க வைக்கிறதா? நம்மளை ஜெயிக்க வைக்கலையே, இந்த உலகம் ஜெயிக்க வைக்கலையே. இந்த தொடர்ந்து இந்த விஷயங்களை பார்க்க வச்சு பார்க்க வச்சு முடமாக்கி இருக்க. சிவசங்கரி அம்மான்ற ஒரு ஒரு எழுத்தாளர், அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை சொல்றேன். கார் வாங்கினான் ஒருத்தன், கார் வாங்கி ஒரு வருஷத்துல 4 வாட்டி சர்வீஸ் பண்ணிருக்கான். 4 வாட்டி சர்வீஸ் பண்ணும்போது வண்டி எடுக்க முடியாத சூழ்நிலை அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நடக்குது, சூன்யம் வச்சுட்டாங்களோ. அது என்னன்னு கேட்டா, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போறான். அடுத்த வெள்ளி நடக்க மாட்டேது, அடுத்த வெள்ளி நடக்குது. ஒரு வெள்ளிக்கு இடையில ஒரு வெள்ளிக்கிழமையில வண்டி ஸ்டக் ஆகுது. அவன் பார்த்துட்டான், என்னடா ஆச்சுன்னு சொன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியலீங்க, வண்டி ஸ்டக் ஆகுது, சூன்யம் ஏதாவது இருக்குமா? அவனும் வந்து இன்ஜினியர்லாம் பார்த்துட்டு போயிட்டான். அப்புறமா தான் ஒரு இன்ஜினியர் கண்டுபிடிச்சான் அது என்ன விஷயம்னு. ஒரு வெள்ளிக்கிழமை அவன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்குறான். வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கும்போது வண்டி புறப்படுது. அடுத்த வாரம் சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்குறான். சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கும்போது வண்டி நின்று போயிடுது. இது அவன் எழுதிட்டான். அப்போ அந்த சாக்லேட் ஐஸ்கிரீம்ல தான் ஆவி வருது, வண்டியை பழுது செய்து. அதுக்கப்புறமா இன்னொரு இன்ஜினியர் போனானா, அங்கே போய் பார்த்தா அவன் தந்த பெரிய உண்மை என்னன்னா, வெண்ணிலா ஐஸ்கிரீம்க்கு அந்த வண்டி 8 நிமிஷம் நிற்கிது, சாக்லேட் ஐஸ்கிரீம்க்கு அந்த வண்டி 22 நிமிஷம் நிற்கிது. இந்த 22 நிமிஷம் அந்த ஃப்ரீசர் பக்கத்தில் நிற்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய என்ஜின் ஃப்ரீஸ் ஆகும். இவ்வளோதான் விஷயம். எல்லாத்துக்குமே அறிவியல் பூர்வமான தீர்வு தான். எதுவுமே நாம மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. அறிவு பூர்வமாக ஒன்றை போய் பார்ப்பது. சரி, அறிவு பூர்வமாவே நான் போய் பார்க்கிறேன், இந்த உலகம் என்னை மறுதளித்து கொண்டே இருக்கு, நான் என்ன பண்றது? மனசை எப்படி நான் சுத்தமா வச்சிருக்கிறது? நான் ரொம்ப சூட்சமமான விஷயத்த சொல்றேன். நிறைய விஷயங்களை மனசுல சுமந்துகிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் ரொம்ப ஸ்டக் ஆகுங்க. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எனக்கு தூக்கம் வந்துருங்க. ரொம்ப பசிச்சுதுன்னா தூங்கிடுவேங்க. நல்லா சாப்பிட்டேன்னா தூங்கிடுவேன். யாராவது திட்டினாங்கன்னா தூங்கிடுவேன். நிறைய மகிழ்ச்சியாக சிரிச்சிட்டு இருந்தேனா தூங்கிடுவேன். என்னத்துக்கு இந்த தூக்கம் வருது எனக்கு? நான் ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் சுமப்பதே இல்லை. வாட் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன? என்ன ரொம்ப சிரமப்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கா? உனக்கு தான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீ? நான் மனசுக்குள்ளே எனக்கு எழுதி வச்சிருக்கிற ஒரு பெரிய போர்டு, பெரிய போர்டு ஒன்று எழுதி வச்சிருக்கிற. பிடி டீச்சர்ல இருந்து இங்க கிளம்பி வந்தன்ல பென்சில் இருந்து கிரீன் பென், ஒரே ஒரு வார்த்தை தான், SOWHAT. சோ வாட்? சோ வாட்? நீ வந்தாய், கரண்ட் போயிடுச்சு, சோ வாட்? இந்த வருஷம் கிடைக்கல, சோ வாட்? உயிரோட இருக்கல, கொரோனால எத்தனை பேர் போனாங்க, நம்ம இருக்கிறோமா இல்லையா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உடம்பு இருக்கா, உயிர் இருக்கா, தன்மானம் இருக்கா, உழைப்போம் என்கின்ற உறுதி இருக்கா, எதுக்குமே பயப்படாதீங்க, எல்லாம் கடந்து போகும். உங்களுக்கானது உங்கள் காலடிக்கு வந்து சேரும். பொய்யே இல்லை, பொய்யே இல்லை இது. ஆனால் அது டிஃப்ரெண்டாக வந்து சேரும், அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியே வராது.
1: இன்றைய அறிவும் 1000 நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நல்ல காலம் வருகிறது.

0: ஐயாவுக்கு பணத்தொந்து விழுகுது, பணத்தொந்து விழுகுது.
1: இந்த ஐயா மாத்திரம் உறவினார் தவறு பிறந்தா நரகத்திலே பிறப்பாங்க, நரகத்திலே பிறப்பாங்க.
0: இல்ல இல்ல, நகரத்திலே பிறப்பாங்க, நகரத்திலே பிறப்பாங்க.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பஞ்சு மலர் கொடி வந்து விழுந்ததும் மாதினி பூத்ததும் உள்ளே காதல் கரும்பு கண்டோம்
1: கலந்து கொண்டோம்
0: காதல் கரும்பு கண்டோம் கலந்து கொண்டோம் கண்ணின் மணி போலே வளரின் பக்கிளையே.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: நாலு செந்தில் குமரன், ஒரு 3 வருஷம் இங்கிருந்து கேரளாவுக்கு கல்வி போயிருந்தோம். முளைக்கட்டோட தான் முளைக்கட்டு பார்க்க அதில் போயிருந்தோம். நாம கேரளாவில் தான் முத கடலுக்கு போய் முத பாடு வச்சு இழுத்துருக்கு, இழுத்துட்டு பாடு வாங்கியிருக்கு. பாடு வாங்கி முடிஞ்சோடனே காற்று மழை வந்துருச்சு. நான் வலிசு வலிஞ்சிட்டு கரையை போந்துட்டு இது பண்ணோம். புறக்கிட்டு மீன் புறக்கிட்டு ஆற்பாருக்கு வந்து ஒரு பட்டு தாழ்ந்து கிழிச்சு இதாகிடுச்சு. நான் இங்கே எங்கே போட்டு நடு ஆத்தாயில் வந்து ஆப்பாயிருச்சு. காற்று மழையிலையும் அதை போட்டு கிழிச்சு ஒரு 4-5 வெட்டி இது கடவாளம் தண்ணியில் போயிடுச்சு. வட்டியோடய போயிடுச்சு. காற்று சரியான காற்று மழை வந்து காற்று மழை வந்துருந்தால் அந்த இதானது. அது இன்னொரு போட்டை பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. ஒரு பாட்டு பாடுவாங்க அளவுக்கு இருந்தது. அந்த போட்டை பார்த்துக்கிட்டு டைவருக்கு கவனிக்க அளவுக்கு இருந்தது. கொஞ்சம் இதாகிடுது. சரக்கு வந்து 1 வாரம் கட்டிலே கிடந்துச்சு. முதக்கடலாம் 1 பாட்டிலே 10 ரூபாய்க்கு ஓடி சரக்கு. அந்த இதுலேயே இதாகிடுச்சு. ஏன் நினச்சி காற்று மழைக்கு என்ன செய்ய முடியும்? அதோட கரையை தான் வந்தோம். அதே 2-3 போட்டு நாந்து இருக்கு. மறுகளுக்கு எதுவுமே எடுக்கல. ஆறு மறுகளுக்கு 1 வாரம் கட்டிலே கிடந்தது. சரியான கஷ்டம். உயிர் தப்பிச்சதே ரொம்ப இது.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையா தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: Give me two touchdowns!

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் கேட்டுட்ருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேச போகிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: நான் ஜான் ஹோரேப்.
0: சரி, அடுத்ததான் வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே ஒரு புது புக்கை வாசிக்க போகிறீங்க தானே?
1: ஆமாக்கா, இப்போ வாசிச்சட்டுமா?
0: சரி இருங்க, அதுக்கு முன்னாடி நான் விளையாட்டு தகவலையுமே சொல்லிடுறேன்.
1: ம், ஓகேக்கா, சொல்லுங்கள்.
0: பாரா உலக வில்வித்தை சீரீஸ் நிலை 3 போட்டியில் வந்து அகமதாபாத்தில் நடந்து வருது. இதில் வந்து ஆண்களுக்கான காம்பவுண்ட் டீமில் அந்த பிரிவில் இறுதி சுற்றில் தோமன் குமார், ஷியாம் சுந்தர், சுவாமி ஆகியோர் இவங்க எல்லாமே அடங்கிய அந்த இந்திய டீம் வந்து 152-139 புள்ளி கணக்கில் ஈராக்கை தோக்கடிச்சு தங்க பதக்கத்தையுமே வெற்றி பெற்றிருக்காங்க. இதே மாதிரி ஆண்களுக்கான அந்த ரிகர்வ் டீமுமே அவங்களோட லாஸ்ட்டு ஆட்டத்தில் வந்து ஹர்விந்தர் சிங், விஜய் சண்டி அடங்கிய அந்த டீம் வந்து 6-2 அந்த கணக்கில் ஸ்லோவக்கியாவை வீழ்த்தி அவங்களுமே ஒரு தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. இந்தியாவுக்கு மொத்தம் வந்து பாரா உலக வில்வித்தை இதில் வந்து 2 தங்கப்பதக்கம் வெற்றி பெற்றிருக்காங்க. சரி, அடுத்ததா இப்போ நீங்கள் வந்து ஒரு புது புக்கு தானே வாசிக்க போகிறீங்க?
1: ம், ஆமாக்கா. ஓகே,
0: அதோட பேரையுமே சொல்லிடுங்க.
1: ம், அழகிய பண்டிகுட்டி. இதுதான் நான் வாசிக்க போகிறேன் புது புக்கோடைய பேர். இது யார் எழுதுனா அப்படின்னா உதயசங்கர் தான் எழுதுனாங்க. முதல் தலைப்பு, பூமியின் விருந்தினர்கள். இதுதான்க்கா.
0: சரி ஓகே, இதை வந்து நம்ம அடுத்த பகுதியில் வாசிக்க ஆரம்பிப்போமா?
1: ம், ஓகேக்கா. இப்போ நான் தலைப்பு சொல்லிட்டேன், அதுலேருந்து இப்போ
0: அடுத்த பகுதியில் நம்ம வாசிப்போம். அடுத்ததான் இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு பார்த்தோன்னா கல்வியை பாதுகாப்பதற்கான அந்த சர்வதேச தினம். இது வந்து செப்டம்பர் 9 உலக அளவில் ஒரு தினமாக அனுசரிக்கப்படுது. ஆயுதம் ஏந்திய அந்த மோதல்கள், அப்புறம் போர்க்காலங்களில் பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், மாணவர்கள், அப்புறம் அந்த ஆசிரியர் மீதான தாக்குதல்களெல்லாம் தடுத்து பாதுகாப்பான ஒரு சிச்சுவேஷனில் கல்வி கற்பதை உறுதி செய்கிறதுக்காண்டி ஐக்கிய நாடுகள் சபை வந்து இந்த தினத்தை 2020 வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. சரி, அடுத்ததான் நீங்கள் வேற ஏதாவது சொல்லலாம்னு இருக்கீங்களா?
1: ம், ஆமாக்கா. அதாவது நான் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதாவது ஒருத்தவங்க வந்துட்டு ஹார்ன் அடித்தோடனே பறவைகள் இந்த நாய்க்குட்டிகள் இதெல்லாம் வரும், உங்களுக்கு தெரியுமா?
0: ஆமாம், நானும் பார்த்தேன். அது வேறு எந்த பேஜ்லேயுமே இல்லை, நம்ம கடல் ஓசை எஃப்எம் பேஜில் தான். அதாவது நீங்கள் இன்ஸ்டா ஃபேஸ்புக்லாம் அந்த வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்துட்டு கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR வந்துட்டு இருக்கும் இந்த வீடியோ. அதாவது வந்துட்டு ராமேஸ்வரத்தில் புது ரோடு அந்த சைடு அந்த கோயில் பேர் உங்களுக்கு தெரியுமா?
1: கோதண்டராமர் கோயில்.
0: கோதண்ட ராமர் கோவில், அந்த கோவிலில் வந்து ராஜ்குமார் அவங்க அந்த சைடு அந்த கோவிலை தாண்டின பிறகு அவங்க வர அந்த கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் சாப்பாடு வைக்கிறாங்க. அதாவது பசியோடு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு மனித நேயம். நம்ம வந்து நாய்கள் பறவைகளுக்கு கொடுத்தா நன்றியுள்ள ஜீவன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வச்சுட்டு வராங்க அந்த நாய்க்குட்டிகள், அதுக்கப்புறம் பறவைகள். இதுக்கெல்லாம் எப்பனா கிட்டத்தட்ட 6 அவங்க வந்து வைக்கிறாங்க வச்சுக்கிட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி அவங்க அம்மா வந்து சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்களா. அந்த கோதண்ட ராமர் கோவிலை தாண்டினோன்னா அங்கே இருக்கிற அந்த கால்நடைகள் அதுக்கப்புறம் பறவைகளுக்கெல்லாம் இவங்க ஒவ்வொரு இடமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாப்பாடுலாம் வச்சுட்டு வராங்க. இந்த வீடியோவை நீங்களும் பார்க்கணும்னா நம்ம ஃபேஸ்புக் இல்லைனா நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் கடல் ஓசை CR இந்த பேஜில் போய் நீங்களுமே இந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். சரி, அடுத்ததான் இன்றைக்கி என்ன கேம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்தில் தொடங்குகிற வார்த்தைகள் நீங்களும் நாங்களும் மாறி மாறி சொல்லணும். இது வந்து மெசேஜ் மூலமா நம்ம பண்ண முடியாது, நீங்களும் நாங்களும் கால் பண்ணி தான் நீங்களும் நாங்களும் மாறி மாறி சொல்ல முடியும். சரி, முதல் எழுத்து என்ன சொல்லலாம்?
1: தா சொல்லலாம்.
0: தா, தா குறிலா நெடிலா?
1: குரலே வச்சுக்கலாம்.
0: சரி ஓகே, தா குரில் எழுத்தில் உங்களுக்குமே நிறைய வார்த்தைகள் தெரியும்னா, நிறைய வார்த்தைகள் இருக்கும் உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் எங்கள் கூட சொல்லலாம், நாங்களும் திரும்ப பதிலுக்கு சொல்லுவோம். அடுத்ததான் வந்துட்டு ஜோ படத்திலிருந்து பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேர் முத்துப்பேச்சி. எனக்கு வயசு வந்து 80. ஊர் சின்னப்பாளம். இங்கே எதோ இருக்கோம். எனக்கு கட்டி கொடுத்தது வந்து கிழாக்கரை. எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு அங்கே பொழப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாப்புல மீன் பிடிச்சிருக்கோம். தும்பு இவ்வளோ நேரத்தில் கட்டை செதுக்கி அதில் சட மாதிரி பின்னுவோம். அதில் பின்னி அந்த தூண்டியை பெருக்கி முரல், அதுதான் முத முக்கியமான பிடிச்சது. இங்கே வந்து நாங்கள் அந்த தொழுதும் பார்த்தா அப்புறமா குருவோளை மீன் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரவங்க அதை விட்டுட்டு அதுக்கு போனாங்க. புயலுக்கு வந்து நாங்கள் 30 பேர் போனோம். ஒரு போட்டில் என் மரமே ஏற்றிக்கிட்டு போனார். ஏற்றிக்கிட்டு போய் நாங்கள் பாசி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பள்ளியில் பாசி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு கடை வந்து முதல்ல அடிச்சு அடித்த உடனேயே என்ன கடை ஒரு படியாகுதுன்னு சொல்லிட்டு என் பேத்தியா வந்து இந்த சோழி புறக்கிட்டு கிடக்குது தண்ணிக்குள்ள கிடந்து. அப்போ அந்த பிள்ளையும் பார்த்தா கடை கொண்டாந்து ஒதுக்கிடுச்சு. நாங்கள் வரோம் இவ்வளோ தண்ணி திரண்டா கால் தண்ணியில் வந்து தலை மறைய கல்லும் ஒரு ஒரு டயர் வருது இப்படி இப்படி இங்கேருந்து வருது எங்கள் தலைக்கு மேலே. இந்த பிள்ளைய ரெண்டையும் ஒரு தாவாணி மேலே போடுவோம்ல அதை உறிஞ்சு ரெண்டையும் பிடிச்சி கட்டிட்டேன் இடுப்பில். ஜமா கொஞ்சம் பறந்தா அப்படி பிள்ளையதே பரவாயில்ல பிள்ளைய இடுப்பில் கட்டிட்டேன். செருப்புலாம் கையில் இருக்கு கண்ணாடிலாம் அந்த பிள்ளையில கொண்டுக்கிட்டு நான் வர்றேன் கரை பள்ளியில். வந்ததுன்னா எனக்கு ஒரு படியாக வந்துருச்சு. அப்படியே தலை மட்டும் இருக்குது உயக்க கால் ரெண்டு தண்ணியில் உடந்து இழுவடுது இங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டமா இழுவிட்டு அதோட என்னை உயக்க தூக்கி நான் போட்டு வச்சுவேன். இதே இந்த லட்சுமி இருந்துச்சு இல்லை அந்த லட்சுமி அந்த ஆற்றுக்கு போயிடுச்சு வலுஞ்சு ஆற்றுக்கு போயிடுச்சு. நாங்கள் செத்துட்டே போச்சு காணும் அப்படின்னு பார்த்தா அதை நாங்கள் வள்ளம் போத்துக்கிட்டு வரோம் காவா. அந்த காவாயில் ஒரு பெரிய முடாவு முடா பாரு இருந்துச்சு. அதை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு எல்லாம் இதுன்னு போகிறோம். என் மருமே போயிட்டார் காப்பாற்று. நாங்கள் வந்து சொன்னோம் அப்படி அவதிப்பட்டு வந்தோம்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தில் இந்தாலும் வந்துட்டேல உயிர் பொழைச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம்.

0: 0909349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை நீங்க வந்து சொல்லலாம். அடுத்ததான் இப்ப நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
1: வாசிக்க ஆரம்பிக்கிறேங்கக்கா. பள்ளியில் தமிழாசிரியர், யாரையும் வெறுக்காதீர்கள், யாரையும் நிராகரிக்காதீர்கள், யாரையும் அவமதிக்காதீர்கள், எல்லோருடமும் அன்பு காட்டுங்கள், அனைத்து உயிரினங்களிடமும் அன்பு காட்டுங்கள், நாம் வாழும் இந்த பூமியை நேசியுங்கள் என்று ஒன்றாக சொன்னார். சொன்னதை கேட்டு பிரபுவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் எல்லோரிடமும் நட்பாக தான் பழகுவான், இயன்ற உதவிகளை செய்வான். அவனுக்கு அன்பின் சுவை தெரியும், திகட்டாத இனிப்பு சுவை அது. ஒவ்வொரு உதவிக்கும் ஒவ்வொரு சுவை. பேக்கரிகளில் ஒவ்வொரு விதமான கேக்குகள் இருக்கிறது அல்லவா, ஒவ்வொன்றிற்கும் ஒரு ஒரு சுவை இருக்குமே, அதே மாதிரி தான் பிரபுவுக்கு கேக் என்றால் உயிர். எத்தனை கேக் கொடுத்தாலும் ஒவ்வொன்றாக சாப்பிட்டு விடுவான். அப்படிதான் உதவியும் செய்வான். சரி, என்ன உதவி செய்யும், என்ன வேண்டுமானாலும் அவன் செய்வான். நேற்று மரத்திலிருந்து கீழே விழுந்த அணில் குட்டியை தூக்கி அதன் கூட்டில் விட்டான். தாய் அணில் அவனுக்கு கீச் கீச் கீச் என்று நன்றி சொன்னது. எல்லோரும் பாராட்டினார்கள். அன்பின் சுவை ஸ்பாஞ்ச் கேக் போல கரைந்து உருகி உடலில் சேர்ந்தது. போன வாரம் பிரபு பள்ளிக்கூடம் விட்டு போய் கொண்டிருந்தான். ஒரு தள்ளுவண்டியில் பெரிய மூட்டைகளை ஏற்றி கொண்டு ஒரு வயதான தாத்தா இழுக்க முடியாமல் இழுத்து கொண்டு போனார். அவன் அந்த தாத்தாவிடம், தாத்தா நான் கொஞ்சம் தள்ளிவிடுகிறேன் என்று சொல்லி பின்னால் போய் வண்டியை தள்ளிவிட்டான். மேடு தாண்டியதும் தாத்தா போதும் பேராண்டி நல்லா படி என்று வாழ்த்திவிட்டு சென்றார். அன்று முழுவதும் ரோல் கேக் மாதிரி அப்படி இனித்தது. ஆனால் வெறுப்பின் சுவை எப்படி இருக்கும், எந்த கேக்கின் சுவை இருக்கும் என்று அவனுக்கு தெரியாது. அவனுடைய நண்பன் அகமதிடம் கேட்டான், ஏ, வெறுப்பின் சுவை எப்படி இருக்கும் என்று உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, ஆனால் அது நன்றாகவே இருக்காது என்று சொன்னான். எனக்கு வெறுப்பின் சுவை ருசிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது என்றான் பிரபு. அதை கேட்டு கொண்டிருந்த புளிய மரத்தின் அடியில் நின்று கொண்டிருந்த வெறுப்பு அதை கேட்டது. உடனே பிரபுவை பின்தொடர்ந்து அவனுடைய வீட்டுக்கு போனது. பிரபு உறங்கும்போது அவனை பிடித்து கொண்டது. அவன் வெறுப்பாக மாறிவிட்டான்.
0: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் இந்த கதையை தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நானுமே ஒரு ஊட்டச்சத்து பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். இன்னைக்கான நிகழ்ச்சியில் சிறுதானியங்களில் ஒன்றான பக்வீட், இதை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழில் மரக்கோதுமை இல்லைனா குட்டுன்னு சொல்லப்படுது. பார்க்கறதுக்கு வந்து சின்ன சின்ன விதைகள் மாதிரி இருக்கும். அதிக சத்துக்கள் நிறைஞ்ச சூப்பர் ஃபுட்டில் இதுவும் ஒன்று. புரதம், நார்ச்சத்து இந்த மாதிரியான அத்தியாவசிய தாதுக்கள் இருக்குது. இந்த நார்ச்சத்து அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்னு சொல்லப்படுற சத்துக்கள் குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க உதவுது. அதனால் செரிமானத்துக்கு உதவும். இதோட சுவை மண் மாதிரியும் அப்புறம் லேசான கசப்பு சுவையோடையும் இருக்குமா. இதயத்தோட ஆரோக்கியத்தையுமே சீராக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ரூட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளாவனாய்டு அதிக அளவில் இருக்கிறனால இரத்த அழுத்தத்தை வந்து குறைக்குது. அதனால் ஹார்ட் ப்ராப்ளமும் வந்து குறைக்கப்படும்னு சொல்கிறாங்க. கோதுமைக்கு நிகராகவும் இந்த வகை சிறுதானியத்தை சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, கார்போஹைட்ரேட், மெக்னீஷியம் அப்படின்னு வந்து உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் அதிகம். இது மூலமாக வந்து தினசரி தேவைப்படக்கூடிய எனர்ஜி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இரத்தத்தோட அந்த சர்க்கரை அளவையுமே நிலையாக பராமரிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அரிசியை யூஸ் பண்ணி நம்ம வந்து மாவாவுமே இதை வந்து பயன்படுத்தலாம். அடுத்ததான் இன்னைக்கான கேமையுமே இன்னொரு வாட்டி சொல்லிடுவோமா ஜான் ஹோரே?
1: சொல்லிடுவோம்க்கா.
0: நாங்கள் வந்து ஒரு எழுத்து சொல்லுவோம், அதாவது காங்கா சாச்சா இல்லைனா ஆனா அவனா ஈனா ஈனா இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு எழுத்து சொல்லுவோம். இப்போ வந்து நாங்கள் தா குரில் எழுத்து கேட்டிருக்கோம். இதில் தொடங்குற வார்த்தைகள் நீங்களும் நாங்களும் மாறி மாறி சொல்லணும். சரி, இப்போ ஒரு வாட்டி நம்ம விளாடுவோமா?
1: ம், விளாடுவோம்க்கா.
0: சரி ஓகே. ஃபஸ்ட்டு நான் தானே. தம்பி.
1: தயிர்.
0: தந்தை.
1: அதுக்கப்புறம் தங்கம்.
0: தண்ணீர்.
1: தளம்.
0: தவளை.
1: தாகம்.
0: தவம்.
1: தரணி.
0: தற்காப்பு.
1: தற்காப்பு நீங்கள் சொல்லுங்க. தந்திரம்.
0: தற்காலம்.
1: தற்காலமாக என்னக்கா நீங்கள்? வேற என்ன சொல்றது.

0: சரி, இந்த மாதிரி நாங்கள் இப்போ விளாண்டு காட்டினோம்ல, இந்த மாதிரி தான் நீங்கள் விளாடணும். இப்போ நாங்கள் வந்து தாவை ரிலீஸ் பண்ணிட்டோம், அதனால வேறு ஏதாவது எழுத்து கொடுத்துருவோமா?
1: ம், கொடுத்துருவோங்க்கா.
0: சரி, இப்போ நீங்கள் சொல்லிடுறீங்களா இல்லை நான் சொல்லவா?
1: நீங்களே சொல்லிடுங்க.
0: சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். இப்போ பா குறில் எழுத்து, அதில் நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை நீங்களும் சொல்லலாம், நாங்களும் சொல்லுவோம். அடுத்ததாக வந்துட்டு பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜான் ஹோரே.
2: சரி, அடுத்ததான் நீங்க வந்து ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல?
3: ஆமாக்கா.
2: அதோட பேரையும் சொல்லிட்டு அதை எழுதின உங்க பேரையும் சொல்லிட்டு வாசிக்க ஆரம்பிங்க.
3: ஓகேக்கா. நான் வாசிக்க போகிற புக்கோட பேர் என்ன அப்படின்னா, பன்றிக்குட்டி, அழகிய பன்றிக்குட்டி. அதுக்கப்புறம் இதை யார் எழுதுனா அப்படின்னா, உதயசங்கர் எழுதினாங்க. இப்போ விட்டதுலேருந்து வாசிக்க போகிறேன். காலையில் எழுந்ததும் பிரபு எப்போதும் சந்தோஷமாக தான் இருப்பான். ஆனால் இன்று அவன் முகம் சரியில்லை. காரணம் இல்லாமல் கோபப்பட்டான். வாலாட்டி கொண்டே ஓடி வந்த அவனது பப்பியை சீ போ என்று விரட்டினான். வீட்டின் பின்புறம் எப்போதும் குயில்கள் பாடும். அவன் அதை ரசித்து கேட்பான். இன்று அவனுக்கு பிடிக்கவில்லை அந்த குயில்களின் சத்தம். ஏன் குயில்கள் இப்படி கத்துகிறது? அங்கே அவனுடைய அப்பா வந்தார். அப்பா, இந்த வேப்ப மரத்தை வெட்டிவிட வேண்டும். இந்த பறவைகள் எல்லாம் கத்துறதை என்னால் சகிக்கவே முடியவில்லை என்றான் பிரபு. அப்பாவுக்கு இது புரியவே இல்லை. பிரபுவுக்கு என்னாச்சு என்று ஆச்சரியமாக பார்த்தார். அவன் துரத்தியதும் குயில் அங்கிருந்து பறந்தது. அம்மாவுக்கு அன்று உடம்பு முடியவில்லை, அதனால் அப்பா உப்மா கிண்டியிருந்தார். பிரபுவுக்கு உப்மானா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அப்பா கிண்டினால் மிகவும் பிடிக்கும். ஆனால் அன்று எப்போதும் உப்மா உப்மா உப்மா தானா என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். அவன் முகம் சிவந்திருந்தது, புருவங்கள் நெறிந்தது, வாய் கோணலாய் இருந்தது. சரியாக சாப்பிடாமல் எழுந்து பள்ளிக்கூடம் போனான். போகும்போது சாக்கடையில் இறை தேடிக்கொண்டிருந்த பன்றியை பார்த்தார். அருவறுப்பாக இருக்கிறது, பன்றிகளே இருக்கக்கூடாது என்று நினைத்தான். தெருநாய் ஒன்று குறைத்தது, இதுவும் இருக்கக்கூடாது என்று நினைத்தான். திடீரென்று அவன் மீது ஒரு சைக்கிள் வந்து மோதியது. கோபத்துடன் திரும்பி பார்த்தான். அவனை விட சின்ன பையனாக குரங்கு பெடல் போட்டுக்கொண்டு வந்தவன் நிலை தடுமாறிவிட்டான். அவனை ஓங்கி ஒரு அறையலாமா என்று யோசித்தான். அவன் யோசித்தவுடன் தன்னைத்தானே அறியாமல் அந்த சின்ன பையனை அறை கொடுத்து விட்டான். அந்த சின்ன பையன் அழுது கொண்டே போனான். யாரும் வருவதற்கு முன்னால் ஓடிவிட வேண்டும் என்று வேகமாக ஓடிய பிரபு அவனுக்கு புரியவில்லை. என்னாச்சு, நம் எப்போதும் இப்படி இருக்க மாட்டோமே, காலையிலிருந்து எல்லாம் தப்பு தப்பாகவே நடக்கிறதே என்று அவனுக்கு மனசில் தோன்றியது. அவன் பள்ளிக்குள் நுழைந்ததும் அவனை பார்த்து, பிரகாஷ் டே, நம்ம பசங்க எல்லாம் விளாண்டுட்ருக்காங்கடா, நம்மளும் போய் விளாடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, பசங்கள்லாம் நம்மளுக்கு எதிரி என்றான். அத்துடன் பையிலிருந்து ஒரு காவி கயிறை எடுத்து பிரபுவின் கையில் கட்டி விட்டான். அடுத்த நாள் வரை அவன் எந்த கயிறையும் கட்டியதில்லை. எல்லோரிடமும் நன்றாக தான் பழகுவான். காவி கயிற்றை கட்டியிருந்தது எதிரி வரும் ஒவ்வொரு பையனின் கையையும் பார்த்து கொண்டே வந்தான்.
2: சரி, ஓகே. இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் வந்துட்டு நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். சில பேருக்கு வந்து கிணத்து தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கும். இன்னும் சிலர் வந்து வண்டி தண்ணி, அதாவது ஃபில்டர் வாட்டர் குடிக்கிற பழக்கம். சரி, நீங்கள் எந்த தண்ணி குடிப்பீங்க?
3: நான் எல்லாமே குடிப்பேன், ஆனால் எங்கள் வீட்டில் கிணத்து தண்ணி தாங்க குடிப்பேன்.
2: நாங்களும் அப்படித்தான், எங்கள் வீட்டில் கிணத்து தண்ணி தான் குடிப்போம். சில பேருக்கு வந்துட்டு ஃபில்டர் வாட்டர் ஒத்துக்காது, அதே இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் வந்துட்டு இப்போலாம் ஃபில்டர் வாட்டர் தான் குடிக்கிறாங்க. ஆனால் என்ன, நிறைய பேருக்கு அந்த ஃபில்டர் வாட்டரே பிடிக்காமல் இருக்கும். எனக்கும் அப்படி தான், ஃபில்டர் வாட்டர் பிடிக்காது. நானும் கிணத்து தண்ணி இல்லைன்னா பைப்பு தண்ணி இப்படி தான் குடிப்பேன். இந்த மாதிரி வந்து தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்கிறது பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஒரு சில நேரங்களில் அது உடம்புக்கு நல்லது இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. சில ஃபில்டர் தண்ணியில் இருக்கக்கூடிய சில மினரல்ஸ், அதாவது கால்சியம், மெக்னீஷியம், இதெல்லாம் நிற்கிற குணம் இருக்கும். அதையே குடித்து பழகிறப்ப எலும்புகள் பலவீனமாகிறது, தசை வலி, உடல் சோர்வு, நோய் எதிர்ப்பு குறையிறது, இந்த மாதிரியான உடல் நல குறைவு ஏற்படுமா. இதை தவிர ஃபில்டரை வந்து சரியாக சுத்தம் செய்யலைனா பாக்டீரியா பூஞ்சை வரலாம். அதனால வந்து வயிறு சார்ந்த பிரச்சனை, காய்ச்சல், தொண்டை வலி, அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் தண்ணியிலேயே புழுக்கள்லாம் கூட உருவாகும். அதனால 3 to 6 months ஒரு தடவையாவது ஃபில்டரை வந்து சர்வீஸ் பண்ணணும். அன்ஹெல்த்தியாக மாறுறதுக்கு முறையான பராமரிப்பு இல்லாதது தான் காரணமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் வாசனை, சுவை இதிலெல்லாம் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து சரியாக கவனிக்கணும். ஏன்னா சில சமயங்களில் வந்து பிளாஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் கெமிக்கல் பார்ட்ஸ் காரணமாக கூட இந்த சேஞ்சஸ் வந்து நடக்கும். இதுக்கு மாறாக நம்ம வீட்டிலையே வந்து கிணத்தை சுத்தமாக வச்சு பராமரித்து தண்ணி குடிக்கலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததான் வந்துட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் நாங்கள் வந்துட்டு ஒரு எழுத்து சொல்லுவோம். அந்த எழுத்தில் உள்ள வார்த்தைகள், அதாவது இப்போ உங்களுக்கான எழுத்து பா குறில் எழுத்து தான் கேட்டிருந்தோம். அதில் வந்து உங்களுக்குமே நிறைய வார்த்தைகள் தெரியும்னா கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் யாருமே இதுவரை கால் பண்ணலையே ஜான்ஹோரே.
3: இனிமே பண்ணுவாங்கக்கா.
2: சரி ஓகே, நாங்கள் பார்ப்போம் இனிமேல் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஜான்ஹோரே தம்பி சொல்லுவாங்க. நாங்களும் நம்புகிறோம் இனிமேல் வந்து கால் பண்ணுவீங்க அப்படிங்க. கேம் கஷ்டமாக இருக்கா இல்லைனா வந்துட்டு வேறு ஏதாவது 5 words மட்டும் சொல்லணும் இப்படியும் வச்சுக்கலாம்னா நீங்கள் வந்து எங்கள்கிட்ட சொல்லலாம். இப்படி கேமை மாற்றுங்க அப்படின்னுமே சொல்லலாம். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ கால் பண்ணி உங்களோட பதில்களை நீங்கள் வந்து சொல்லலாம். அடுத்ததாக வந்துட்டு பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜான் ஹோரே.
2: சரி, அடுத்ததான் நீங்கள் வந்துட்டு ஒரு புக்கு வாசிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல?
3: ம், ஆமாக்கா.
2: அந்த புக்கோட பேரையும் சொல்லிடுங்க.
3: ம், அழகிய பண்டிகுட்டி. இது யார் எழுதுனா அப்படின்னா உதயசங்கர் தான் எழுதுனாங்க.
2: சரி, அதை வந்து நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
4: என் பேரு வசிலா பேரம், முஸ்லிம் பேரு தங்கச்சிமரத்துல இருந்து பேசுறோமா.
2: நல்லா இருக்கீங்களாக்கா?
4: நல்லா இருக்கோம்மா. இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம்க்கா. இப்ப நீங்க என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
4: நாங்க
2: ஒரு எழுத்து சொல்லுவோம்க்கா, அந்த எழுத்துல இருந்து நீங்களும் நாங்களும் மாறி மாறி வார்த்தைகள் சொல்லணும்க்கா.
4: சரிம்மா.
2: உங்களுக்கான எழுத்து வந்து பா, குறில் எழுத்துக்கா.
4: பட்டம்.
2: பட்டம். பசி.
4: பட்டாம்பூச்சி.
2: பகல்.
4: படம்.
2: பல்.
4: பம்பரம்.
2: படம்.
4: பச்சை.
2: படகு.
4: பகல்.
2: பகல் நான் சொல்லிட்டேன்லக்கா, நீங்க அவுட்டுக்கா. ஓகேக்கா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா? ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. இன்னைக்கு வந்து எங்களோட நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டதுக்கு நன்றிக்கா.
4: தேங்க்யூமா.
2: நம்ம நேயர் வந்துட்டு நிறைய பதில்களை சொல்லிட்டு லாஸ்டா நான் சொன்ன பதிலையே சொன்னனால அவங்க அவுட் ஆயிட்டாங்க. ஆனாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா கேம் விளையாண்டாங்க. இப்ப நீங்க வாசிக்கிறீங்களா?
3: ஓகேக்கா, இப்போ விட்டதுலேருந்து வாசிக்கிறேன். ஆளப்பாரு என்று வாய் விட்டு திண்டினான் அனைவரையும். வகுப்பில் அவனுக்கு அருகில் அகமது உட்காருவான் என்று அகமதை பார்ப்பதும் இவன் வேறு ஆள் என்று நினைத்தான். அதனால் அவரை தோன்றாத புதிய எண்ணம் தோன்றியது. வித்தியாசமாக பார்த்தான். அகமதியிடம் இருந்து கொஞ்சம் விலகி உட்கார்ந்தான். அகமது எப்போதும் போல பிரபுவின் தொழில் கையை போட்டு தட்டிவிட்டான். அகமதுக்கு புரியவில்லை. அன்று தமிழாசிரியர் குழந்தைகளை, வெறுப்பு ஒரு கொடிய மிருகம், அது எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கும். இப்போது கூட யார் உடம்பிலேயாவது இருக்கும். வெறுப்பு எப்படி உருவாகிறது என்று தெரியுமா? நமக்கு ஒன்று பிடிக்காமல் போகும்போது வெறுப்பு நம் மனதில் மெல்லத்த தான் வலையை நீட்டி நுழைய பார்க்கும். அப்போது நம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன ஆகும் தெரியுமா என்று நிறுத்தினார். உடனே எல்லோரும் என்ன ஆகும் ஐயா என்று கேட்டார்கள். வெறுப்பு கூடவே கோபத்தை அழைத்து வரும். கோபத்தின் உடன்பிறப்பான வன்முறையை அழைத்து வரும். வன்முறை அடுத்தவர்களை துன்புறுத்த நினைக்கும். பல நேரங்களில் நம்மையே துன்புறுத்திவிடும். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டுவிட்டு மாணவர்களை ஒருமுறை சுற்றி பார்த்தார். வெறுப்பின் மொத்த உருவமும் ஹிட்லர்தான். இரண்டாம் உலக போர் யுத்தத்தை நடத்தி கோடிக்கணக்கான மனிதர்களை கொன்றவன். அவனுடைய சொந்த நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்தவர்களை கூட்டம் கூட்டமாக கொன்றான். ஏன் அப்படி செய்தான் என்று தெரியுமா என்றார் தமிழாசிரியர். வகுப்பு அமைதியாக இருந்தது. வெறுப்புதான் காரணம் அவன்.
2: சரி, ஓகே, இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் இதை வந்து தெரிஞ்சுப்போம். இந்த அழகிய பன்றிக்குட்டி இந்த கதையை வந்து நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் வந்துட்டு நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, இன்னைக்கு வந்து ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். பல் மருத்துவ படிப்பு பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி, இது வந்து 5 வருஷம் படிக்கிற ஒரு இளங்கலை மருத்துவ படிப்பு பட்ட படிப்பு தான். 12ஆம் வகுப்பில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பாடங்களில் குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் ஆகிருக்கணும். டென்டல் கோர்ஸில் வந்து பற்கள், வாய், முக அமைப்பு அமைப்பை வந்து சுற்றி உள்ள அந்த பகுதிகளை முழுமையாக கற்றுக் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேசிக் மெடிக்கல், அப்புறம் வந்து டென்டல் சயின்ஸ் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அதாவது பற்களை பற்றி அடிப்படையாக தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நேரடியாக நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிற முறைகளை கற்றுக்கிறாங்க. சொத்தை பல், அப்புறம் பல்லில் அந்த கேப் விழுறது, செயற்கை பற்களை பொருத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து சிகிச்சை அளிக்கிறது பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ஈறுகளில் ஏற்படுற நோய், ஈறு வீக்கம், அப்புறம் பற்களை சுத்தம் பண்ணுற முறைகள்னு அடுத்தடுத்து இந்த மாதிரி கற்றுக்கிறாங்க. லாஸ்ட்டாக இன்டர்ன்ஷிப், ஹாஸ்பிட்டலில் நேரடியாக வேலை பார்த்து சீனியர் டாக்டர்ஸ்கிட்ட இருந்தால் அந்த அனுபவத்தை கற்றுக்கணும். அதுக்கப்புறமா வந்து சொந்தமாக பல் மருத்துவமனை வைக்கலாம், தனியார் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வேலை பார்க்கலாம், கவர்மெண்ட் ஜாப்ஸுமே இருக்குது. இதை தாண்டி டென்டல் கோர்ஸ்லேயே மேல் படிப்புகளும் இருக்குது. இதான் இன்றைக்கி வந்து பல் மருத்துவ படிப்பு, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு வந்து இதே மாதிரி வேறு கோர்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். சரி, அடுத்ததாக லாஸ்ட்டாக இன்னொரு வாட்டி நாங்கள் கேமையுமே சொல்லிடுறோம். இன்றைக்கான நிகழ்ச்சியில் நாங்கள் வந்துட்டு ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்தில் தொடங்குற மாதிரி வார்த்தைகள் மாறி மாறி நீங்களும் நாங்களும் சொல்லணும். இப்போ உங்களுக்கான எழுத்து என்னதுன்னா மா குரில் எழுத்து. உங்களுக்குமே இதில் நிறைய வார்த்தைகள்லாம் தெரியும் அப்படின்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததான் நம்ம ஜான்ஹோரை தம்பியுமே வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சுல.
3: ஓகேக்கா, பை பாய்.
2: பாய் பாய். அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
4: வணக்கம். நேரம் சரியாக 6 மணி 1 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசைஃபம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ஜாபீர் மற்றும்
5: கார்த்திகா.
4: சரிமா, நம்ம இன்னைக்கு சோழ நம்ம என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம்?
5: இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு எழுத்து சொல்லுவோம், நம்ம அந்த எழுத்துல தொடங்குற வார்த்தைகள் நேயர்களும் நம்மளும் மாறி மாறி சொல்லணும். இப்போ நேயர்களுக்கான கேள்வி என்னதுன்னா, மா குறில் எழுத்துல மா, உங்களுக்கு மேதில் நிறைய வார்த்தைகள் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி தான் உங்களோட பதில்களை சொல்லணும். எப்பயும் போல் கால் பண்ணியோ மெசேஜ் மூலியமாகவோனே எனக்கு வருது, ஆனால் கால் பண்ணி தான் நம்ம ரெண்டு பேரும் தான் மாறி மாறி பதில்களை சொல்லணும்.
4: ஏன்னா இது வந்து மெசேஜ் பண்ணுற மாதிரியான கேம்
5: கிடையாது. உங்களுக்கு இந்த கேம் புரிஞ்சிச்சா?
4: நீங்கள் என்ன இன்னொரு சொல்லிடுங்க.
5: அதாவது நம்ம ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்துல தொடங்குற வார்த்தைகள் நேயர்களும் நம்மளும் மாறி மாறி சொல்லணும்.
4: புரிஞ்சிருச்சுக்கா? இப்ப நான் வந்து ஒரு கதை சொல்லியிருந்தேன்ல, ஆணியின் உலகில். இது சிறார் நாவல், உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு, வானம் பதிப்பகம் தான் இதை பதிச்சிருக்காங்க. சரி, அப்பமா நம்ம கதையை தெரிஞ்சுக்கலாமா?
5: தெரிஞ்சுப்போம்.
4: அப்புறமா அவங்க வீட்டுல இவ்வளவு அழகான பிராணிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆணிக்கு வந்து மிகுந்த மகிழ்ச்சியா இருந்துச்சான். நாளைக்கு பள்ளிக்கூடத்துல சுரேஷிடம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். சுரேஷ்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து வெறுப்பேத்தினானே அந்த ஒரு பையன் சுரேஷ். அப்புறமா அப்படி சொல்லிட்டு ஆணி கைகளை தட்டி சிரித்து கண்டே உற்சாகமாக நொண்டியடித்தபடியே வீட்டுக்குள் ஓடினாள். அப்போது அவளுக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்தது. அந்த பாட்டை அவளுடைய எஸ்தர் ஆச்சு பாடுவாள். ஒவ்வொரு நாளும் ஆணியை தூங்க வைக்க இந்த பாடலை தான் பாடுவாள். இப்போது அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வந்தது. ஆணியின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. அவள் வாய்விட்டு சத்தமாக பாடினாள். அதாவது என்ன பாட்டு அப்படின்னா, ஒன்றுதான் எல்லோரும் ஒன்றுதான், இயற்கையில் எல்லோரும் ஒன்றுதான், ஓருயிரே இல்லை பேருயிரே இல்லை, ஒன்றுதான் எல்லோரும் ஒன்றுதான், இயற்கையில் எல்லோரும் ஒன்றுதான், உயர்ந்தவர் இல்லை தாழ்ந்தவர் இல்லை, ஒன்றுதான் எல்லோரும் ஒன்றுதான், இயற்கையில் எல்லோரும் ஒன்றுதான், சிறியவர் இல்லை பெரியவர் இல்லை, ஒன்றுதான் எல்லோரும் ஒன்றுதான், இயற்கையில் எல்லோரும் ஒன்றுதான் அப்படின்ற மாதிரி.
5: இருங்க இருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
6: மாமு கரோட்டை கண்டித்து கூட மீரனுக்கு பேசுறேன்.
5: சொல்லுங்க, நான் நல்லா இருக்கீங்களானா?
6: தொனைக்கால்
5: இல்லாததுனா மலர், மலர் மலை,
6: மகிழ்ச்சி
5: மனிதன்,
6: மகிமை
5: மரம். ஓகேண்ணா, நான் அவுட் ஆயிட்டேன்னா? நான் வந்து ஆல்ரெடி மரம் சொல்லிட்டோம்னா நான் திரும்ப சொல்லிட்டேனா? ஓகேண்ணா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா? எங்களோட நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணா.
6: நன்றி.
5: நம்ம மீரான் யூசுஃப் அண்ணா வந்துட்டு நானே அவுட் ஆயிட்டேன் மீரான் யூசுஃப் அண்ணாட்ட. சரி ஓகே, இப்போ வந்துட்டு நீங்க சொல்லி வாசிக்கிறீங்களா?
4: வாசிக்கிறேங்கா. இயற்கையில் நம்முடைய எதிரியாகவோ நாம் பயன்படுத்தி தூக்கி எறியும் ஒரு பொருளாகவோ பாவிக்க கூடாது என்று இந்த நாவலில் வரும் ஆணி நமக்கு சொல்கிறாங்க. ஆணி மலைத்துளையில் ஏறி இறங்குறது, மைனாக்களோட மீது பறந்து செல்வது, யானை குட்டியை பின்னிருந்து காட்டுக்கு போகிறது, ஆணி அப்புறமா தும்பிட்டு இருந்து நிறைய கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி இயற்கை அவ்வளவு நேசிக்கிறாள். அதை வாசி இந்த கதையை நம்ம சொல்லும் போதுமே எல்லாருக்குமே இயற்கை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இந்த புக்குமே உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இதையும் வாங்கிக்கிறேங்க. இது வானம் பதிப்பகத்தோட ஒரு நம்பர் தான், 91 76 54 99 91. மறுபடியும் சொல்லிடுறேன், 91 76 54 99 91 இப்படின்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணி இந்த புக்கை வாங்கிக்கலாம். அப்புறமா நான் வாசி இந்த புக்குமே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்து நாளைக்கு வந்து நம்ம புது புக்கோட நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவாக்கா?
5: சரி ஓகே. நாங்கள் எப்படியோ இந்த ஆணியின் உலகில் புக்கை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். ஜாபருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தானே?
4: சந்தோஷம் தான்க்கா. இந்த புக்கை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்ககிட்ட தாராளமாக கேட்கலாம்.
5: ஆமாம், எங்ககிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அடுத்ததான் நானுமே ஒரு விளையாட்டை பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்க வந்து சில பேர் கேரம் போர்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து விளையாடுவாங்க. நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து விளையாடுவீங்களா?
4: கேரம் போர்டாக்கா? ஆனா எனக்கு வந்து கேரம் போர்டு நல்லா நிறைய தான் விளையாடுவேன். ஆனா இப்போனா அது என்ன, நமக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம ஆன்லைன்லயே கேரம் போர்டு வந்துருச்சு. காலங்கள் எவ்வளவு மாறி
5: போயிடுச்சு. ஆமாம், இப்போலாம் ஆன்லைன்லேயே கேரம் போர்டு விளையாடுறாங்க. அதாவது வேறு யாரோ கம்ப்யூட்டர் உடையாது, ஆன்லைன் இல்லை, யாரோடையாவது நாங்கள் வந்து கேரம் போர்டு விளையாண்டுக்கிட்டே தான் இருக்கோம். என்ன கேரம் போர்டே இல்லைனாலும் நாங்கள் ஃபோனில் ஏற்றி விளையாடுவோம். அப்படி தானேப்பா?
4: ஆமாக்கா.
5: ஆனால் நம்ம வாங்குற கேரம் போர்டு வந்து ஒரு 1000 ரூபா 1500 ரூபாக்குள்ளே வாங்குவோம். ஆனால் ஒரு 8 அடி அளவு கிட்டத்தட்ட வந்து ஒரு சின்ன ரூம் அளவுக்கு கேரம் போர்டு இருக்குன்னு சொன்னால் யாருமே அவ்வளோ நம்ப மாட்டோம். அதை வந்து ஓவர் சைஸ் கேரம் போர்டு, மெகா கேரம், ஜியான் கேரம்னு நிறைய பெயர்கள் சொல்லுவாங்க. குறிப்பாக இது வந்து ஒரு ஃபன் கேமாகவும் நிகழ்ச்சிக்காகவும் ஒரு விளையாட்டாக வந்து பயன்படுத்துகிறாங்க. சாதாரண கேரம் போர்டு வந்து 29 இன்ச் 32 இன்ச் இருந்தால், ஓவர் சைஸ் கேரம் போர்டு வந்து 3 அடி 6 அடி சில ஈவெண்ட்ஸ்க்கு 8 அடி வரக்கூட வந்து இருக்குமா. போர்டுக்கு மட்டும் வந்து பெருசாக இருக்காது, காயின்ஸு பாக்கெட்ஸு அப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரைக் ஸ்டிக் ஸ்ட்ரைக்கர் அதை விட வந்து பெருசாக இருக்கும். இதோட அட்வான்டேஜே அந்த பெரிய ஸ்ட்ரிக் தான், ஸ்ட்ரைக்கர் தான்,
4: வளையம் போன்ற.
5: ஆமாம், அந்த பெரிய வளையம் மாதிரி இருக்கும். நம்ம விளையாடுறது வந்து குட்டியாக இருக்கும் அந்த ஸ்ட்ரைக்கர், இது வந்து பெரிய வளையம் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்மல் போர்டில் பவுடர் போட்டு ஸ்மூத் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் இந்த ஓவர் சைஸ்டு கேரம் போர்டில் வந்து கையை வச்சாலே போதும், வலிக்கிக்கிட்டு போகுமா.
4: அந்தளவுக்கு பல பலன்னு கண்ணாடி மாதிரி.
5: ஆமாம், தேவைப்படுறப்ப வந்து பவுடர் கூட பயன்படுத்தலாம். மற்ற விதிகள் எல்லாமே நார்மல் கேரம் மாதிரி தான். முக்கியமான ஷார்ட்ஸ்லாம் கூட இருக்குது, ஸ்ட்ரைட் ஷார்ட், கட் ஷார்ட், ரீபவுண்ட் ஷார்ட் ஷார்ட் அப்படின்னு நிறைய இருக்குது. ஆங்கிள் கால்குலேஷன் வந்து இதில் அவசியம். பெரிய போர்டுனால 4 to 6 பேர் வந்து விளையாடலாம். பெரிய இடம் முக்கியம், அதாவது மால் ஈவெண்ட்ஸ்லலாம் விளையாடலாம் இந்த மாதிரி விளையாட்டை. சரி ஓகே, அடுத்ததான் இப்போ நீங்கள் கேம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா?
4: ஆ ஓகேக்கா. நான் இப்போ வந்து என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு லெட்டர் சொல்லுவோம், அதாவது உதாரணத்துக்கு ஏ அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த ஏல உள்ள வார்த்தைகள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்லணும். அதாவது நீங்கள் நானும் மாறி மாறி சொல்லணும் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி உங்களுக்கான கேள்வி இப்போ என்ன அப்படின்றத பார்க்கா சொல்லுவாங்க.
5: நம்ம ஜாபிர் தம்பி ரொம்ப குசியாக இருக்கீங்களா?
4: ஆமாக்கா, இருக்கோங்க்கா.
5: சரி ஓகே, உங்களுக்கான, சரி இப்போ நம்ம ரெண்டு பேரும் விளையாடுவோமா?
4: ஆ, விளையாண்டுலாங்க்கா.
5: விளையாடுவோமா? சரி ஓகே. இப்போ வந்துட்டு
4: இந்த என்னைக்குமே நேர்மையாக மட்டும் தான் இருக்கணும், எந்த ஒரு கேஜெட்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது.
5: ஆ சரி ஓகே.
4: ஆ ஓகேக்கா.
5: பா, குறில் எழுத்து.
4: நான் சொல்லவா? படு.
5: பசி.
4: பசி. படு. இது இது. பட்டம்.
5: படகு.
4: படகு. படி.
5: பகல்.
4: படிக்கட்டு.
5: பனைமரம்.
4: பனைமரம். பஞ்சவர்ணம்.
5: பகுதி.
4: பசு.
5: பக்கம்.
4: பக்கம். பா, அது பகல்.
5: பள்ளி. நான் பகல் சொல்லிட்டேன், பா நீங்கள் அவுட்டு.
4: நான் சொன்னேன், அக்கா அவுட் ஆயிட்டாங்க.
5: சரி ஓகே, இந்த மாதிரி நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட ஐயோ சாரி திரும்பியும் மெசேஜ் மூலியமானே சொல்லிட்டேன், ஆனால் நம்ம கால் பண்ணி மட்டும்தான் இந்த கேம் விளையாட முடியும். உங்களுக்கான கேள்வி வந்து கா குறில் எழுத்து வச்சுக்குவோமா?
4: ஓகேக்கா.
5: சரி ஓகே, கா குறில் எழுத்துல வந்து நிறைய வார்த்தைகள் இருக்கும்ல, நீங்களும் நான் சொன்ன நம்பருக்கு வந்து கால் பண்ணி எங்களோட இந்த மாதிரி சந்தோஷமா விளையாடலாம். அடுத்ததான் நம்ம மீரான் யூசுப் அண்ணா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ராமலட்சுமி காலையில டீ குடிச்சிட்டு போவோம்னா, டீ குடிச்சிட்டு போய் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு டீ குடிச்சிருவான். டீ குடிச்சிட்டு போய் கடற்கரைக்கு போயிருவான் மீன் தெரிக்க. வலைய தெருவெடுத்து அந்த கூலம் குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு தெருவெடுத்துட்டு மீனை எடுத்துக்கிட்டு போவோம். மீனை ஒரு 50 கிலோ மீனை தூக்கிட்டு 3.5 சத்திரம் வரையே போவேனே. தலையை சுத்தி கீழே உட்காந்து மர தூக்கி தலையில மீனை வச்சுட்டு ராமேஸ்வரம் கொண்டு வித்துட்டு அரிசி சாமான் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். வந்து இங்க சோறு பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்க 4 மணி ஆயிரும். 4 மணி ஆயிரும், 5 மணிக்கு தான் சாப்பிடுவோம். போயிட்டு காலையில இருந்து பட்டினியா கிடந்துட்டு அந்த மீனை கொண்டு மார்க்கெட்ல வித்துட்டு வருவோம். 4 மணிக்கு போக அந்த வலை கவத்தை தானே வேலை பார்ப்போம். வலையை மாட்டு பிடிப்போம், வலையை வேலை பார்ப்போம், வலையை கோர்ப்போம். அதான் வேலை எங்களுக்கு. கடலில் சுப்பி அரிப்போம். சுப்பி அரிச்சா சுப்பி அரிச்சு கொண்டு வித்துட்டு அரிசா வாங்கிட்டு வருவோம். இப்போ அந்த சுப்பிலாம் வாங்க மாட்டேங்கிறாங்க. சுப்பி அரிக்கிறது வந்து கடலில் அடைமீன சுப்பி கடலில் கிளம்பும். தெங்கடல சோவி சுப்பி கிளம்பும். நாங்கள் போய் கச்சா வச்சு அரிப்போம். கச்சா வச்சு அரைச்சி லாசி அதை தெரிச்சு கொண்டு மார்க்கெட்டில் சுப்பி கம்மியில் கொண்டு போட்டுட்டு

0: சாமான் நாட்டு வித்துட்டு அப்போல்லாம் நாங்க சுப்பி அரிச்சாதான கஞ்சி கடல்ல இறங்கி சுப்பி அரிப்போம். ஆம்பளை மாதிரி நீச்சல் போட்டு கடல்ல இறங்கி சுப்பி அரிச்சு அதை தெரிச்சு குண்டு சுப்பி வேற வாழ்க்கை சுப்பி வேற சுண்ணாம்பு சுப்பி வேற தெரிச்சு கொண்டு ராமேஸ்வரம் வித்துட்டு அரிசாம வாங்கிட்டு சுப்பியை வித்துதான் பஸ்டே சாப்பிட்டோம். நாங்க அவ்வளவு ஒரு சிரமம், நாங்க மாதிரி கஷ்டப்படல. எங்க அம்மா அப்பா தான் 64 போயிருக்க முன்னாடி கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்தா நாங்க அதை காட்டி கஷ்டப்பட்டுருக்கோம். சாப்பாடு கூட வழி இல்லாம ரேஷனுக்கு அரிசி வாங்க நடந்து போயிட்டு அந்த அரிசியை வாங்கி தள்ள வச்சுட்டு வருவோம்னு. நாங்க வந்து அந்த 3.5 சதுரம் ஒரு ஊர் இருக்கல, நாங்க நினைக்கல பாலம் போட்டுருக்கல பாலம் அங்க இருந்து நடக்கணும். அது ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும், நடக்க முடியாது. 5-10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் எல்லாம் கொண்டு சீக்கிரம் 50 கிலோமீட்டர்லாம் கொண்டு நடக்க முடியாது. வரையிலும் நட போவையில நட காலெல்லாம் அசந்து போகும். ஆமா பசு வந்தது கூட அதெல்லாம் மாறிடுச்சு, நல்லா பசுல வந்து இறங்குறோம். கஷ்டமெல்லாம் இப்படி அப்பெல்லாம் கஷ்டப்பட்டுதான் இப்ப ஒரு ஆளுக்கு ஒரு ரோடு போடவும் ஆளுக்கு ஒரு கடையை ஓட்டல திறந்து வச்சு ஒரே ஏதோ வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நல்ல தொழில் மீன் பிடிச்சோம், நல்லா சம்பாரிச்சோம். இப்படி பைனான்ஸ் வட்டிக்கு வாசிக்கலாம் வாங்க மாட்டோம்னா நாங்கனா வாங்க மாட்டோம். நல்லா மீன் பிடிச்சோம், நல்லா இது பார்த்தோம். இப்போ வந்து மீன் பிடிலாம் இல்லை, ரொம்ப கம்மி. அதனால ஆளுக்கு ஒரு கடையை வச்சு தொழில் பார்த்துட்டு இருக்கிறோம்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாமநேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா.
1: அப்புறமா நான் ஜாபியர். சரிக்கா, புக்கு முடிஞ்சாச்சுல.
0: சரி, நீங்க அந்த புக்கை பத்தியே சொல்லல.
1: என்னதுக்கா? ஆமாக்கா, அந்த புக்கை பத்தி நான் உங்களுக்கு சொல்லலையாக்கா. சரிக்கா, உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும்
0: வாசிச்சது உங்களுக்கு இல்ல. எனக்கு புரிஞ்சிருக்கும், ஆனா நம்ம கேக்குற எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும்ல. நீங்க இடையில ஒரு சிலது புரிஞ்சிருக்கும், ஒரு சிலது புரிஞ்சிருக்காது. ஏன்னா நீங்க பாகம் பாகமா சொன்னீங்க இல்லையா.
1: சரிக்கா சரிக்கா, நான் சொல்லிடுறேன், அதை வந்து ஒண்ணும் கொச்சுக்காதீங்க யாரும். சரி, அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து ஒரு ஆணி அப்படின்னு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நல்ல அழகான ஃபேமிலி, அதாவது அப்பா அம்மா இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க மூணு பேருக்குள்ள நடக்கிறதுதான் கதையே. ஓகேவா? இது வரையும் ஃபுல்லா இயற்கை சம்பந்தமா தான் வருவோம். அதாவது என்ன அப்படின்னா, ஆணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுட்டியான ஒரு புள்ளதான். அவ வந்து என்ன பண்ணுவா, ரொம்ப அதாவது எப்படி சொல்ல, நல்லா எல்லாரையும் பழகி ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ணுவா.
0: என்னைய மாதிரி
1: இல்லக்கா.
0: சரி ஓகே, அசிங்கப்படுத்திட்டீங்க, சொல்லிருங்க.
1: சரி ஓகேக்கா. அப்புறமா ஆனா ஆடிய நீங்களும் ஒண்ணு இல்லக்கா.
0: சரி சரி, நீங்க வந்துட்டு சமாதானம் படுத்தாதீங்க.
1: சரிக்கா. அப்புறமா ஆணி வந்து இந்த மாதிரி மலை தொழில ஏறி போகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்கும். அப்புறமா மலை தொழில மேகங்களோட போயிட்டு மேகங்களில் உள்ள சயின்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி அந்த சயின்ஸையுமே நமக்கு வந்து தெரியப்படுத்திருக்கும், நம்மளோட ஆணி அப்புறமா மேகங்கள் எல்லாமே. இரண்டாவது பார்த்தீங்கன்னா நாகனவாயோட நாணி. இந்த நாகனவாய் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மைனாங்கில் தான் நாகனவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா இந்த நாகனவாயோட எல்லாத்தையுமே ஊரை ஃபுல்லாக சுற்றி நாகனவாய்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, அப்புறமா என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நாகனவாய்கள் சொல்லுவோம். அப்புறமா இதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு சொல்கிறக்காண்டி ஆணியுமே நல்லா சொல்லுவாங்க. இது வந்து அவங்க ரெண்டு இடத்துல நடக்கும். அப்புறமா வீட்டு தோட்டத்தில் ஆணி வந்து மண்ணை கிளறும் போது ஒரு புழு வந்திருக்கும், அதாவது மண்புழு. அந்த மண்புழுட்ட வந்து நிறைய சயின்ஸ் கேட்கறது, மண்புழு சொல்கிற தகவல் தெரிஞ்சுக்கிறது, அப்புறமா இது அதோட தகவல் தெரிஞ்சுக்கிறது நிறைய இருக்கும். காட்டில் யானை சவாரி அப்படின்ற மாதிரி ஒரு புக் இருக்கும், அதை வந்து காலருக்கு அப்புறம் சொல்லலாம்.
0: சரி ஓகே, நம்ம கூட பேச ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம். பாமிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நல்லமா இருக்கீங்களா?
0: நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம்னா, நீங்க எப்படின்னா இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்ப்பா. எப்படி போயிட்டு இருக்கீங்க மாலை பொழுதுல? உங்களுக்கு
0: ரொம்பவே ஜாலியா தானே போகுது?
2: ரொம்ப சந்தோஷம்ப்பா, கேக்கிறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
0: ஓகேனா, இன்னைக்கு வந்து நீங்க கேம் கேட்டுட்டு இருந்தீங்களானா?
2: இன்னொரு வாட்டி சொல்லுப்பா, என்ன கேம்?
0: நாம வந்து ஒரு எழுத்து சொல்லுவோம்னா, அந்த எழுத்துல தொடங்குற வார்த்தைகள் நீங்களும் நானும் மாறி மாறி சொல்லணும்னா.
2: ஓ சூப்பர்ப்பா.
0: ஓகேனா, இப்ப நம்ம ரெண்டு பேரும் விளையாண்டுருவோமானா?
2: ஆ விளையாடிடலாமே.
0: ஓகேனா, நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா, நான் ஸ்டார்ட் பண்ணவானா?
2: நான் ஸ்டார்ட் பண்றேன்.
0: ஓகேனா.
2: என்ன எழுத்து?
0: கா. குறில் எழுத்துனா
2: கா. ஓகே. சக்கரை.
0: என்னதுனா?
2: சக்கரை.
0: கல்.
2: என்னது?
0: கல்னா கல்.
1: கல் கல் கல்.
2: ஓகே. காவ் சொன்னீங்க.
0: ஓ, நீங்க சர்க்கரைன்னு சொன்னீங்களானா?
2: ஆமா.
0: ஓகேனா, காணா. கா குறில் எழுத்து.
2: ஓகே. கால ஆரம்பிக்கிறேன். கம்மல்.
0: கடல்.
2: கப்பல்.
0: கடை.
2: கண்மணி.
0: கதை.
2: கட்டுப்பாடு.
0: கண்.
2: கடன்.
0: கரம்.
2: கண்காட்சி.
0: கசப்பு.
2: கற்பகம்.
0: கண்ணீர்.
2: கற்பூரம்.
0: சரி ஓகேனா, இப்படியே நம்ம சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே தானே போகலாம்.
2: என்ன
0: பாடல் வேணும்னா?
2: எனக்கு கடல், இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து நெஞ்சுக்குள்ள அம்மா முடிஞ்சிருக்கு. சாங்கோட மியூசிக் சூப்பரா குடுக்கறீங்களா?
0: ஓகேனா, கண்டிப்பா குடுத்துடலாம்னா.
2: தேங்க்யூ சோ மச். சூப்பரா மீட்டும். பாய் பா.
0: நன்றிண்ணா.
2: பாய்.
0: நம்ம சந்திரசேகர் அண்ணாவுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா நம்ம கூட விளையாண்டுட்டாங்க. அவங்களே தோக்கடிக்க முடியல, என்னையே தோக்கடிக்க முடியல. என்ன ஜாபீர், கரெக்ட் தானே?
1: கரெக்ட் தான்க்கா.
0: சரி ஓகே, இப்ப நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
1: அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே அக்கா.
0: ஆமா ஆமா, எக்ஸ்பிளைன் தானே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க.
1: அப்பமா, காட்டில் யானை சவாரி. ஸ்கூல் விட்டு வரும்போது ஆணி வந்து ஒரு யானையை பாப்பா. அந்த யானைகளோட வந்து கிம்பிளாயி அந்த யானை சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு யானைக்கு என்னென்ன மாதிரி பாதிப்பு இருக்குது, அந்த மாதிரி பூசணி குண்டை வந்து பூசணிக்கால குண்டு வச்சு எங்களை கொள்வது இந்த மாதிரிலாம் நிறையா நடக்குது. எங்களுக்கு வந்து நைட்டு உறங்க கூட நிம்மதியான உறக்கம் கிடையாது, ஏன்னா அதிகமாக மரங்கள் இல்லை, மரங்களில் எண்ணெயில் படுத்தா தானே எங்களால் உறங்க முடியும். அதாவது இரவு நேரத்தில் அதாவது காலை நேரத்தில் ஓய்வு எடுக்கிறது கூட எங்களுக்கான இது இல்லை, தண்ணீர் தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறோம் இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. அப்புறமா தும்பி, இது மாதிரி தும்பிட்டு வந்து என்னென்ன மாதிரிலாம் வகை இருக்குது, தும்பி வந்து தும்பி வச்சு தான் ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சயின்ஸுமே இருக்குது. என்ன அப்படின்னா தும்பியை வச்சு தான் ஒரு மாடல் பண்ணி அந்த ஹெலிகாப்டருமே நம்ம கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா புழுக்களோட கிம்பிளாகிறது இந்த மாதிரி நிறைய உயிரினங்களோட கிம்பிளாகுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அது இடைக்கெல்லாம் புதிய விருட்சம், எங்கே எங்கள் வீடு அப்படின்ற மாதிரி அந்த ஆலமரத்தோட இது பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கும். சுரேஷ் பையா வம்பல் தொட்டிருப்பான் ஸ்கூலில், என்ன மாதிரி உயிரினங்கள்லாம் இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு. அப்புறமா அதோட அந்த மாதிரி இந்த கதையுமே முடிஞ்சிருச்சு. அப்புறமா நம்மக்கிட்ட ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல, என்ன அப்படின்னா அந்த மாதிரி இயற்கையை வந்து நம்ம தூக்கிலையும் பொருளாக பயன்படுத்தக்கூடாது, எல்லாருமே இயற்கையாக சேஃபாக பாதுகாங்க, மரங்களை வெட்டாதீங்க.
3: ஆமாம், மரங்களை வெட்டக்கூடாது. ஏன்னா
1: அடுத்து வந்து நான் சொல்ல போகிற கதை பேர் என்ன அப்படின்னா விசில் அடிக்கும் சைக்கிள். இதுவுமே உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டது தான், வானப்பதிப்பகம் தான் படிச்சிருக்காங்க.
3: சரி ஓகே, நீங்கள் இன்றைக்கி என்னென்னு தெரில என்னை வந்துட்டு ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க.
1: என்னக்கா டேமேஜ் பண்ணணும்,
3: இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல. என்னதுக்கா,
1: ஒரு ஆர்வம் தான், ஒரு ஆர்வம்.
3: நம்ம ஜாபிட் தம்பிக்கு அடுத்த புக்கை வாசிக்கிறனால ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க போல், ரொம்பவே குஷியாகவும் இருக்காங்க. சரி, அடுத்ததாக என்னோட தகவலையுமே தெரிஞ்சுப்போம். ஒரு குழந்தைக்கு வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து முக்கியமானவங்க. குழந்தையோட வாழ்க்கையில் அப்பாவுடனே அந்த பாசம், அன்பு, உறவு தனியிடமாக இருக்குது. ஆனால் குழந்தைக்கு தன் தந்தையோட குடும்ப உறவை தொடர்ந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கவும் அவங்களோட தொடர்பில் இருக்கவும் உரிமை இருக்குது. சில நேரத்தில் கருத்து வேறுபாடுனால பேரண்ட்ஸ் வந்து தனித்தனியாக வாழலாம். அந்த டைம்லையுமே அம்மா அப்பா கிட்ட வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. கட்டா குஸ்தி 2 படத்தில் கூட வருமே அந்த மாதிரி வந்து குழந்தை மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது. குழந்தை தன்னோட அப்பாவை பற்றி பேசுகிறதுக்கும் பார்த்து பேசுகிறதுக்கும் அவங்களை வந்து சந்திக்கிறதுக்கும் அவங்களோட தொடர்பில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். தந்தைக்கும் கடமைகள் இருக்குது. அதாவது தனது மைனர் குழந்தைக்கு, 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைக்கு உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, அப்புறம் மருத்துவ செலவுகளை வழங்குறது சட்டப்பூர்வமான கடமை. அம்மாவும் குழந்தை என்னட்ட மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களே குழந்தைங்களை பேச விடாமல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா குழந்தைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்பாவை பற்றி சொல்லும்போதும் சரி, வேறு எங்கேயாவது அப்பா பாசத்தை பார்க்குறப்பையும் சரி, குழந்தைங்க வந்து ஏங்குவாங்க. அதனால் குழந்தையோட நலனே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிற பட்சத்தில், கருத்து வேறுபாடு ஏதோ இது பண்ணி பிரிஞ்சிருக்கிற பட்சத்துலேயுமே நம்ம அவங்களுக்கு ரெண்டு பேரோட அன்பையுமே ஒரே அளவில் கொடுத்தா தான் குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க, அவங்க வந்து மன கஷ்டப்படாமையும் இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளாண்டுட்ருக்கோன்னா, நாங்கள் ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்தில் தொடங்குகிற வார்த்தைகள் மாறி மாறி சொல்லணும். அதாவது நீங்களும் நாங்களும் மாறி மாறி சொல்லணும். உங்களுக்கான கேள்வி, இப்போ நம்ம சந்திரசேகரனா விளாண்ட மாதிரி தான் அவங்க கா குறில் எழுத்து விளாண்டாங்கல்ல, இப்போ கா நெடில் எழுத்து. கா நெடில் எழுத்தில் உங்களுக்கும் நிறைய வார்த்தைகள் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது. நம்ம சந்திரசேகரனா கேட்ட பாடல் கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை 91.4. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா
2: மற்றும் அகில்.
1: சரி ஓகே, நீங்க வந்து ஒரு புக்கு வாசிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல.
2: ஆமாக்கா, வாசிக்கவாக்கா.
1: சரி வாசிங்க.
2: ஒரு பெரிய மாளிகை தோன்படக்கூடிய இடத்துக்கு அவர்கள் சென்றன. அந்த மாளிகையிலிருந்து கடற்கரை வரை வெள்ளை கற்கள் பாவிய நடை.
1: வாசிங்க.
2: பாவிய நடைபாதை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மாளிகையின் குறை தங்கத்தால் வயப்பட்டிருந்தது. அதை சுற்றிலும் வட்ட வடிவ கண்ணாடி அண்ணல்கள் அமைக்கப்பட்டிருந்தன.
1: நம்ம கடற்கண்ணி இதை வந்து ஆக்கில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாசிச்சுட்டு இருக்காங்கல்ல, இதை வந்து நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். இப்போ பல குழந்தைங்களை வெளிப்படையாக வந்துட்டு பெரியவங்களே திட்டி பேசுறது, கோபமாக பேசுறது, ஏன் ஒரு சிலர் வந்து கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறத கூட நம்மளால பார்க்க முடியுது. அதனால இனிமே வந்துட்டு இன்னுமே குழந்தைங்களை வந்து வளர்க்க தொடங்குறவங்க எது மரியாதைன்னு வந்து தெளிவாக புரிய வைக்கிற மாதிரி சொல்லி கொடுக்கணும். ஆல்ரெடி இந்த மாதிரி தவறுகள் செய்கிறவங்களுக்கு வந்து முறையான கவனிப்பு வழிகாட்டுதல்களும் அவசியம். சரி, நீங்களாம் பெரியவங்கள மரியாதை கொடுத்து தானே பேசுவீங்க?
2: ஆமாக்கா, நான் மரியாதை கொடுத்து தாங்க பேசுவேன்.
1: சரி ஓகே, முடிஞ்சளவு வந்து மரியாதையை வார்த்தைகள் வழியாக வெளிப்படுத்த கற்றுக் கொடுக்கணும். அதாவது அம்மா அப்பாவை வாங்க போங்கன்னு மரியாதையாக கூப்பிடுறதா இருக்கலாம், தேங்க்யூ சாரிங்கிற வார்த்தைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மரியாதை கொடுத்து தான் அவங்கள்ட்ட வந்து அந்த மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கு இன்னுமே மரியாதை கொடுக்குற அந்த பண்புகளுமே வரும். ஏன் சில நேரங்களில் குரலில் கூட மரியாதையை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: நீங்க
1: வேற ரொம்ப பிஸி ஆயிட்டீங்கல்லக்கா, அதனால
3: பிஸியா இருந்தாக்கா கேட்டுட்டு இருப்பேன், ஆனா பேசணும்னு ஆசை இருக்கும், ஆனா வர முடியாம போயிடுது. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் முடியுது, பேசலன்னு வந்துட்டேன்.
1: நீங்க பிஸியா இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்களேக்கா, அதுவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்க்கா.
3: பேசணும்னு ஆசையா இருக்கும், கேட்கக்குள்ள இல்ல அச்சோ பேச முடியலையேன்னு ஒரு மாதிரி இருக்கும். சரி என்ன பண்றது, நேரம் கிடைக்கக்குள்ள மிஸ் பண்ணாம பேசணும்னு சொல்லிட்டு பேசிடுவோம், அவ்வளவுதான்.
1: ஓகேக்கா ஓகேக்கா. உங்களுக்கான எழுத்து வந்து கா, நெடில் எழுத்துக்கா. நீங்களும் நானும் மாறி மாறி சொல்லணும்க்கா.
3: ஆரம்பிக்கட்டா?
1: ஆரம்பிங்கக்கா.
3: நான் விடுவேனா, எங்க கார்த்திகாவே சொல்லிடுறேன். கார்த்திகா.
1: ஓகேக்கா. காடு.
3: காலை பொழுது.
1: காசு.
3: காற்றாடி.
1: காட்சி.
3: கானக்குயில்.
1: காகம்.
3: காங்கேயம்.
1: காப்பாளர்.
3: காகிதம்.
1: காய்ச்சல்.
3: காய்ச்சல் வந்துருச்சு
1: சொல்லி அப்படின்னா.
3: காலை மாடு.
1: ஓகேக்கா, நீங்க வந்து என்னையவே அவுட் ஆகிட்டீங்க. ஃபர்ஸ்டே கார்த்திகான்னு சொல்லி
3: என்னையவே ரெண்டு பேரும் கரெக்டா தானே சொன்னோம்.
1: ஓகேக்கா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
3: எனக்கு வந்து சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்துருங்க. நல்ல காக்கா.
1: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
3: நன்றிக்கா.
1: நம்ம வசந்தி அக்கா வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்க. அடுத்ததான் வந்துட்டு நானுமே ஒரு தகவல் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். ஏன், சில நேரங்களில் குரலில் கூட மரியாதை

0: வெளிப்படுத்தலாம். எப்படின்னா டோன்னு சொல்லுவாங்க, அது வந்து பெரியவங்க முன்னாடி பேசுறப்ப பணிவாகவும் அதே சமயம் தெளிவாகவும் இருக்கிறது அவசியம். அப்புறமா வந்து சின்ன சின்ன உதவிகளை வந்து பேரண்ட்ஸ்க்காக செஞ்சு கொடுக்கறது கூட ஒரு வகை மரியாதை தான். அதை விட்டுட்டு வந்து உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு வந்து திரும்ப எதிர்த்து பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து நடக்காம இருக்கணும்னா குழந்தைகளுக்கான அந்த மரியாதையை பெற்றோர்கள் வந்து கொடுத்து பழகணும். கிட்டத்தட்ட வந்து ரோல் மாடல் மாதிரி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கணும். என்ன அகில், கரெக்டு தானே?
1: கரெக்டு தாங்கா.
0: சரி ஓகே, அடுத்ததான் வந்துட்டு பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஊசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
3: மற்றும் ஆக்கில்.
2: நம்ம ஆக்கில் தம்பியுமே கடற்கண்ணி அப்படின்னு ஒரு புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தானே?
3: ஆமாக்கா.
2: சரி, வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
3: வாசிக்கிறேங்க. அமை கப்படித்த அந்த மாளிகையின் கூரை தங்கத்தால் வயப்பட்டிருந்தது. அதை சுற்றிலும் பட்டவட கண்ணாடி ஜன்னல்கள் அமைக்கப்பட்டிருந்தன. மாளிகையை சுற்றி இருந்த தூண்கள் குறையாய் தாங்கிக் கொண்டிருந்தன. மாளிகையின் சுவரெங்கும் அழகான வண்ண ஓயங்கள் தீட்டப்பட்டிருந்தன. மாளிகையை சுற்றியிருந்த பளிங்கு தூண்களின் பல்வேறு வலிங்குலிங்கனின்.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் வந்து இந்த கதையை தெரிஞ்சு போன மாக்கில் தம்பி அதுக்கு அடுத்த நாள் வந்து வாசிப்பாங்கல்ல, அது வந்து இந்த கடற்கனி புக்கில் என்னெல்லாம் ஆச்சு, இதுக்கப்புறம் அவங்க வந்து சீக்கிரமாகவே இந்த புக்கை முடிச்சுட்டு நம்மக்கிட்ட வந்து அதை எக்ஸ்பிளைனுமே பண்ணுவாங்க. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம். அதனால் இன்றைக்கான வானிலை தகவலையுமே தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி காற்றோட வேகம் 17 கிலோமீட்டரில் இருந்து 44 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில் வீசும். இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இல்லை. இது மண்டபம்லேருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் கார்த்திகா, அப்புறமா
3: மற்றும் ஆக்கில்.
2: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடல் தந்த சிப்பிக்குள் ஒரு அழகான உலகம், அதன் ஓட்டுக்குள் மறைந்திருக்கும் உழைப்பின் அருமை, அலையில் வந்து கரை சேரும் ஒவ்வொரு சங்குக்கும் ஒரு பயணம். இந்த பயணத்துக்கு பின்னாடி இருக்கிற மனிதர்களோட வாழ்க்கை தான் இன்னைக்கு நம்ம கதை. வணக்கம் நேயர்களே, பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் இனிதா. நம்ம ராமேஸ்வரம் பகுதியில இருக்கிற வடகாடு அப்படின்ற சின்ன கிராமம் இயற்கையான அழகான சூழலுக்கு நடுவுல அமைந்திருக்கிற இந்த கிராமத்துல சங்கு சிப்பிகளை சுத்திகரிக்கிற 5 தொழிற்சாலைகள் இருக்கு. நம்மள சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இது எங்க இருக்குது அப்படின்னா, நம்ம ராமர் பாதம் பார்க்க போவோம்ல ராமேஸ்வரத்துல, அந்த வழியில குறிப்பா பெரிய டிவி டவர் எல்லாம் இருக்கும். அந்த டிவி டவருக்கு பின்னாடி இருக்கிற இந்த வடகாடு அப்படின்ற ஒரு கிராமத்துலதான் மக்கள் வாழ்றாங்க. காடுகள் நிறைஞ்ச பகுதி வடகாடு அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, வடக்கு திசையில இருக்கிறதுனால, குறிப்பா அதுவும் காட்டுக்குள்ள இருக்கிறதுனால மக்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு வடக்கு காடு அப்படி மருவி வடகாடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கு சிப்பி சுத்திகரிக்கிற தொழிற்சாலைகள் இருக்குது. இங்க இருக்கிற கம்பெனிகள்ல அதுல ஒரு கம்பெனில 9 பெண்கள் வேலை செய்யறாங்க. அவங்களுடைய ஒரு நாள் வருமானம் ₹300 to 500 வரை. அதாவது பெண்களா இருந்தா ₹300, ஆண்களா இருந்தா ₹500 கொடுக்கறாங்க. பெண்களுக்கு என்ன வேலை, ஆண்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சங்குகள் அள்ளி சுத்தம் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்றது, அப்புறம் ஆசிட் எல்லாமே கொதிக்க வைக்கிறது, பானைகள்ல ஊத்தி, இந்த மாதிரி வேலைகள் பெண்கள் எல்லாம் செய்வாங்க. ஆண்களுக்கு என்ன வேலைகள் அப்படின்னா, சங்குகளை என்ன செய்வாங்க அப்படின்னா, பெரிய பெரிய வளம்புரி சங்கு, அப்புறம் ஐவிரல் சங்கு, இந்த மாதிரியான சங்குகளை அவங்க பாலிஷ் பண்றதுதான் வேலை. தீட்டுவாங்க இல்லையா மிஷின்ல, அந்த மாதிரி தீட்டு வேலைகள் தான் ஆண்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வடகாட்டுல மொத்தம் 5 கம்பெனிகள் இருக்கு. அதுல பெண்களும் பக்கத்து பக்கத்து ஊர்களில் உள்ள பெண்களும் அங்க வேலை பாக்குறாங்க. இந்த கம்பெனில பல சங்கு வகைகள், குழி சங்கு, அப்புறம் ஐவிரல் சங்கு, இது எல்லாமே பக்கத்து கிராமங்கள்ல இருந்து உள்ளூர் சங்கு வியாபாரிகளால கொண்டு வரப்படுது. குறிப்பா சிப்பிகள், இந்த சிப்பிகள் மட்டும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து அங்க இருந்து வாங்கி மற்ற இடங்களுக்கு அந்த சங்கு கம்பெனிக்காரங்களே வியாபாரம் பண்றாங்க. சிப்பிகள் மட்டும் இங்க கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த ஐவிரல் சங்கு, குழி சங்கு, இதுகளை மட்டும்தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா பாலிஷ் பண்றாங்க. இது பாலிஷ் பண்ணும் போது ஆசிட்ல வேக வச்சு அந்த மாதிரி சுத்தம் பண்ணி தான் கொடுக்கறாங்க. பாலிஷ் பண்ண இந்த ஐவிரல் சங்கு, குழி சங்குகள் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னா, மும்பை, கொல்கத்தா, அப்புறம் ஜெகநாத்பூர், இந்த மாதிரியான வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யறாங்களாம். மொத்த வியாபாரமாகவும் செய்யறாங்களாம், சில்லறை விற்பனையாகவும் செய்யறாங்களாம். குறிப்பா இந்த சங்கு கம்பெனி அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்குது. எங்களுடைய வீடுகள் பக்கத்திலேயே ஒரு தொழிற்சாலையில நாங்க வேலை பார்க்கறது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கடலோர மக்களோட வாழ்க்கையிலையும் ஒளிஞ்சு கிடக்கிற இந்த மாதிரியான சுவாரஸ்ய விஷயங்களோடு தொடர்ந்து பயணிப்போம். அடுத்து நல்ல பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கிறது, கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் முனியசூரி, எனக்கு வயசு 55. பாம்பன் சின்ன பழம். நான் என் கணவரும் தீவுக்கு போனோம். போய்கிட்டு இருக்கையில வலை கொண்டு போய் விட்டான். பிடிக்கையில நான் வத்தை இழுத்து, என் புருஷன் என் வீட்டுக்காரர் வலை வத்தையை இழுத்துக்கிட்டு இருந்தாரு. நான் வலை பிடிச்சேன். கடைசியில் பார்த்தா திருக்கை முள்ளு குத்திருச்சு காலில். திருக்கைன்னு சொன்னாங்க. அப்பளையே மசங்கி தண்ணீரை விழுந்துட்டாங்க. நான் இறங்கி தூக்க போனால் தூக்க முடியலை. வாழை காத்தினால வத்தை வேற வளைஞ்சு போகுது. இவ்வளும் தண்ணிக்கில மசங்கி விழுந்துட்டாங்க. என்னால் தூக்க முடியல, இருப்ப முடியும் தண்ணி. கஷ்டப்பட்டு போய் வத்தையை போட்டுட்டு வத்தையை போய் இழுத்துக்கிட்டு வந்து தூக்கி வத்தையில் ஏற்றவும் முடியலை என்னால். கடையில் தூக்கி ஏற்றி நங்கரத்தை போட்டுட்டு வலை வேற பிடிக்கணும். வத்தைய இன்ஜின் வத்தையில திளாவி திளாவுற வத்தை அங்கே போட்டு வந்துட்டு கொண்டு வர முடியாதுல்ல. அதனால அடுத்த வல்லத்தை கூப்பிட்டு ரொம்ப முடியலை. அடுத்த வல்லத்தை கூப்பிட்டு நான் ஏற்றிக்கிட்டு வந்து காப்பாத்தினேன். கடைசியில் கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரியாக தேவையே ஆகலை. ரொம்ப வேதனை பண்ணிருச்சு காலு, நடக்க முடியலை. மறுபடியும் கூட்டிகிட்டு போனேன். பிழைக்காது தானே வழி, பிள்ளையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மர கூட்டிகிட்டு போனேன். மர கூட்டிகிட்டு போய் அந்த வத்தை காலில் ஏறிடுச்சு. மர முடியாமல் போயிருச்சு. கொண்டு வந்து போட்டுக்கிட்டு ஆற்றினேன். ஆற்றிட்டு ஒரு பெட்டி கடை வச்சுருந்தேன், டீ கடை வச்சுருந்தேன். காலையில் 4 மணிக்கு நீ கடையை பார்த்துக்க, நான் கடலுக்கு போகிறோம்னு போனாங்க. கடலுக்கு போவையில் கரண்டு கம்பி அந்து கிடந்துச்சு. கரண்டு கம்பி அந்து கிடக்கையில் எனக்கு நான் போயிட்டு வரேன், வளவு பிடிச்சிட்டு வர போனவு கரண்டு கம்பி அந்து கிடந்து கவனிக்கலை. கரண்டு கம்பி மேலே காலை வச்சுட்டாங்க. கரண்டு கம்பி அடிச்சிருச்சு. ஒரு பையன் இருக்கு, ஒரு 5 மணி இருக்கு. சித்தி சித்தின்னு வந்து கூப்பிட்றான். என்னடா நீங்கள் தூங்கு சித்தப்பா, இங்கே செத்து போய் கிடக்குறோம்னு சொன்னார். போய் பார்த்ததுமேக்கா இறந்து தான் போய் கிடந்தாங்க. 5 மணிக்கு போனவு, 4 மணிக்கு போனவு, 5 மணிக்கு தான் போய் பார்த்தேன். அவ இறந்து அவ இருக்கையிலையும் போவேன். அவ இறந்ததுக்கு பிறகு நான் தான் போனேன் கடலுக்கு. போய் நான் தான் கொண்டுக்கிட்டு வந்து பிள்ளையில மூணையும் காப்பாற்றினேன். ஒரு ஆம்பளை பையன், 2 பொம்பளை பிள்ளை. வத்தைத்தைனா வளையினா கிடக்குந்த வலை உரம் ஏன் வளதேன். பிள்ளையில கட்டி கொடுத்தேன். நல்லது வல்லது பார்த்தேன். இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேச போறது நான் இனிதா. இந்த பகுதியில நம்ம பார்க்க போற மீன் வந்து பாத்தீங்கன்னா ஓரா மீன். இந்த ஓரா மீனை வந்து ராபிட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. குறிப்பா இந்த மீன் நம்ம ஊர்கள்ல அதிகமா இருக்குது. ஆறுகள்ல பிடிக்கப்படுற இந்த ஓரா மீன் அவ்வளவு டேஸ்டா இருக்குமா. இந்த மீன் ஒவ்வொரு இனத்தை பொறுத்து வாழும் அப்படின்னு சொல்றாங்க. புள்ளி ஓரா, கோடு ஓரா அப்படின்னு மீனவர்கள் பிரிச்சுக்கிறாங்க. 20-25 சென்டிமீட்டர் அளவுகள்ல இருக்கிறோம். குறைந்தபட்சமா 45 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியதான். ஒரு சில நேரங்கள்ல 53-55 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளருமா இந்த ஓரா மீன். குறிப்பா ஓரா மீன் பவளப்பாறைகள்ல உள்ள பாசிகள் உயிரினங்களை சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இது அதிக சத்துக்கள் நிறைஞ்சதாகவும் காணப்படுது. இந்த மீன்ல 100 கிராம் புரதம் கொழுப்பு இருக்கிறதால விட்டமின் B12 சத்து அதிகமா இருக்குது. குறிப்பா ஓலைக்குடா கிராம அதுவும் கூடு வச்சு மீன் பிடிக்கிறவங்களுக்கு அதிக அளவுல இந்த மீன் கிடைக்கும். ரொம்ப அதிகமான வெடுக்கு வாடை அடிக்கிறதால குழந்தைகள் இந்த மீனை விரும்ப மாட்டாங்க. குறிப்பா மீனவர்கள் இந்த மீனை அமிர்தம் அப்படின்னு தேடி போய் பிடிச்சு சாப்பிடுவாங்க. ஆனா வெடுக்கு வாடை அடிச்சாலும் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் மக்களே. இதோட தோல் பகுதி ரொம்ப கடினமா இருக்கிறதால இதோட தோல் பாறைகள் மாதிரி தோற்றமும் இருக்கும். இதனால சில பேர் வந்து தோலை உரிச்சு குழம்பு வைப்பாங்க. ஒரு சில பேர் நல்லா அவியல் வச்சு சாப்பிடுவாங்க. அவியல் வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். இந்த சத்தான மீனை கண்டிப்பா நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் மக்களே. இன்னும் நிறைய பகுதிகள் இருக்கு, தொடர்ந்து பேசலாம். இப்ப பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வை, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஒரு தொழில் அப்படின்னா வெறும் வருமானத்துக்கான வழி மட்டும் இல்ல, அது ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை, ஒரு தலைமுறையோட அனுபவம், ஒரு ஊரோட அடையாளம் கூட. இந்த அடையாளங்களை நம்ம பேச போறோம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திர பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா. நம்ம ராமேஸ்வரம் தீவு பகுதியில விசைப்படகுகளுக்கு எப்படி மடிகட்டுற தொழில் செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா விசைப்படகுகளுக்கு மடிகட்டுற தொழில் 500 நபர்கள் செய்யறாங்க. மடி மேஸ்திரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மடி வேலையாட்களர்களை வழி நடத்துறவங்களா இருப்பாங்க. குறிப்பா விசைப்படகுகள் 2 மடி இருக்கும், 1 மீன் மடி, 2வது மடி வந்து பாத்தீங்கன்னா ரால் மடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் மடி ரால் மடிய புதுசா அமைக்கிறதுக்கு மடிமேஸ்திரிகளுக்கு மட்டும்தான் அந்த அளவுகள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. மேஸ்திரிக்கு கீழே உள்ளவங்க வேலை செய்யறவங்க இந்த மடிகட்டுறதுக்கு ஆரம்ப தொடக்கமா நூல் போட பழகணும், அதுக்கப்புறம் தான் மடிகட்டணும். நூல்களோட சைஸ் மாறும். என்னென்ன சைஸ் அப்படின்னா 2.5 மில்லி சைஸ், அப்புறம் வெள்ள நூல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வெள்ள நூல் வந்து 2 மில்லி சைஸ்ல இருக்கும், அப்புறம் 1.5 மில்லி சைஸ்ல இருக்கிற நூல், குறிப்பா 3 மில்லி சைஸ்ல இருக்கிற நூல் அப்படின்னு அந்தந்த நூல்களை அடையாளம் பிரிச்சு வச்சுக்கிட்டு தனித்தனியா நூல் ஊசியில சுத்தி வச்சுக்கணும். அப்படி சுத்தி வச்ச நூலை வேலை பாக்குறவங்க கேட்ட உடனே ஆரம்ப தொடக்கத்துல உள்ளவங்க, அதாவது நூல் போட்டுட்டு இருக்கிறவங்க வேகமா எடுத்து கொடுக்கணும், அதுதான் ஆரம்ப கட்ட வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன மாதிரியான நூல்களை எடுத்து கொடுக்கறாங்க அப்படின்றது அவங்க பாக்குற வேலைகள்லயே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தொடக்கத்துல இருந்து அப்படியே படிப்படியா மேஸ்திரி அளவுக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மடிக்கட்டுற வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கும். மடி இழுக்கிற மாதிரி, குறிப்பா கடலுக்குள்ள விசைப்படகுகள் வீஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வீஞ்சில மடியை இழுக்கணும். ஆனா மண்ணுல மடியை இழுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படித்தான் மடிகட்டுறவங்க அவங்களோட அந்த கஷ்டம் தெரியாத மாதிரி அம்பா பாடி இழுத்து மடியை கட்டுவாங்க. மடியை இழுத்து தூக்கி கட்டுறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். குறிப்பா அந்த மடியோட வெயிட் 500 கிலோ இருக்குமா, குண்டு கயிறு போயா மாலு இதெல்லாம் சேர்த்து ஒரு 600 கிலோவுக்கு மேல கூட இருக்குங்க. இந்த வெயிட்டோட தூக்கி மடி கட்டுவாங்க. ஒரு நாள் முழுக்க நின்னுகிட்டே தொழில் செய்வாங்க. அவங்களுக்கு தேவையானது கத்தியும் நூலும் தான் அவசியம். அவங்க வச்சிருக்கிற அந்த கத்தி ரொம்ப கடுமையா இருக்கும், ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும் அந்த கத்திய. ஒரு சில நேரங்கள்ல கத்தி நம்மள பதம் பாத்துரும். இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். பாடல்கள் வருது கேளுங்க. அடுத்த பகுதியிலும் இத பத்தின தகவல்களை பேசலாம். கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. மடிவெட்டும் தொழில் பத்தின விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். நான் இனிதா உங்களுக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில மக்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது கடல் ஓசை FM 90.4. மடிகளோட அளவுகள் பத்தி நம்ம இந்த பகுதியில பார்க்கலாம். மீனவர்கள் சொல்ற அளவு பாத்தீங்கன்னா, போட் ஓனர் சொல்ற அளவுகள்ல தான் மடிமேஸ்திரிகள் மடிகளை கட்டுவாங்க. குறிப்பா அளவுகள் வந்து 50 மீட்டர், 48, 49 மீட்டர் நீளம் வர மடிகள் இருக்கும். இந்த மடிகள்ல 3000 மடி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மீட்டர் கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 மீட்டர் கண்ணி வந்து பாத்தீங்கன்னா மீன் மடிக்கு கட்டுவாங்க. இதை விட பெருசா 20,000 அளவு வரைக்கும், அதாவது 3000 to 20,000 அளவு மீட்டர் கண்ணி வரைக்கும் இந்த மடி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ராமேஸ்வரத்து மடிகள் வந்து வேற மாதிரி இருக்கும், கன்னியாகுமரி மடிகள் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கன்னியாகுமரி மடிகள் வந்து பாத்தீங்கன்னா 85 மீட்டர் நீளம் இருக்குமா. குறிப்பா 4000, அதாவது 4 மீட்டர் கண்ணி அளவு வச்சு கட்டி கொடுப்பாங்க. இப்படித்தான் மடிகளை வந்து போட்டுக்கு கட்டுவாங்க. குறிப்பா போட் ஓனர் கிட்ட மடிகளை வாங்கி அந்த மடிகளை கட்டின பின்னாடி எவ்வளவு அமௌண்ட் கணக்கு போட்டு மடிமேஸ்திரி வாங்கிக்கிடுவாங்க. அதுக்கு பின்னாடி கூலி வேலையாளர்களுக்கு, மடிகட்ட தேவையான பொருட்கள் வாங்குறவங்களுக்கும் பாதி காசு கொடுத்தது போக மீதம் இருக்கிறத பங்கு பிரிப்பாங்க. இந்த தொழில பகுதி வாரியா தான் சம்பளம் கொடுப்பாங்க. நூல் போடுறவங்களுக்கு ஒரு சம்பளமும், கூலி வேலை செய்யறவங்களுக்கு ஒரு சம்பளமும், கயிறு குண்டு வெட்டுறவங்களுக்கு ஒரு சம்பளமும், தனித்தனியா சம்பளங்கள் பிரிச்சு கொடுப்பாங்க. மீன் மடிக்கு 3 மீட்டர் அளவு கண்ணிகள் வச்சு கட்டுவாங்க. இதற்கு இடையில வந்து டீ ஸ்நாக்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இந்த டீ ஸ்நாக்ஸ குடிச்சிட்டு மடி கட்டுறவங்க இருக்கிறாங்க. மடி கட்டுற தொழில் வேலை பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் ஹார்பருக்கு பின்னாடி, அப்புறம் பாம்பன் ஹார்பர் பகுதிகள்ல இருக்கும். குறிப்பா 15 மேஸ்திரிகள் நம்ம ராமேஸ்வர தீவுல மடி கட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாதான் மடிமேஸ்திரிகள் இருந்திருக்காங்க. ஆனா 15 மடிமேஸ்திரிகளுக்கு பின்னாடி ஒரு மடிமேஸ்திரி கூட இன்னும் தலை தூக்கல. அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க மடிக்கட்டுறவங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. தடைகள் 1000 எதிரே வரினும் துணிவே உனக்கு துணையாகட்டும். வியர்வை சிந்தும் ஒவ்வொரு நொடியும் நெற்றியும் வெற்றியின் கதவை திறக்கட்டும். கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கூண்டு மீன் வளர்ப்பு தொடங்குறத பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்ம தமிழ்நாட்டுல திறந்த வெளியில கூண்டு மீன் வளர்ப்பு தொழில்முறை தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அரசாங்கம் ஒரு சூப்பரான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுல சிலரும் பயன்பெற்றிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு திறந்த கூட்டு மீன் வளர்ப்பு தொடங்க இந்த திட்டத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன திட்டம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து கேட்கலாம். இந்த திட்டத்துல யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்றத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடல்ல கூண்டு வச்சு மீன் வளர்க்கறது அரசு மற்றும் அதிகாரிகள் கிட்ட இருந்து தேவையான முன் அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மீனவர்கள் கூட்டுறவு சங்கம், அப்புறம் கூட்டுறவு சங்கங்கள், மகளிர் சுய உதவி குழு, அப்புறம் பதிவு செஞ்ச தனியார் நிறுவனங்கள், இதுல வந்து சேர்ந்து இந்த கூட்டு மீன் வளர்ப்பு திட்டத்துல நம்ம பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல 5 கூண்டுகள் கொண்ட 4 தொகுதிகள் குழுவா சேர்ந்தாங்கன்னா 20 கூண்டுகள் மத்திய அரசு உதவி கிடைக்கும் சொல்றாங்க. அதாவது 4 கிடைக்கும் சொல்றாங்க. இந்த தொகையில முதலீடு, நடைமுறை செலவு, பராமரிப்பு செலவு எல்லாமே ஒரே முறைக்கு மட்டுமே சேர்ந்தே தருவாங்களாம். உதவி தொகை கிடைக்க நம்மளே தயாரிச்ச திட்ட அறிக்கை, தேவையான அனுமதிகள், அப்புறம் வந்து தொழில்நுட்ப அறிவுக்கான சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வட்ட கூண்டு குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா 6 மீட்டர் விட்டம் இருக்குமா, 4 மீட்டர் ஆழம் இருக்குமா. செவ்வக கூண்டு அப்படின்னா 96 கனமீட்டர், அதாவது 96 கிலோ கனத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 6 அளவு இல்லைன்னா 6 மீட்டர் அப்படின்னு கூண்டுகளை பிரிச்சுக்கிறாங்க. ஒரு கூண்டோட தொகை பாத்தீங்கன்னா ₹5,00,000. மீனவரோட பங்கு 60%. குறிப்பா பெண்கள் கூட்டுறவு மீனவர்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 40% பங்கு கொடுக்குறாங்க. இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் மீன்வள உதவி இயக்குனர் அலுவலகம் மீன்வளத்துறையினரிடம் கேட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மீனவர்கள் இதுல சேர்ந்து பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அருமையான பாடல்கள் வருது. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் லட்சுமி. நான் வயசு 54 ஆயிடுச்சு. இங்க இருந்து வீட்டுல இருக்கோம், முதல் நாள் வீட்டுல இருக்கோம், ரெண்டாவது நாள் உன் மயனமா கடலுக்கு போனா புடிச்சுட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல வந்து இருக்கான், நாங்க சம்மாட்டி வீட்டுல போய் பாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க கோடியாக்கரையில சரின்னு சொல்லிட்டு நாங்க இங்க இருந்து மாமன் தங்கச்சி மரத்துல இருந்து கிளம்பி போறோம். கிளம்பி போய் அங்க போனா பஸ்க்கு போய் இறங்குறோம். இறங்கின உடனே அவன் உட்காந்துருக்கான், ஒரு குச்சி வீட்டுல இருக்கிறான். அதோட வாடா நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்ல, இல்லம்மா நாங்கள் பார்த்துக்கிட்டு வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்றுருக்கான். சரி அடே உங்க அம்மா வந்துட்டாங்கடா, போடா போய் சாப்பிடு, சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுறா அப்படின்னு. ஓ போய் அங்கே ஒரு கடை இருக்கு, போய் இட்லி தோசை வாங்கிட்டு வந்திருக்கான். நீ சாப்பிடுமா, நாங்கள் போய் இந்த எங்கிட்ட போயிட்டு வாரஞ்சிட்டு போவ சொல்லிட்டு தான் நிற்கிறேன் என்னட்ட. அல்ல கொந்தளிச்சு வேகமாக வந்துருச்சு. அப்போ இந்த பொம்பளை சொல்லுது, அடே நம்ம மட்டும் வல்லங்களாம் கிடைச்சிடா போடா உறவிட்டுமா போட அப்படின்னு சொல்லி சமாட்டி கொண்டாடி சொல்லுது. சரிஞ்சிட்டு அம்மா நீ சாப்பிடு நான் போய் பாருன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அங்கே ஓட ஓட அல்ல தண்ணி என்கிட்ட தான் வருது வந்துருச்சு. அப்போ எந்த பொம்பளை சொல்லுது, என்னன்னு சொல்லி அக்கா அக்கா சசிதாக்கா உங்கள்கிட்ட வல்லம்லாம் வலிஞ்சு ஓடுது, அங்கே கடக்கார வழியே ஓடுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடு கடவுள் இந்த பொம்பளை பத்தி விட்டது. இவங்க ரெண்டு பேரும் அப்பன் மயன்னு எழுத்து போகிறதுக்குள்ளேயும் தண்ணி நிறைய வந்துருச்சு, நிறைய கோயிலே மூன்றாப்பில் வந்துருச்சு. வந்து அதோட பிள்ளைகளாம் மட்டும் அவங்களும் கரையை நடந்து வராங்க. என்னையை ஓடி வந்தவன் இங்கிட்டு நான் இங்கிட்டு தெரியாமல் நின்றேன். எனக்கு அந்த இடம் அப்போ போனது அறிவுமா தெரியாது, எந்த இடமும் தெரியாது நம்மளுக்கு. நான் மட்டும் சும்மா மலத்தடி மாதிரி வந்தாக்கணும்னு நான் இருந்தேன். பார்த்து அப்புறம் இல்லை கடவுள் முன்கு வருது, என்ன கணக்கில் நின்றுக்கிட்டு இருக்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு நேரம் வந்ததுக்கு பயலுக்கு காலில் முறிஞ்சு அதை கூட பெருசு போனால என்னையை தான் பிடிச்சி இழுத்துட்டு ஓடிருந்தான். ஓடி போய் ஒரு கோயிலுக்கிட்ட அங்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கோயில் மாதிரிக்கு அங்கனக்கில் போய் நின்றுட்டான். சம்பவம் தாடி எப்படியே ஒரு கொடூரம், அப்படியே மலார் மலார் ரோட்டில் தூக்கி தூக்கி அப்படியே போட்டுருச்சுங்க. அந்த பிள்ளைகள என் பச்சை பிள்ளை ஒரு பையெல்லாம் 9 வயசு பையன், 10 வயசு பையன் இருக்கும். இப்போ தான் ஒரு வாரம் தான் இப்போ ஆச்சான், கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளையும் பொண்ணு அவங்களாம் வந்திருக்காங்க. அவங்கள ஆஞ்சி எடுத்து போட்டுருந்துருக்காங்க, அவங்களாம் வந்திருக்காங்க. அந்த பிள்ளைலாம் இப்படி மிதந்து இப்படி வருது, கருத்து நிறைய நகைநட்டுலாம் போட்டிருக்கு. இந்த பாமல்ல உள்ள ஒரு பையெல்லாம் இறந்துட்டான், போஸ்ட் சாஞ்சு கடலுக்குள்ள அந்த பையெல்லாம் இறந்துட்டான். பிழைக்க போன பயில தான் அதுவெல்லாம், இதுவெல்லாம் மறு பழைப்பு பழைச்சு வந்தது. இந்த இதுகள்லாம் மறு ஒரு வாரம் சென்று நீ அம்மா கூட்டிகிட்டு போடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம். நேனே கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். அவங்க அப்பா மட்டும் கூடியாக இருந்தா. நன்றி நன்றிப்பா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலை கடல் வீசும் நெய்தல் கரையில் அன்புடன் மணக்கும் கைமணம் சுவையில் கடலோர வாழ்வின் கதைகளை பேச களமிறங்குது நெய்தல் கைமணம். இங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நெய்தல் கைமணம் பகுதியில உங்ககிட்ட சுவை பத்தி பேச போறது நான் இனிதா. இன்னைக்கான நெய்தல் கைமணம் என்ன அப்படின்னா, சூற மீன் ஊறுகாய் எப்படி தயார் செய்யறது பாக்கலாமா? என்ன மக்களே, எவ்வளவோ மீன் இருக்கு, இது என்ன புதுசா சூற மீன்ல ஊறுகாய்? ஆனா நிறைய இடங்கள்ல சூற மீன் ஊறுகாய பாட்டில்ல தயாரிச்சு குடுக்கறத நம்ம பாத்திருக்கோம். அதை வாங்கி சாப்பிட்டுருப்போம், அடட அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும், அமிர்த மாதிரி. சரி, நம்மளே வீட்டுல இந்த சூற மீனை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஊறுகாய் பண்ணலாமா? சூற மீனை நல்லா கழுவி பொடுசா அரிஞ்சு, அதாவது துண்டு போட்டு எடுத்துக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு நல்லா கையால பிரட்டி எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். ஒரு வடசட்டியில நல்லெண்ணெய் ஊத்தணும். ஊறுகாய்க்கு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊத்துனா நல்ல மணமா இருக்கும், அதனால நம்ம நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம பிரட்டி வச்ச இந்த மசாலாவை பொறிச்சு எடுக்கணும். கொஞ்சம் வெந்தயம், பட்டை மிளகாய், கருவேப்பிலை பொறிஞ்சு வரவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு அடிபிடிக்காம கரண்டியை வச்சு கிண்டிட்டே இருக்கணும். குறிப்பா ரொம்ப எரிஞ்சிச்சு அப்படின்னா அவரே கருகுன வாடை அடிக்கும். அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம அடுப்புல

0: இந்த மசாலாவை கிண்டிட்டே இருக்கலாம். இது கூட என்ன செய்யலாம் அப்படின்னா, மிளகுத்தூள் உப்பு போட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு அப்படியே அரைஞ்சு வரும்போது பொறிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த மீனை அந்த கிரேவியில போட்டு கொஞ்சமா வினிகர் ஊத்தி இறக்கணும் அப்படின்னா சூப்பரா இருக்கும். சுட சுட என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த ஊறுகாயை எடுத்து சுடுசோறுல போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். இல்ல எங்களுக்கு வந்து ரெண்டாவது நாள் மூணாவது நாள் சாப்பிட்றதுதான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒரு ஜார்ல அடைச்சு மூடி போட்டு வச்சுக்கோங்க. அப்பப்ப தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டா அட அப்படி இருக்குங்க. இதை நம்ம ஊறுகாய் மாதிரி பேக்கெட் பண்ணி கடைகளுக்கு கொடுக்கலாம். மக்களை நம்ம வீட்டிலேயே அழகான இந்த சூரை மீனை ஊறுகாய் பண்றது எப்படி அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: சொன்ன கிளியே சந்தேகம் போன

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயர் போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. நம்மளோட வளர்ச்சிகளாக காலநிலை மாற்றம் முக்கிய பங்களிக்குது. அது குறித்த விவரங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கட்டடங்கள் அப்புறம் வந்து பெரிய காங்கிரீட்டா மாறுறதால வெப்ப தீவு விளைவுகள் ஏற்படுது. எப்படின்னா காங்கிரீட் சுவரும் தாராளமா பயன்படுத்தப்படுது. கண்ணாடி பகல்ல சூரிய வெப்பத்தை உறிஞ்சி வச்சுக்கிட்டு நைட்டு அதை வெளியிடுது. இதனால நகரங்கள் கிராமங்களை விட ரொம்ப சூடாக வெப்பமடையுது. முக்கியமா கட்டுமான பொருட்கள் அதாவது சிமெண்ட் அப்புறம் வந்து இரும்பு தயாரிக்கிறதுக்கு பெருமளவுல ஆற்றல் தேவைப்படுது. அதோட உற்பத்தியின் போது கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவுல வளிமண்டலத்துல கலக்குது அப்படின்னு சொல்றாங்க. தார் சாலைகள் சூரிய ஒளியையும் வெப்பத்தையும் அதிக அளவுல உறிஞ்சும் தன்மை உடையது. அது எல்லாருக்குமே தெரியும். இது மழை நீரை நிலத்துக்குள்ள செல்ல விடாம தடுத்து நிலத்தடி நீர்மட்டத்தை குறைக்கிறதோடு உள்ளூர் வெப்பநிலையையும் உயர்த்துதான். நீளமாக்கப்படுற சாலைகள் குறிப்பா சாலைகளை நம்ம விரிவுபடுத்தணும் அப்படின்னா அந்த சாலைகள் அதாவது நெடுஞ்சாலைகளா ஆயிரக்கணக்கான மரங்கள் இயற்கையான நீரழிவு பாதைகள் எல்லாமே அழிக்கப்பட்டு தான் அந்த சாலைகள் உருவாக்குறாங்க. இப்படி அந்த சாலைகளை உருவாக்கும் போது இது உள்கட்டமைப்பு சார்ந்த வளர்ச்சி பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சூழலில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. இந்த காலநிலை மாற்றத்துக்கு முக்கிய பங்கு அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலநிலை மாற்றத்தை நம்ம எந்த வகையில கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச வகைகளை பயன்படுத்துவோம். அடுத்ததா நீங்கள் எதிர்பார்த்த பாடல்களுமே வருது. கேளுங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்குமே வந்தாச்சு. நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இந்த நிகழ்ச்சியில கடலையும் கடல் சார்ந்த மக்களோட வாழ்வாதாரத்தையும் பத்தி சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ராமேஸ்வரத்துல இருக்கிற வடகாடு பகுதிகளில் இருக்கிற சங்கு சிற்பி தொழிற்சாலைகள் பத்தியும், அதுல பெண்களுக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்பு வருமானம் அதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல குறிப்பா ஓரா மீன் எப்படி பிடிக்கிற, அதோட சிறப்புகள், மருத்துவ குணங்கள், அது எவ்வளவு தூரம் வளரக்கூடியது அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். மடிகட்டுற தொழிலோட நிலைமை, அதுல இருக்கிற சிரமங்கள், அடுத்த தலைமுறைக்கு இந்த தொழில் தொடருமா அப்படின்றத பத்தியும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நெய்தல் கைமணத்தோட பாரம்பரிய சுவை சமையலையும் நம்ம ரசிச்சோம். இதே மாதிரி கூண்டு மீன் வளர்ப்பு திட்டம், அதை யார் பெறலாம், எவ்வளவு உதவி கிடைக்கும், எங்க அணுகணும் அப்படின்றத பத்தியும் நம்ம கடைசியா தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா காலநிலை மாற்றம், வெப்பமயமாதல், இதனால ஏற்படுற பாதிப்புகள், நம்ம என்னென்ன வழிமுறைகளை பயன்படுத்தலாம் காலநிலை மாற்றத்தை தடுக்கிறதுக்கு அப்படின்றத பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்படி ஒவ்வொரு நாளும் கடலை பற்றிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது கடல் நமக்கு எவ்வளவு பெரிய வாழ்வாதாரம் அப்படின்னு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடலை நம்பி வாழ்ற மக்களோட வாழ்க்கையும் அவங்களோட தொழிலையும் பாதுகாக்கிறது நம்ம எல்லாருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில பயனுள்ள தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் கடலை பாதுகாப்போம், கடலை காதலிச்சுக்கிட்டே இருப்போம், சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியோட நோக்கத்துல முன்னேறிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் இனிதா. பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. ஓடியாடி களைச்சு ஆஸ்வாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான உள்ளங்களை உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. அலைப்பாயுதே நிகழ்ச்சியை பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு எஸ் பர்வின் பானு எழுதின உனக்கும் கீழே. கதைக்குள்ள நுழைஞ்சிடலாமா?

அந்த விழாக்கு இன்னும் ஒரு மணி நேரம்தான் இருந்துச்சு. பரபரப்பா தன்னோட அப்பாவையும் பையனையும் மாறி மாறி பாலு பார்த்துட்டு இருந்தாரு. ரெண்டு பேரோட முகமும் கோபத்தை மட்டும்தான் காட்டுச்சு. ஆனா அவங்க கோபம்தான் ஒன்னா இருந்துச்சே ஒழிய கோபத்துக்கான காரணங்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் வேற வேற இருந்துச்சு. இன்னும் ஒரு மணி நேரம் தாப்பா இருக்கு, சரியான நேரத்துக்கு போக வேணாமா? எனக்காக தானப்பா அங்க ஃபங்க்ஷன் நடக்குது, நானே லேட்டா போனா எப்படிப்பா அப்படின்னு சொன்ன நந்துவ பாலு பரிதாபமா பார்த்தாரு. கொஞ்சம் தள்ளி நின்னு பின்னால கைய கட்டிக்கிட்டு பஸ் வருதா வரலையான்னு பாலுவோட அப்பா கண்காணிச்சபடி நின்னுட்டு இருந்தாரு. நீங்க போய் பேசுங்களேன் அப்படின்னு மெல்ல முணுமுணுத்த தன்னோட மனைவி ராதாவை சமாதானப்படுத்த முடியாம தன் அப்பாவோட பக்கத்துல போய் பாலு நின்னாரு. அப்பான்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா இடைமறிச்சு குறுக்கிட்டாரு. அப்பா, ஏண்டா உன் மகனுக்கு அறிவே இல்லையா? இன்னைக்கு அவனுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, நேரத்துக்கு போகணும்னு தெரியாதா? டைமுக்கு கிளம்பிருக்கணுமா இல்லையாடா? அந்த காலத்துல நீ இப்படியா இருந்த? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம எவ்வளவு முக்கியமான விஷயம் நடக்க இருக்கு, இது பெருமைப்பட வேண்டிய விஷயம். டைமுக்கு முன்னாடியே போய் அட்வான்ஸா உட்கார்றது எப்படி? கடைசி நிமிஷத்துல பஸ் வருமா வராதான்னு காத்துட்டு இருக்கிறது எப்படி அப்படின்னு நந்துவோட தாத்தா கோபத்தோட சொல்லும் போது பாலுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல.

நந்து படிக்கிற ஸ்கூல்ல பிளஸ் டூல அந்த ஸ்கூல்லயே நந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருந்தார். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதுக்கு அந்த பையனுக்கு ஸ்கூல் சார்பா பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. அதுல நினைவு கேடயமோ பாராட்டு பத்திரமோ பொன்னாடையும் வழங்கப்பட இருந்துச்சு. அதுக்கு கிளம்புறதுக்கு தான் இத்தனை அக்க போறோம். ஸ்கூல் அவங்க வீட்டுல இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கும். டாக்ஸியோ ஆட்டோவோ பிடிச்சா அதிகபட்சம் 200 ரூபாய தாண்டாது. நந்துவும் அதைத்தான் எதிர்பார்த்தான். ஆனா அவன் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்காங்க. பஸ் வந்திருக்குமா இல்லையான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பார்வதி சின்ன பழம், 10 வயசுல ஒரு சின்ன சாக்கை தந்து பாசி எடுத்து கொண்டு வந்து போட்டு காய போட்டு அதை கொண்டு விற்று எங்க அம்மாட்ட கொடுப்போம். எங்க அம்மா எங்க அண்ணன் தம்பி எல்லாம் 4 பேர், 4 பேர்லையும் தனியா போயிட்டா எங்க அண்ணன் ஒரு ஆளுதான். நாங்கள் எங்க சம்பாத்தியத்துல இருந்து எங்களை கட்டிலாம் கொடுத்தாங்க, இந்த கடல்லதான் நாங்கள் சம்பாதிப்போம். நீச்சல் கூட யாருமே சொல்லித்தரல, நாங்களாதான் கத்துக்கிறோம். அந்த போய் விளையாடுவோம், விளையாடியில் நாங்களாம் நீஞ்சி பார்ப்போம், சோவி பிறக்குவோம், அதில் கொண்டு விற்போம். அப்புறம் கட்டி கொடுத்த பிறகு என் புருஷன் கூட்டிக்கிட்டு போனோம் கடலுக்கு. நாங்கள் 2 பேரும் போய் மீன் பாசி எல்லாமே எடுப்போம். எடுத்துக்கிட்டு குழந்தைகளை தொட்டியில் போட்டுட்டு பாசி எழுவோம். பத்தையில் கிடக்குங்க தொட்டி கட்டி, நாங்கள் 2 பேரும் பாசி எழுவோம். ஒரு பையன் கூட கீழே விழுந்துச்சு, கரை யானைக்கு போய் கரையை பிடிச்சி சோறாக்கி தின்னுட்டு மறுகாலையில் அது மாதிரி கம்மி வேலை பாசி இதுக இருக்கம் போவோம். இப்படி அதுகள சின்ன வயசுலேயே இருந்து அந்த கடல்லையே ஓட்டு அதுகளை படிக்க போட்டால் அதுக பள்ளிக்கூடம் போவாதுங்க. எங்களுடைய சேர்ந்து அதுகளும் தொழிலுக்கு வந்துருச்சு. ஒரு 5-6 படிச்சு எங்களை படிக்கப்படலையில எங்கள் அம்மா அப்பா. நான் அவ்வளோ கடல் மேலே எல்லா தொழிலுமே எந்த தொழிலுமே கற்றுக்குருவோம். பிள்ளையெல்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் இருந்தாலும் சங்குக்கெல்லாம் பாலத்தில் போய் சங்கு குளிப்போம். சங்கு ஆட்டை அப்போ இப்போ இல்லை அப்போ அந்த சங்குகளை அப்புறம் வந்து கொடுத்துட்டு விற்று வாங்கிக்கிட்டு மரம் 2 பேருமே போயிடுவோம். பத்தையிலிட்டா நீஞ்சி கூட போயிடுவோம் தீவுக்கு. எந்த நிவாரணம் இருக்குதோ அதுக்கு தக்கன இறங்கி நீஞ்சி போயிடுவோம். போய் கவடாக்க இதுக்கு அப்புறம் வருவோம். மரம் என்ன இப்போதைக்கு பிள்ளையெல்லாம் உலசாலும் நாங்கள் இன்னும் வயசு போய் அந்த கடலுக்கு தான் பொண்டாட்டி முடிச்சுன்னு போகிறோம். இப்படி ஓயக்குள்ள வேலைக்கு போவோம். இதுதான் தெரியும். எங்கள் அக்காலாம் தண்ணியை குடிச்சு ரொம்ப கிடந்தாங்க. இப்படி பாசிக்கு போவையில் ஒரு பிள்ளை நீச்சல் தெரியாத பிள்ளைய போய் தூக்க போகிறோம்ண்டு 2 பிள்ளைய சேர்ந்து அமைக்கிருச்சு எங்கள் அக்காலை. அவிக்கு செத்த பணமாக ஆகிட்டா தண்ணியை கொடுத்து அதெல்லாம் பக்கத்தில் இருந்து வல்லங்க கிடந்து வத்தக்கரவு கிடந்து தூக்கிட்டு வந்து 2 நாளைக்கு பிறகு ஆஸ்பத்திரி ஒண்டி போட்டு மூச்சு வந்துச்சு எங்கள் அக்காளுக்கு. அதில் ரொம்ப சிரமப்பட்டோம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க. குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: பாட்டி உங்க வயசு 60, 16 மலையில டைல்ஸ் வலிக்கிட போகுது, உள்ள வாங்க.
4: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அலைபாயுதே அலைபாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
7: அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. பாலுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அவங்க அப்பா பேசின முறை தவறா இருந்தாலும் அவர் பேசுறதுல நியாயம் இருந்துச்சு. அப்பான்னா சிம்ம சொப்பனமா திகழக்கூடிய வீடுகள்ல சிதம்பரம் அப்படி எல்லாம் இருக்க மாட்டார். வயசு முதிர்வால இப்பவும் தென்படக்கூடிய கடுகடுப்பு கூட சிறு வயசுல அவர்கிட்ட இல்லாம இருந்துச்சு. ஆனா சின்ன வயசுல இருந்தே அவரு கற்று தந்த நீதி ரொம்ப ஆழமானதாகவும் இருந்துச்சு. தனியார் நிறுவன பணியில் இருந்தவர் தன்னோட சொற்ப வருமானத்துக்குள்ள வாழ்க்கையை அடக்கி வாழ கத்துக்கிட்டார். சினிமா டிராமாலாம் காசு விரையும், பொழுதுபோக்குன்னு வைக்கிறதே இப்படி காசு கறியாக்கத்தான். பொழுது போகாம நிக்கவா போது, இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும், அப்புறம் ஏண்டா இந்த பொழுது இப்படி ஓடுதுன்னு தோணும். அப்படி இப்படின்னு குட்டி குட்டியா

நந்துக்கு காய்ச்சலும் வந்துச்சு. அதுக்கு 4000 ரூபாய் செலவாச்சு. 5000 செலவு பண்ணதுக்கு 4000 இலவச இணைப்பா செலவாச்சு. மூத்தோர் சொல்லும் முதிர் நெல்லியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். என் பேச்சை யார் காது கொடுத்து கேக்குறீங்க? பிள்ளைங்களுக்கு ஆசை இருக்கும், அதெல்லாம் நிறைவேற்றி வைக்க புறப்பட்டா என்ன ஆகிறது? அவனுக்கு என்ன தெரியும், சின்ன பையன். நீ தான் சொல்லி புரிய வைக்கணும். இப்ப பார், ஆசைப்பட்டு கூட்டிட்டு போனதுக்கு காய்ச்சல் வந்து படுத்து கிடக்கான். இதையும் பேச்ச மதிச்சு வீட்டுல இருந்தா இந்நேரத்துக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு ஆரம்பிச்சவரு பாலுவ ஒரு புடி பிடிச்சிட்டாரு. அண்ணில இருந்து பாலு அவங்க அப்பாவோட பேச்ச மீறி எதுவும் பண்றதில்ல. இதோ இன்னைக்கு டாக்ஸி பிடிச்சு போறாங்களே, அதை தாண்டி பாலு வேற எதுவும் பண்ணதில்ல. அது ஆடம்பர செலவுல இருந்து அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவு வரைக்கும் எல்லாத்துலயும் அடங்கும். உனக்கும் கீழே அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: முன்னேற்றத்திற்கான வானொலி
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைப்பாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. நந்துவோட மனசுக்குள்ள எக்கச்சக்கமான ஆசைகள் இருந்துச்சு. கார்ல போய் இறங்கணும், பாக்குறவங்கெல்லாம் தன்னை பகுமானமா பாக்கணும், அப்புறம் தனக்கு ரொம்ப பெருமையா இருக்கணும்னு எக்கச்சக்கமான எண்ணங்களோட அப்படியே அல்லாதியான சந்தோஷத்தோடையும் இருந்தான். ஆனா அவன் நினைச்ச மாதிரி நடக்கல. அவங்க அப்பா அவனுக்கு கார் போட்டு எல்லாம் கூட்டிட்டு போல, பஸ்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவங்க அப்பா அப்படி பண்ணது நந்துவோட மனசுல ஒரு ஏக்கமா ஆகி போச்சு. நந்துக்கான ஒரு நிகழ்ச்சி, எல்லார் முன்னாடியும் நந்துக்கு பாராட்டு விழாவும் நடக்க போகுது. டாக்ஸில போய் இறங்கினாதானே மதிப்பா இருக்கும். ஆனா அது நந்து அவங்க அப்பா கிட்ட என்னதான் எடுத்து சொல்ல முயற்சி பண்ணாலும் வானத்துக்கும் பூமிக்கும் தான் குதிச்சாரு. நந்துவோட அப்பா பாலு தான் புரிஞ்சுக்காம பேசுறாருன்னா, அவரோட அப்பா சிதம்பரம் இருக்காரு, அவரு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாரு. தன்னோட அப்பாவை சமாதானப்படுத்த முடிஞ்ச நந்துக்கு தன் தாத்தாவை சமாதானப்படுத்தவே முடியல. நமக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து வளரணும், பகமானத்துக்காகவும் பகட்டு பெருமைக்காகவும் வீண் செலவு செய்யக்கூடாதுன்னு அவங்க தாத்தா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. உபதேசம் கொஞ்சம் நிஜமா பண்ணல, வாரி வழங்கிட்டாரு. நேரமும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நந்துவோட முகம் டென்ஷன்ல ரொம்ப வாட ஆரம்பிச்சுச்சு. நந்து வீட்டுக்கு ஒரே புள்ள, சாதிக்க வேற செஞ்சிருக்கான். அவனுக்கான செலவு செய்யறதுக்கு கூட இத்தனை தயக்கம் வீட்டுல காட்டுறத பார்க்கும் போது அவனுக்கு அது கூட கொஞ்சம் மன வேதனையை தான் கொடுத்துச்சு. ஆனா அதே சமயம் அவனுக்கு அன்னைக்கு நடக்க இருக்கிற பாராட்டு விழாவை பத்தின ஆசையும் எதிர்பார்ப்புகளும் நந்துக்கு ஒரு பொட்டு அளவு கூட குறையில. டென்ஷனும் சந்தோஷமும் கலந்து ஒரு மாதிரி இனம் புரியாத உணர்வா நந்துக்கு அன்னைக்கு இருந்துச்சு. மணி ஆயிட்டே போதுங்க, இன்னைக்கு எவ்வளவு நேரத்துக்கு பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கிறது? புள்ளைக்கு இன்னைக்கு பாராட்டு விழா நடக்குது, டாக்ஸில போனாதான் என்ன? நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் ராதா, நான் இப்பவே ஒரு வண்டியை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாலு டாக்ஸி பிடிக்கிறதுக்காக போயிட்டாரு. அவர் திரும்ப வரும்போது டாக்ஸியோட தான் வந்தாரு. அப்போ பாலுவோட அப்பா முகமே மாறி போச்சு. கார்ல ஏறி உட்கார்ந்ததும் அவரு கோபத்துல தாட் போட்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏண்டா புள்ளைங்களை வளர்க்க கூட உனக்கு தெரியல, கஷ்ட நஷ்டம் தெரியாம இப்படி வளர்க்கற, இவன் எப்படி உருப்படுறான்னு நானும் பாக்குறேன். உன் பையன் கூட இருந்து கடைசி வரைக்கும் வாழ போறது நீங்க ரெண்டு பேரும் தானே? நானா தலையில கட்டிக்கிட்டு போறேன்? நான் இருக்கிற வரைக்கும் நாலு நல்ல விஷயங்களை சொல்லிட்டு தான் இருப்பேன், அது அனுபவத்துல வர்றது. ராதாவும் நந்துவும் சொன்னதுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் கூட யோசிக்காம டாக்ஸி பிடிக்க போயிட்ட. ஆனா உன் அப்பங்கார கத்திக்கிட்டே இருந்தன, அதுவும் காதல விழுகவே இல்லை. இந்த காலத்து பிள்ளைங்களை என்னத்த சொல்றது? நேத்து உன் மாமா போன் பண்ணிருந்தாரு. எதுக்குப்பா? அவருக்கு மருத்துவ செலவுக்கு பணம் இல்லையா, ஏதாச்சும் தந்து உதவ முடியுமான்னு கேக்குறாரு. உனக்கே தெரியும் அவர் எவ்வளவு செல்வாக்கா வாழ்ந்தவர்னு. இப்ப என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்காருன்னு பாத்தியா? என்ன காரணம்னு நினைக்கிற? ஆடம்பரம், சரியான ஆடம்பரம். எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாத்தியா? இருக்குதுன்னு ரொம்ப ஆடம்பர செலவு பண்ணக்கூடாது, அப்புறம் இல்லைன்னு யார்கிட்டயாச்சும் கையேந்திர நிலைமை தான் வரும். எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்றேன், அப்புறம் உங்க இஷ்டம். தெரிஞ்சவரா போயிட்டாரே, எப்படி வெறுங்கையோட அனுப்புறது? உடனே ஜிபே போடுறேன்னு சொல்லி காசு போட்டு விட்டேன். நான் சேர்த்து வச்ச காசு தானே, இக்கட்டான சூழல்ல உன் மாமனுக்கு உதவி இருக்கு. என்னால வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது, தேவையில்லாத செலவும் பண்ண முடியாது. ஆபத்துக்கு உதவி பண்ணுவேன், அதே சமயம் தேவையில்லாத செலவு பண்ணவே மாட்டேன். இத நான் கஞ்சத்தனம்னு சொல்லவும் மாட்டேன், சிக்கனம்னு சொல்லுவேன். இதுக்கு மேல பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். விடு விடு, தேவையில்லாம வாய் வார்த்தைய வளர்க்காத. உன்கிட்ட கத்தி டென்ஷன் ஆகி எனக்கு தான் பிரஷர் அதிகமாகும். விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு பாலுவோட அப்பா அப்படியே கண்ணு மூடி கார் சீட்டுல சாஞ்சுபடி உட்கார்ந்துட்டாரு. அவரோட பேரன் கிட்டயோ மருமக கிட்டயோ மகன் கிட்டயோ அவரு பேச கூட இல்லை. கதை எல்லாத்துக்கு அப்புறம் என்னென்னவோ ஆயிப்போச்சு. அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான ரெண்டு பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து என்னச்சுருங்க.

0: முன்னேற்றத்திற்கான வானொலி
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேர்கள் அணிஞ்சிருக்கிறது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. பாலு அவங்க அப்பாவோட பேச்ச மீறி ஏத்தவும் பண்றதில்ல. அதுக்காக அவர் சொல்றதெல்லாம் அவரால் ஏத்துக்கவும் முடியல. பாலு எப்படி அவங்க அப்பாக்கு ஒரே பிள்ளையோ அதே மாதிரி தான் நந்துவும். அவங்க அப்பாக்கு ஒரே புள்ள, அன்னைக்கு அப்படித்தான். நந்துவோட வளரிளம் பருவத்துல அடி எடுத்து வச்ச வருஷம் அது. அது அவனோட ஃபர்ஸ்ட் டீனேஜ் பர்த்டே. பிறந்த நாளுக்குன்னு சொல்லி கொஞ்சம் அதிகப்படியா செலவாயிருச்சு. அது கூட நந்துவோட அம்மா ஆசை. ஹோட்டல், கோயில், சினிமான்னு அவங்க செலவு பண்ண விஷயம் தெரியவும் சிதம்பரம் ஐயா ஒரு பாட்டுமே பாடி ஓஞ்சிட்டாரு. ஏண்டா 12 மாதிரி தான் 13, அதுல என்ன டீனேஜ் கீனேஜ்னு கொண்டாடிக்கிட்டு என்ன பண்பாடு இதெல்லாம்? பிறந்த நாள்னா இந்த நாள்ல கோயிலுக்கு போவோம், புது துணி இருந்தா உடுத்திக்குவோம், வீட்டுல ஏதாச்சும் இனிப்பு பண்ணி கொடுத்தா சாப்பிட்டுக்குவோம், மதியானம் நல்லா புடிச்சதை சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூக்கம் போடுவோம், அப்புறம் யாராச்சும் ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம். அதுவும் நிர்பந்தம் இல்ல, மனசுக்கு பிடிச்சு பண்ணா பண்ணலாம். இப்படிதான்ப்பா எங்க பிறந்த நாள்லாம் போச்சு. ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு எங்க இருந்துதான் இந்த வீண் செலவு செய்ய ஆசை வருதோ தெரியல. பிறந்த நாளும் சாதாரணமா ஒரு நாள் தான், அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? இருக்கிறப்போ மானங்கனிய செலவு பண்ணிட்டு இல்லைன்னா யார் வீட்டு வாசல்ல போய் நிக்கணுமா? நான் தான் கிடந்து அடிச்சுக்கிறேன், நானா இருந்து அனுபவிக்க போறேன். எப்பவும் நமக்கு கீழே இருக்கிறவங்கள நம்ம பாக்கணும்ப்பா, எல்லாத்துக்கும் எவ்வளவு தவிக்கிறாங்கன்னு அப்பதான் தெரியும் அப்படின்னு சொன்னத அப்பாவோட வார்த்தைகள்ல உண்மை இருக்கிறத பாலு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு.

அப்பா தனக்கு சொன்ன தத்துவ பாடங்கள் எல்லாத்தையும் பாலு ஒண்ணு விடாம நினைச்சுக்கிட்டே இருந்தார். அவரு நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கும் ஸ்கூல் வர்றதுக்கும் சரியா இருந்துச்சு. காரை விட்டு இறங்கினதும் நந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ பார்த்து ரொம்ப குஷி ஆயிட்டான். ஓடி போய் அன்போட தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கட்டி பிடிச்சான். அப்பதான் பாலுவோட மனைவி ராதா அவரு காது கிட்ட வந்து மெல்லிய குரல்ல, எங்க உங்க அப்பா பண்ண அலப்பறையில நந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். என்ன ஆக போதுன்னே தெரியல. எதுக்கு அவர் கூட்டிட்டு வந்தோன் இருக்கு? சும்மா இருக்காம ஏதாச்சும் நொய் நொயின்னு சொல்லிட்டே இருக்காரு. கொஞ்சம் சொல்லி வைக்க கூடாதா? சத்தம் போட்டு பேசாதராதா, அப்பா காதுல கேட்ட போது அவர் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாரு. அதோட அதை விட்டு மேற்கொண்டு அதை பத்தி பேசி பேச்ச வளர்க்காத அப்படின்னு பாலு சொல்லிட்டு மேடையை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாரு. பாலு போன கொஞ்ச நேரத்திலேயே ராதாவும் அவங்கள தொடர்ந்து சிதம்பரம் ஐயாவும் மேடை கிட்ட போயாச்சு. உட்கார வேண்டிய இடத்திலயும் உட்கார்ந்தாச்சு. அந்த மேடையே கோலாகலமா இருந்துச்சு. முக்கிய விருந்தினர்கள் எல்லாரும் மேடையில உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க. கூட்டம் பிரம்மாண்டமா இருந்துச்சு, அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. சிதம்பரம் ஐயா குழந்தை மாதிரி அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் கைத்தட்டி உற்சாகத்தோட வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருமாப்பா பேசிட்டு இருந்த மனுஷன் இப்படி குழந்தைத்தனத்தோட இருக்காரு அப்படின்றத பார்க்கும் போது நந்துக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. விழாவும் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. நிகழ்ச்சி ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே நந்துக்கு விருது வழங்கி சிறப்பிச்சிட்டாங்க. அப்போ சிதம்பரம் தாத்தா பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. கைத்தட்டி உற்சாகம் ஆயிட்டார். அங்க இருக்கிற எல்லாரையும் அவரு உற்சாகமும் படுத்தினார். பரிசு வாங்குறது என் பேரன்தான், பிளஸ் டூல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கான், என் பேரன்தான் அப்படின்னு பாக்குற எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்லிக்கிட்டாரு. நந்து, உங்களை மாதிரியே நம்ம ஸ்கூல்ல படிக்கிற எல்லா பசங்களும் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும். அதுக்கு நீங்க ஒரு சில வார்த்தைகள் பேச முடியுமா அப்படின்னு நந்துவோட கிளாஸ் டீச்சர் கேட்கும் போது சிரிச்சுக்கிட்டே மைக்க வாங்கின நந்து பசங்களை பார்த்தோம், அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்தோம். என்ன சொல்லிருப்பான் கதையில, அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பா இதை நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: கற்று விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. அன்பு உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. வாங்கி மேடையில நின்ன நந்துக்கு அவன் அறியாமலே அவனோட கண்கள் தாத்தாவை நோக்கி பயணிச்சுச்சு. எனக்கு விருது வழங்கி சிறப்பிச்ச இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நல்ல நேரத்துல எல்லார்கிட்டையும் நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். என்னோட தாத்தா சந்தோஷத்தை கூடுதல் சுமையா பாப்பாரு. அதனால நான் எழுந்தது அதிகம். இனி வரக்கூடிய மாணவர்கள் அவங்களோட மாணவ பருவத்தின் மேலையும் படிப்பின் மேலையும் ஒரு சேர கவனம் செலுத்தணும். ஏன்னா அனுபவிச்சு கிடக்கிறதா வாழ்க்கை, எதுவுமே திரும்ப வரப்போறதில்ல இந்த நாள் உட்பட அப்படின்னு சொன்ன நந்துக்கு பலத்த கரதோஷம் கிடைச்சிச்சு. சிதம்பரம் ஐயாவோட முகத்துல ஈ ஆடல, ரொம்ப கோபமாயிட்டாரு. ஃபங்க்ஷன் முடியவும் டக்குன்னு எந்திரிச்சு கிளம்பிட்டாரு. கார்ல கூட அவர் யாருக்கிட்டையும் பேசல. வீட்டுக்கு போனதும் தாத்தா மொட்டை மாடியில போய் அமைதியா உட்கார்ந்துட்டாரு. வெறுமனே வானத்தையே வெறிச்சு பாத்துட்டு இருந்த சிதம்பரம் தாத்தா கிட்ட நந்து வேகமா போன. வீட்டுக்கு வந்த முத வேலையா நந்து அவங்க தாத்தாவை பார்க்கத்தான் போன. தாத்தா, நான் பேசினத தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பேசாதடா, உங்களை எதையும் அனுபவிக்க கூடாதுன்னு நான் சொன்னா. எப்பவும் நமக்கு கீழே இருக்கிறவங்கள பாக்கணும், அப்பதான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். கடவுள் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காருன்ற உண்மை அப்பதான் தெரியும். சிக்கனமா இருங்கன்னு சொல்றது கஷ்டப்படக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தால மட்டுமே ஒழிய வேற எந்த எண்ணத்தாலையும் இல்ல. இனி நான் எதுக்கு தலையிட போறேன்? உனக்காச்சும் உங்க அப்பனுக்காச்சு. போடாடே, இனிமே உன்கிட்ட நான் பேசினா என்ன என்னன்னு கேளு அப்படின்னு கோபத்தோட தாத்தா பேசும்போது நந்து அவங்க தாத்தாவோட கைய இருக்க பிடிச்சுக்கிட்டான். என் செல்ல தாத்தாக்கு இவ்வளவு கோபம் வருமா? நான் சொன்னதே அவர் சரியா புரிஞ்சுக்காம இருந்திருக்காரே, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. தாத்தா, ஆடம்பரத்துக்கும் அவசியத்துக்கும் நூலிலே வித்தியாசம் இருக்கு தாத்தா. என்ன சொல்ற, பேசி மயக்காத, விஷயத்துக்கு வா. சிரிச்சு பேசினா உன் மேல நான் கணிசம் காட்டுவேன்னு நினைக்கிறியா? ஐயோ, சத்தியமா இல்ல தாத்தா. உங்களோட பார்வைக்கு ஆடம்பரமா தெரியற பல விஷயம் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாருக்கும் அத்தியாவசியம் ஆயிருச்சு. அது உங்களோட பார்வைக்கு வரவே இல்லை. நீங்க அந்த காலத்து மனுஷன் தானே, இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை வாழ சொன்னா அது உங்களுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கும். நீங்க அனுபவத்தால சொல்றீங்க, நான் அனுபவிக்கிற கஷ்டத்தை வச்சு சொல்றேன். ரெண்டும் முக்கியம் தானே தாத்தா. பிற்காலத்துக்கு சேமிச்சு வைக்கிறது நல்லதுதான், ஆனா நிகழ்காலத்துக்கு செலவு பண்றது தானே புத்திசாலித்தனம். எதிர்காலம் இல்லாதவங்களுக்கு கூட நிகழ்காலம் இருக்கே தாத்தா. இருக்குதா? ஆனா நீ சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது. என்ன தாத்தா, எப்பவும் நமக்கு கீழே உள்ளவங்களை பாக்கணும்னு சொல்வீங்க, எனக்கேனோ நமக்கு மேல உள்ளவங்களையும் பாக்கணும்னு தோணுது. அப்பதானே கடவுள் எவ்வளவு விசாலமான சிந்தனை உள்ளவர்னு புரியும். எச்சரிக்கைங்கிற உணர்வால சந்தோஷத்தை கூட சுமையா நினைக்கிறீங்க. சின்ன சின்ன சந்தோஷத்துல கிடைக்கிற நிறைவு எவ்வளவு அல்லாதியானதுன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன தாத்தா, குழந்தையாட்டம் இல்ல அப்படின்னு சொல்லி தன் தாத்தாவை பார்த்து சிரிச்ச பேரனோட முகத்தை பெருமை பொங்க சிதம்பரம் தாத்தா பார்த்தாரு. இப்ப என்னடா சொல்ற அப்படின்னு சிரிச்சபடியே பொய்யா முகத்தை முறுக்கினபடி கேட்டாரு.

சாப்பிட கீழே வாங்கன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி தன் தாத்தாவோட கைய பிடிச்சு கீழே கூட்டிக்கிட்டு நந்து போனான். தாத்தாவும் அவரோட இறுக்கமான மனப்பிடியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து மெல்ல இறங்க ஆரம்பிச்சார். இறுக்கமான மனநிலையில இருந்து மட்டும் இல்ல, மாடிப்படியில இருந்தும் இறங்கினார். கீழே போனாரு, சந்தோஷமா அவங்க குடும்ப உறுப்பினர்களோட நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாரு. தாத்தா பக்கம் இருக்கிற நியாயத்தை பாலு, நந்து அப்புறம் ராதான்னு மூணு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. வாழ்க்கைக்கு சேமிப்பு ரொம்ப அவசியம்ன்றத தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே சமயம் தன்னோட மகன், மருமக, பேரன்னு மூணு பேர் பக்கம் இருக்கிற நியாயத்தை சிதம்பரம் தாத்தாவும் புரிஞ்சுக்கிட்டாரு. நிகழ்காலத்துக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும்ன்றதையும் அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. தேவைக்கு பண்றது ஆடம்பரம் இல்லைன்றதையும் புரிஞ்சுக்கிட்டாரு. மன திருப்தி அது கொடுக்குன்றதையும் சிதம்பரம் தாத்தா நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. அன்னையில இருந்து சிதம்பரம் தாத்தாவும் நந்துவோட அம்மா அப்பாவும் நந்துவும் சந்தோஷமா நிம்மதியா ஒத்துமையா வாழ்ந்தாங்க. கதையின் இதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: அடுத்த சிச்சுவேஷன் ஹீரோக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. சோ அவரு ஏதாவது யார்கிட்ட லெட்டர் எழுதினா கூட இப்ப எனக்கு எழுதணும்னா நான் எழுதிதான் அவருக்கு சொல்ல வேணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சோ அவர் என்ன பண்றாருன்னா காதலிக்கு லெட்டர் எழுதணும்னு ஆசைப்படுறாரு. சோ காதலிக்கிட்டே சொல்லி அவ திருப்பி
1: காதலி பக்கத்திலே இருக்கு, கிராமத்துல எழுத படிக்க தெரியாதவங்க ஒரு ஆளை கூப்பிட்டு என் மானுக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லுவாங்க, இல்ல என் காதலிக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கதாநாயகன் ஒரு தற்குறி, காதலிக்கு லெட்டர் எழுதணும், படிக்க தெரிஞ்ச பொண்ணுங்கிறது அந்த காதலி மட்டும்தான், அவளுக்கு எழுதுற காதல் கடிதத்தை அவளை விட்டு எழுத சொல்ற மாதிரி ஒரு வித்தியாசமா வாழ்க்கை.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏ தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வந்து பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்தை

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரம பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது இரவு 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அரே ஓ முன்னா, அமிர்தா கி ஷாதி பக்கா ஹோ கயா, ஜல்தி ஆவனா.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், நன்றியர். என் பேர் பிள்ளாப்பாளம் இருக்கேன். நாங்கள் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக கடலுக்கு தீவுக்காக சென்றோம். இப்போ செல்லையில் நாங்கள் போனால் டயம் நல்லா காற்று இதுகள்லாம் இல்லை. இந்த கனத்த நாள் பௌர்ணமி இந்த அம்மாசை இதுகளில் வந்து இருந்தாப்புல கடல் ஓட்டெடுக்கும், கடல் ஓட்டெடுக்கும், காற்று கிளம்பும். இந்த மாதிரி டயங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு 1 தடக்கம் 2 தடக்கம் எப்படி ஏதாச்சும் எடுத்தோம். அதனால் அதோட சரி மறுநாளும் சரி இப்படியே கிடந்தோம்டா, நம்ம ஒன்றும் டீசலு கூட பிடிச்சி போக முடியாது, சாப்பாடு கூட நட்டத்தில் போவோம். சரி காற்றை பார்க்காம கொண்டு இழக்கும்னு நாங்களும் கடல் ஓட்டினான்ட்டு காற்று இல்லாமல் இருந்துச்சு. அப்போ வலையை கொண்டு இழக்கிட்டோம். ஒரு 6:30 இலக்கி முடிச்சாச்சு. 7:30 நாங்கள் வலை கிளப்பணும். கிளப்பணும்னு பார்த்தா 6:30 வலை இலக்கி முடிய எடுத்து கிளம்பிடுச்சு காற்று. காற்று போயெல்லாம் கிளம்புனா நாங்கள் அது புது வலை வேறு வலையை பிடிச்சி தான் ஆகணும். இப்படி அதுக்கு தீவு பக்கத்தில் இருக்கிறனாட்டி எங்களுக்கு கொஞ்சம் தைரியங்கள் இருந்துச்சு. நாங்கள் தாண்டாலும் இப்படி நீஞ்சி தீவை கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுகள் இருந்துச்சு. அதனால சரி வலையை கிளப்பி ஆகணும்னு சொல்லிட்டு வலையை கிளப்பி போயிட்டுருக்கோம். நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். கிளப்பிக்கிட்டு போயிட்டுருக்கையில் அங்கனங்கனே இடையில கடல் விரிஞ்சு விரிஞ்சு வருது. அப்போ எல்லா கடலையும் சமாளித்து போகிறோம். இருந்தாப்புல ஒரு கடல் தான் வந்துச்சு. வந்தோடனே மூடிடுச்சு கடல். ஆட்கள்லாம் உழுவுற மாதிரி போய் போட்டு பிறல்ற மாதிரி ஆகி அதோட அப்படி இப்படி அதனால் ஒன்றும் செய்யாது ஒன்றும் செய்யாது ஒரு ஆதரவு சொல்லி அதோட வலையெல்லாம் பிடிச்சா கல்லும் கரட்டியும் போட்டு ஏற முடியல. ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக ஏறிடுச்சு. பாசி கல் போட்டால் அமைஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் எங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டரில் கரை இருக்குது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் தைரியம். இதே ஆழ்கடல் இதுலலாம் இருந்து இந்த மாதிரி ஒரு இதுகள் விபத்துன்னு வந்துச்சுன்னா அதில் தப்புறதுக்கு சான்ஸ் இல்லை. தீவு இருக்கிற நாட்டையும் எங்களுக்கு கொஞ்சம் தைரியங்கள் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால அதோட வலையை பிடிச்சா பாசியங்கள்லேருந்து அடிச்சிருந்துச்சு. ஒரு வட்டி மீன் இருந்துச்சு. எங்களுக்கு எதோ அந்த ஐஸ் காசுக்கு சாப்பாடு செலவுக்கு அது போகும். அதோட அதை ஏற்றிக்கிட்டு அதோட உயிர் வளர்ச்சம் போனோம்னு சொல்லி அதோட கரை வந்து சேர்ந்தோம். நாங்கள் கடலில் ஒரு 3 மணி நேரம் அந்த இதுக்கில் இருந்தோம். அதில் வலை பிடிக்கிறதுக்கு மட்டும் அந்த டைம் ஆயிடுச்சு. கல் அடித்ததுனாட்டி எங்களாண்டு வலையை கிளப்ப முடியல. கிளப்ப முடியாமல் புல்லு அங்கனங்கன்னு ஏற்றம் போட்டு தானே, பெரிய வெள்ளங்கள் இல்லை. ஏற்றி கீற்றி அதோட வந்து அந்த தீவில் கொஞ்சம் அணைச்சிட்டு ஓட முடியாது கரையை. அதோட காலையில் தான் பாதி வலையை கழித்து வளத்தை கொஞ்சம் போட்டை கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிட்டு சரி ஓடி நம்ம இதுக்கு மேலே கிடையக்கூடாது, காற்று கடை சரியில்லை. அதோட கரைக்கு சென்றோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சொன்னாடி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எஸ்எஸ்எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: தம்பி வணக்கம்ப்பா. என் பேரு செல்வகுமார். ஆனால் எல்லாரும் பசங்க போனால் என்னை தேவான்னு சொல்லுவாங்க. எனக்கு தொழில் அனுபவம் வந்து கற்றுக் கொடுத்தது எங்கள் அண்ணன் தான். எங்கள் அப்பாட்ட நான் கூட தொழில் பழவலை. இன்றைக்கி வந்து 4 பேருக்கு நம்ம தொழில் பார்த்து கொடுக்கணும்னா காரணமாக எங்கள் அண்ணன்காரன் தான். வலையிலக்கிறதுலேருந்து கம்புதாங்கிறதுலேருந்து தொழிலை கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பாட்ட பழவனோட அவன் தான் பழகிருக்கேன். அது எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக வலை இலக்கு மீன் வளைஞ்சிக்கிட்டு வரும்போது அவளி மீனுக்கு வளைஞ்சிட்டு இருக்கும்போது டிவிக்குள்ளே போவோம். நாங்கள் ரெண்டு பேரும் தான் போவோம். அந்த நேரத்தில் வலை ஏதாச்சும் பொழுதுச்சுன்னா அந்த கம்பு எடுத்து நான் நினச்சி போய் போட்டுருவான் மண்டையிலேயே. அப்போது அழுகிட்டு தான் அவனை இழக்குவேன். அவன்கிட்ட தான் அதிகமாக தொழில்கள். எனக்கு வந்து ஒரு தவிக்காத சூழ்நிலை என்ன நடந்துச்சுன்னா, அப்போ வந்து இங்கிட்டு வடக்கு கிழக்கிற வத்தையை வந்து தெற்க கொண்டு போவோம். எங்கள் வத்தைக்கு வந்து அப்போ வந்து எங்கள் அப்பா வாய்ப்பு வத்தைக்கு வந்து விரிவே இருக்காது. லேசாக பத்தா இருக்க வந்தாலுமே வத்தை தாழ்றாப்புல அந்த அளவுக்கு கிடைக்கும். அப்போ வந்து அங்கிட்டு தீவுக்கு இந்த தீவு தெரியல, இந்த தீவுக்கு அங்கிட்டு சுற்றிக்கிட்டு போகிறது. அப்போ ஒரு சின்ன சுற்றிக்கிட்டு வரும்போது ஒரு பாய் வச்சு ஓடி வரேன். பாய் வச்சு ஓடி வரும்போது அவங்க ஒழுங்காக இருந்துக்கடா வத்தை சும்மா அமட்டு அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ நான் என்ன செய்கிறேன், அமட்டாருன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன், அந்த வத்தை மேலே பழவாயிலேருந்து நடந்து வரேன். நடந்து வத்தை பாய் விட்டு ஓடிக்கிட்டு இருக்கு நடந்து வரேன். அப்போ வந்து தவறி தண்ணியில் விழுந்துட்டேன். விழுந்ததுக்கு காரணம்னா என்னன்னா, அது வந்து இன்னமும் தான் அது எனக்கு ஒரு சூழ்நிலை மறக்க முடியாத விஷயம். மறு பெரிய பெரிய கடல்லாம் போயிருக்கேன், அந்த மாதிரிலாம் தவிக்கான கஷ்டமான புயலுக்கெல்லாம் நான் கிடக்கல. ஆனால் அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து பெரிய மனசு நினச்சா கூட எனக்கு இன்னும் அதுதான் ஓடும். தண்ணி விழுந்ததும் நினைஞ்சாப்புல எங்கள் அண்ணன் எதுவுமே யோசிக்கலை. பார்த்தா பாயில் ஓடிக்கிட்டே இருக்கு. யோசிக்காமல் என்னென்று என்னை நீஞ்சி வந்து கரையை அந்த தீவில் இறக்கி விட்டுட்டு அந்த ஆள் போய் வந்து அந்த வத்தையை நீஞ்சிக்கிட்டே போய் பரவாயில்ல தூரத்தில் வந்து அந்த வத்தையை மறு மீட்டிக்கிட்டு வந்தாப்புல காப்பாற்றி விட்டுட்டு அந்த ஆள் வந்து மறு வத்தையை மீட்டிட்டு நீஞ்சியை கொண்டு வந்தாப்புல. அதான் என்னோட வந்து அன்னைக்கு ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு தவக்கமே தான். அன்னைக்கு எனக்கு அனுபவம் தெரியாது அவ்வளோ நீயிறதுக்கு. கரெக்டாக எனக்கு 16 வயசு 17 வயசு இருக்கணும். என்ன வந்து காப்பாற்றிருக்கான், அவன் வந்து நம்மளை வந்து காப்பாற்றி கொடுத்தா இல்லை வீட்டில் அவனா அடி வாங்குவான். அதனால தான் அவனுக்கு ஒரு பயம். அவன் நம்பி தானே வீட்டில் எங்களை அனுப்பியிருப்பாப்புல. அது எங்களா வேணும்னு சொல்லும்போது அவன் தான் பதில் சொல்லியிருந்தான். அவனுக்கு ஒரு ஆவாச ஒரு பயம்தான். நன்றியப்பா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான

முன்னறிவிப்பின்றி வரும் அதன் வருகையை இதயம் உறக்கச் சொல்லும். காதல், காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடையும். அதை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள், அன்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் தங்கும், காதல் தயங்கும், காதல் சிரிக்கும், காதல் இனிக்கும், காதல் கவிதைகள் வரையும், காதல் கலங்கும், காதல் குழம்பும், காதல் ஓரளவுக்கு புரியும், காதல் விலகும்.

0: கதவுகளை மூடாமல் வழி அனுப்புங்கள். காத்திருங்கள். ஒருவேளை காதல் திரும்பினால், தூரத்தில் தயங்கி நின்றால் அருகில் செல்லுங்கள், அன்புடன் பேசுங்கள். போதும், காதல் உங்கள் வசம், உள்ளம் காதல் வசம். மாற்றங்கள் வினா, மாற்றங்களே விடை. காதல்.
1: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சீங்களா?
2: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
1: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
2: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
1: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
2: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
1: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
2: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
1: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
3: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 2 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.0

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் ஜீவன்சன் பாமன், லெட்டர்ஸ் 3. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாமன் தெற்கு வகைக்கு கடலுக்கு போனேன். பெண்டிக்கு போனோமா, இறை பிடிக்கலாம் சொல்லிட்டு இறை பிடிக்க போனோம். அப்போல்லாம் காற்று இல்லை, காற்று கம்மியாக தான் இருந்துச்சு. அதோட போய் இறை பிடிக்க ட்ரை பண்ணோம். அதில் ஒரு 150 இறை மட்டும் பிடிச்சிச்சு. பிடிச்சா அதில் தூண்டி இலக்கம்னு சொல்லிட்டு இலக்கிட்டோம். இலக்கி முடி அவ்வளோதான், காற்று புயலாட்டம் கிளம்பிடுச்சு. என்ன பண்ண தெரியாமல் கரைக்கு ஓடுறோம். நல்ல அலை, போட்டுக்கு மிச்சமான அலை வருது. அதோட அலை வரவும் ஸ்பீடு வச்சு போகிறோம். ஸ்பீடு வச்சா போட்டு ஓடையே மாட்டுக்குது, ஒரு ஸ்பீடுக்கே ஒன்று தான் அடிக்கி. அப்படி இருக்கும்போது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆங்கர் போடலாம்னு சொல்லிட்டு ஆங்கர் போடலாம் பார்த்தா இங்கிட்டு சறுக்கிறக்கி எல்லாம் உடஞ்சி போச்சு. லைட்டு கம்ப எடுத்து கட்டி ஓடி வந்துட்டுருக்கோம். அதோட ஒரு இடத்துல ஆங்கர் போடணும்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணியாச்சு. ஆங்கர் போட போனால் ஆங்கர் கட்டி எல்லாத்தையும் கட்டி இலக்க பார்த்து இழக்கும் போது நான் கயத்துக்கு அந்த சைனிக்கும் தண்ணிக்குள்ளே ஆங்கிறதுலாம் நானும் சேர்ந்து தண்ணிக்குள்ளே போயிட்டேன். அதோட கை கால ஓடலை ஒன்றும் பண்ண முடியல. அதோட மேலேருந்து கத்துனா கயத்தை மட்டும் விட்டுறாத, நாங்களே நினச்சாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நான். அதோட என்ன பண்ண, கையை கயிறே பிடிச்சி எவ்வளோ அடி விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கயத்தையே பிடிச்சி இருந்து ரொம்ப நேரமாக தூக்கி தூக்கி அடிச்சிச்சு. போட்டுக்கு மிச்சமாக தூக்கி தூக்கி அடிச்சிச்சு. அதோட என்னால் எதுவும் பண்ண முடியல. கை காலெல்லாம் நல்லா அடி, அதோட ஒரு 4 ஆட்டம் தூக்கி விழுந்திருப்பேன். ஒரு 5 நேரம் போட்டுக்கு உயரமாக தூக்கி அடிக்கும்போது கரெக்டாக கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டாங்க. உள்ளே இழுக்க கை காலெல்லாம் புல்லரிச்சு போய் பதறட்டம் கொடுத்துட்டு அதோட நான் வரும் உள்ளக்க எத்தனை உள்ளக்க ஒரு பிணியே மேலே ஒரு சுற்று அதுக்கு ஒரு கோட்டு போட்டிருந்தேன். போட்டு அமுக்கிட்டா அதே ஒன்றும் பண்ண முடியாமல் அதோட பயத்துலேயே உட்காந்துருக்கேன். அதோட சொல்லிட்டேன், உயிரை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு போயிருக்க கரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூங்கிட்டேன். நான் படுத்துட்டேன், கண்ணை முடியே இருந்தேன், அலையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு மிச்சமானால. அதோட எப்படியோ கரையான் சேரவும் வீட்டுக்கு வந்து அப்படியே கோயிலுக்கு போயிட்டு நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: பொண்ணு வேலையில முடியடா விவசாயத்தை பொறுப்பா கவனித்து உண்மையா

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குள்ள. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம் எஃப்எம் நேயர்களுக்கு, நான் இறுதிராஜ் பேசுகிறேன். நான் வந்து 72 கடலுக்கு போயிட்டேன். சின்ன வயசில் என்னை விராண்டி படத்துக்கு கூட்டிகிட்டு போய் கடலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதில் தொழில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 3 மாதம் கழித்து பாம்பன் வருவோம். பாம்பன் வந்து ஒரு 3 மாதம் கிடந்துட்டு திருப்பி கரைக்காத்து வந்தோன்னே கோடியக்கரை சேதாப்பட்டணம் இப்படி தொழில் பண்ண போயிடுவோம். அங்கேருந்து அனுபவப்பட்டு அப்படியே கொஞ்சம் அதில் ஒரு 3 மாதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாம்பன் வருவோம். அப்புறம் இதில் ஒரு 3 மாதம் ஈஸ்டர் டேத்தில் ஊரில் இருப்போம். இதெல்லாம் தொழில் கொஞ்சம் சுருங்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போகும். அதில் கொஞ்சம் தப்பிச்சு பிழைச்சி கொஞ்சம் வீராண்டிப்பட்டினம் போனால் கொஞ்சம் கொஞ்சம் தொழில் பார்த்து அதில் கொஞ்சம் நிறைய மக்கள் கொஞ்சம் பசியாகிடுவாங்க. அதிலிருந்து மீண்டு வந்தவங்க தான் அதிக பேர் உள்ளவங்க. அது சீசனுக்கு டைம் ஒன்று மாதக்கணக்கு ஒதுங்கும். அந்த கச்சான் டயத்தில் நாங்கள் தொழில் பண்ண போகும்போது வீராண்டிப்பட்டினம் கொஞ்சம் கச்சான் டயத்தில் கொஞ்சம் 6, 7, 8 9ஆம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் தொழில் பண்ணுவோம். அப்புறம் 9ஆம் மாதம் முடிஞ்சிட்டுனா ஊரை பார்க்க வந்துடுவோம். அதுக்கப்புறம் 2 மாதம் 3 மாதம் பாமல்ல தொழில் பண்ணுவோம். அதுவும் சரியாக இல்லைன்னா சேதாப்பட்டணும். அதையும் கொஞ்சம் தொழில் கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் இருந்துச்சுன்னா கோடியக்காரை போயிடுவோம். அதிலேருந்து மீண்டும் தொழில் பண்ணி அப்படியே தான் எங்களுடைய பொழப்பு வாழ்வாதாரங்கள் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணி ஓடிச்சு. அப்புறம் வந்து திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது. அதோட தொழில்கள் எல்லாருமே ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க. வீராண்டிப்பட்டத்தில் வந்து வீடு எங்களுக்கு பொசிக்கு பிள்ளைங்கள ஒரு வியாபாரி வீடு கட்டி கொடுத்துருவாங்க. எல்லா மக்களுக்கும் வீடு கட்டி கொடுத்துருவாங்க. அதில் நாங்கள் இருப்போம். 3-4 மாதத்துக்கு அங்கே இருப்போம். கோடியக்கரை சேதாப்பட்டினம் போனால் அது வந்து வள்ளத்திலே தான் தொழில் பண்ணுவோம் அதிகமாக. அப்புறம் சேதாப்பட்டத்தில் ஒரு வியாபாரி மூலியமாக பிடிச்சி அங்கே வீடு கட்டி அங்கே கொஞ்சம் 1 நாள் தொழில் பார்த்தோம். அப்படியுமே இருக்குமா, அதுவும் சரியில்லாமல் பிரச்சனைகள் அதிகமாகவும் அதையும் நிப்பாட்டிட்டு மாற்று தொழிலில் இறங்கிட்டோம். லாஞ்சிகள் எடுத்து அப்போ அப்படியே படிப்படியாக முன்னேறி கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் வாழ்வாதாரம் போய்கொண்டு இருக்கு. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
2: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
3: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

நகரத்திலே பிறப்பாங்க, நகரத்திலே பிறப்பாங்க. ஆமா, பணத்துண்டி பணத்துண்டி பணத்துண்டி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அன்னையும் இல்லை தலைமுறை சொந்தம் இல்லை. தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை தலைமுறை சொந்தம் இல்லை. பஞ்சு மலர் கொடி வந்து விழுந்தது மாதிரி கூட்டதும் இல்லை. காதல் கரும்பு கண்டோம்
1: கலந்து கொண்டோம்,
0: காதல் கரும்பு கண்டோம் கலந்து கொண்டோம். கண்ணின் மணி போலே வளரின் பக்கிளையில் கனிகள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் முனியசூரி, எனக்கு வயசு 55. பாம்பன் சின்னப்பழம். நான் என் கணவரும் தீவுக்கு போனோம். போய்கிட்டு இருக்கையில வலை கொண்டு போய் விட்டான். பிடிக்கையில நான் வத்தை இழுத்து, என் புருஷன் என் வீட்டுக்காரர் வலை வத்தையை இழுத்துக்கிட்டு இருந்தாரு. நான் வலை பிடிச்சேன். கடைசியில் பார்த்தா திருக்கை முள்ளு குத்திருச்சு காலில். திருக்கைன்னு சொன்னாங்க, அப்பளையே மசங்கி தண்ணீரை விழுந்துட்டாங்க. நான் இறங்கி தூக்க போனால் தூக்க முடியலை. வாழை காத்தினால வத்தை வேற வளைஞ்சு போகுது. இவ்வளும் தண்ணிக்கில மசங்கி விழுந்துட்டாங்க. என்னால் தூக்க முடியாது, இருப்ப முடியும் தண்ணி. கஷ்டப்பட்டு போய் வத்தையை போட்டுட்டு வத்தையை போய் இழுத்துக்கிட்டு வந்து தூக்கி வத்தையில் ஏற்றவும் முடியலை என்னால். கடையில் தூக்கிக்கு ஏற்றி நங்கரத்தை போட்டுட்டு வலை வேற பிடிக்கணும். வத்தைய இன்ஜின் வத்தையில திளாவி திளாவுற வத்தை அங்கே போட்டு வந்துட்டோம். கொண்டு வர முடியாதுல்ல, அதனால அடுத்த வள்ளத்தை கூப்பிட்டு, ரொம்ப முடியலை, அடுத்த வள்ளத்தை கூப்பிட்டு நான் ஏற்றிக்கிட்டு வந்து காப்பாத்தினேன். கடைசியில் கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரியாக தேவலை ஆகலை, ரொம்ப வேதனை பண்ணிருச்சு, கால் நடக்க முடியலை. மறுபடியும் கூட்டிகிட்டு போனேன். பிழைக்காது தானே வழி, பிள்ளையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரம் கூட்டிகிட்டு போனேன். மர கூட்டிகிட்டு போய் அந்த வத்தை காலில் ஏறிடுச்சு, மரம் முடியாமல் போயிடுச்சு. கொண்டு வந்து போட்டுக்கிட்டு ஆற்றினேன். ஆற்றிட்டு ஒரு பெட்டி கடை வச்சுருந்தேன், டீ கடை வச்சுருந்தேன். காலையில் 4 மணிக்கு நீ கடையை பார்த்துக்க, நான் கடலுக்கு போகிறோம்னு போனாங்க. கடலுக்கு போவையில் கரண்ட்டு கம்பி அந்து கிடந்துச்சு. கரண்ட்டு கம்பி அந்து கிடக்கையில் எனக்கு, நான் போயிட்டு வரேன், வளவு பிடிச்சிட்டு வரேன் போனவு, கரண்ட்டு கம்பி அந்து கிடஞ்சி கவனிக்கலை. கரண்ட் கம்பி மேலே காலை வச்சுட்டாங்க, கரண்ட்டு கம்பி அடிச்சிருச்சு. ஒரு பையன் இருக்கு, ஒரு 5 மணி இருக்கும், சித்தி சித்தின்னு வந்து கூப்பிட்றான். என்னடா நீங்கள் தூங்க சித்தப்பா இங்கே செத்து போய் கிடக்குறோம்னு சொன்னார். போய் பார்த்ததுமேக்கா இறந்து தான் போய் கிடந்தாங்க. 5 மணிக்கு போனவு, 4 மணிக்கு போனவு, 5 மணிக்கு தான் போய் பார்த்தேன். அவங்க இறந்து, அவங்க இருக்கையிலையும் போவேன், அவங்க இறந்ததுக்கு பிறகு நான் தான் போனேன் கடலுக்கு. போய் நான் தான் கொண்டுக்கிட்டு வந்து பிள்ளைகளை 3 காப்பாற்றினேன். ஒரு ஆம்பளை பையன், 2 பொம்பளை பிள்ளை. வத்தையத்தைனா வளையினா கிடக்குந்த வள உரம் ஏன் வளரேன். பிள்ளைகளை கட்டி கொடுத்தேன், நல்லது வல்லது பார்த்தேன். இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல.

0: சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோஷியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோஷியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
2: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
0: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
0: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கண்ணே பொட்டுக்கவா கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
2: பொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
1: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி ஒன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
2: கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்கிது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்கிது,
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமா.

0: சுந்தும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் லட்சுமி. நான் வயசு 54 ஆயிடுச்சு. இங்கேருந்து வீட்டில் இருக்கோம், முத நாள் வீட்டில் இருக்கோம், ரெண்டாவது நாள் உன் மயனேஜமாக கடலுக்கு போனா பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் வந்து இருக்கான், நாங்கள் சம்மாட்டி வீட்டில் போய் பாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே கோடியாக்கரையில் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து மாமன் தங்கச்சி மரத்துலேருந்து கிளம்பி போகிறோம். கிளம்பி போய் அங்கே போனால் பஸ்க்கு போய் இறங்குறோம். இறங்கின உடனே அவன் உட்காந்துருக்கான், ஒரு குச்சி வீட்டில் இருக்கிறான். அதோட வாடா நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நாங்கள் பார்த்துக்கிட்டு வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்றுருக்கான். சரி அடே உங்கள் அம்மா வந்துட்டாங்கடா, போடா போய் சாப்பிடு, சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுறா அப்படின்னு. ஓ போய் எங்கன ஒரு கடை இருக்குது, போய் இட்லி தோசை வாங்கிட்டு வந்திருக்கான். நீ சாப்பிடுமா, நாங்கள் போய் இந்த எங்கிட்ட போயிட்டு வாரஞ்சிட்டு போக சொல்லிட்டு தான் நிற்கிறேன் என்னட்ட. அல்ல கொந்தளிச்சு வேகமாக வந்துருச்சு. அப்போது இந்த பொம்பளை சொல்லுது, அடே நம்ம மட்டும் வல்லங்களாம் கிடச்சிடா போடா, ஒரே விட்டமா போட அப்படின்னு சொல்லி சமாட்டி கொண்டாடி சொல்லுது. சரிஞ்சிட்டு அம்மா நீ சாப்பிடு நான் போய் பாருறேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அங்கே ஓட ஓட அல்ல தண்ணி என்கிட்ட தான் வருது வந்துருச்சு. அப்போ இந்த பொம்பளை சொல்லுது, என்னன்னு தெரியல, அக்கா அக்கா சசிதாக்கா உங்கள்கிட்ட வல்லம்லாம் வலிஞ்சு ஓடுது, அங்கே கடக்கார வழியே ஓடுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடு கடவுள் இந்த பொம்பளை பற்றி விட்டது. இவங்க ரெண்டு பேரும் அப்பன் மயன்னு எழுத்து போகிறதுக்குள்ளேயும் தண்ணி நிறைய வந்துருச்சு, நிறைய கோயிலே மூன்றாப்பில் வந்துருச்சு. வந்து அதோட பிள்ளைகளாம் போட்டிங்க அவங்களும் கரையை நடந்து வராங்க. என்னையை ஓடி வந்தவன் இங்கிட்டு நான் இங்கிட்டு தெரியாமல் நின்றேன். எனக்கு அந்த இடம் அப்போ போனது அறிவுமா தெரியாது, எந்த இடமும் தெரியாது நம்மளுக்கு. நான் மட்டும் சும்மா மலத்தடி மாதிரி வந்தாக்கணும்னு நான் இருந்துட்டேன். பார்த்தா அப்படி இல்லை, கடவுள் முன்கு வருது என்ன கணக்கில் நின்றுக்கிட்டு இருக்கா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு நேரம் வந்ததுக்கு பயலுக்கு காலில் முறிஞ்சு அதை கூட பெருசு பண்ணல, என்னையை தான் பிடிச்சி இழுத்துட்டு ஓடிருந்தான். ஓடி போய் ஒரு கோயிலுக்கிட்ட அங்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கோயில் மாதிரிக்கு அங்கனக்கில் போய் நின்றுட்டான். சம்பவத்தை அடி எப்படியே ஒரு கொடூரம், அப்படியே மலார் மலார் ரோட்டில் தூக்கி தூக்கி அப்படியே போட்டுருச்சுக்கேன். அந்த பிள்ளையில என் பச்சை பிள்ளை ஒரு பையெல்லாம் 9 வயசு பையன், 10 வயசு பையன் இருக்கும். இப்போதான் ஒரு வாரம் தான் இப்போ ஆச்சான், கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளையும் பொண்ணு அவங்கெல்லாம் வந்திருக்காங்க, அவங்க லாஞ்சி எடுத்து போட்டுருந்துருக்காங்க, அவங்களாம் வந்திருக்காங்க.

0: அந்த பிள்ளையெல்லாம் அப்படி மெதாந்து அப்படி வருது. கருத்து நிறைய நகநட்டுலாம் போட்டிருக்கு. இந்த பாமல்ல உள்ள ஒரு பையன்லாம் இறந்துட்டான், போஸ்ட் சாஞ்சு கடலுக்குள்ள அந்த பையன்லாம் இறந்துட்டான். பிழைக்க போன பயில தான் இதுகள்லாம். இதுகள்லாம் மறு பழைப்பு பழைச்சு வந்தது. இந்த இதுகள்லாம் மறு ஒரு வாரம் சென்று நீ அம்மா கூட்டிகிட்டு போடா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோம். நேனே கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். அவங்க அப்பா மட்டும் பொடியாக இருந்தா. நன்றி நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அன்னக்கிளியே சொர்ண கிளியே, சந்தேகம் உனக்கு.

0: போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
1: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
0: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன்.
1: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
0: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
1: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.